0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கடவூர் மயானம், பண் காந்தாரம், திருச்சிற்றம்பலம்.

ಅಭಗವಾಗಂಧನಕ್ಕಿನಾಂಬುತ ಹರೇಷನ್ನೇ ಆಭುರಕ್ಕೆ ಸಂಗತಿ.

ಆಶುಭೇಜಾಯ ಜನಮಶ್ರೇಭ್ಯಾಯ ಜನಮೋಜಾಯ ಜನಮಸ್ವ

నమః శంకరాయ నమః శివాయ నమః శ్రీయ నమః పాళ్యాయ నమః భార్యాయ నమః

ಯಥಾಶ್ರಮದ್ಯುಪದೇ ಜಗತ್ಪದೇ ವಿಶ್ವಂ ವಕ್ತವ್ಯಾಮೇ ಅತ್ಯಂತ ನಾಪರಂ.

ేషన్యమంతు

ஜனேவசன்மாதிசன்மதி அஸ்மன்மஹத்யன்னரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரேந்திரே
سبحانه.

ఏదాంతస్థూయాగుంద్రావిణ స్థిరే హేకాగుంగమత్వ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரச சுவாமிகள் சனம் பூவொடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியருளும் இப்பாடல் வரிகளில் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று வரும் தொடர் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய அற்புதமான வரி. சொல்லும் பொருளுமாய் நின்றார்தாமே, தொத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்ற திருத்தாண்டக திருவலங்கத் பாமாலையில் தொத்திரமாகப் பெருமான் அருள் பாலிக்கும் நிலை தெரிய வருகிறது. தொத்திரங்கள் எல்லாம் சிவனாரின் திருவாக்குகளே என்பதனை எனதுரை தனதுரையாக என்ற திருஞான சம்பந்தப் பெருமான் திருவாக்கின் வழி அறியலாம். சுருதங்களால் துதித்து தொத்திரங்கள் பல சொல்லி என்ற வாக்கின் மன்னவர் வரி வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. திருமுறை என்ற சொல்லாட்சி முதன் முதலில் திருமூலர் திருமந்திரத்தில் தான் காண்கிறோம். ஏடங்கை நங்கை எனத் தொடங்கும் பாடலில் வாய் தொத்திரம் சொல்லுமே என்று அருளிச் செய்கிறார். வழிபாட்டில் புரியும் சடங்கு சம்பிரதாயங்கள் யாவும் நுட்பமான தத்துவப் பொருள் காட்டுவனவே, அவற்றின் மேலாம் பெருநிலை தொத்திரம் செய்வதே என்று நமது ஞான நூல்கள் இயம்புகின்றன. தொத்திரம் எந்த மொழியிலும் செய்யலாம். இருப்பினும் தமிழ்ச்சொலும் வடசொலும் தாழ்நிழல் சேர என்பது ஞான சம்பந்தரின் நற்றமிழ் வாக்கு. ஆலயங்களில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவன் தொடர்புடைய மெல்லிசைப் பாடல்களை ஒலிபரப்புகிறார்கள். அவைகள் அழகுவானில் விண்மீன்களாகலாம், ஆனால் நிறை ஒளி வழங்கும் தன்மதி போல் ஆகுமா? அத்தகைய முழு நிலவு திருமுறைகளேயாம். அதிலும் நால்வர்களிடம் திருவாக்கு மொழிக்கு மொழி தித்திப்பு ஊட்டுவன. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழியான மந்திரங்கள் அவை. எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல், தொடருக்கு தொடர், பாட்டுக்கு பாட்டு, பதிகத்திற்கு பதிகம் ஏணிப்படிகளாக நமக்கு ஏற்றம் தருவன. நம்மை பிடித்த பிசாசுகளோடும் தீவினைகள் மாயும், எண்ணிய எண்ணங்கள் இனிதே கைகூடும், இறை உலகு வாய்க்கும், நாவாரப்பாடும் தேவாரத்தில் இல்லாததே இல்லை. இத்தகைய பாடல்கள்தான் ஆலயங்கள் தோறும், திருமடங்கள் தோறும், சைவநெறி சார்ந்த சபைகள் தோறும், ஏன் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் ஒலிக்க வேண்டும். இத்தகைய உயரிய எண்ணத்தின் வெளிப்பாடே நலம் திகழ் திருத்தலம் 40 என்று பெயர் தாங்கி வரும் இக்குறுந்தகடு. இன்னா 40, இனியவை 40, கார் 40, கடவுளி 40 என்று தமிழ் கூறு நல்லுலகம் தமிழ் இலக்கியங்களை வகுத்துக் கொண்டது போன்றே 40 என்ற நலந்திகள் என்பெயர் தாங்கி வருவது இக்குறுந்தகடு. செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது நீதிநூல். செந்தமிழ் சிவனிய சீரிய இசை நலம் வாய்த்த திருவாசகச் சென்னாவலர் திரு பா சற்குருநாத தேசியர் தமக்கே உரிய தேனிசை தீங்குரலால் பாடியிருக்கிறார்கள். திருமுறை திருத்தல விளக்கங்கள் இசைப்போர் திருமுறை களஞ்சியம் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி, செல்வி கோமதி வாகீஸ்வரி குன்றத்தூர், தாளாது அறம் செய்யும் தன்னருட்செல்வர் திருவொற்றியூர் திருமிகு எஸ் சரவணன், திருமதி கற்பகம் சரவணன் அவர்களது சீரிய தவப்பயனால் வெளிவருகிறது நலம் திகழ் திருத்தலம் 40 எனும் குறுந்தகடு. அன்பர்கள் செவிமடுத்து இன்புறுவார்களாக.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம். பண் நட்டவாடை. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தில்லை, பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை. பண் கொல்லி. இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோயில்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை மறுமாற்ற திருத்தாண்டகம். திருநாவுக்கரசு நாயனாரை பல்லவ மன்னன் அழைக்க மறுத்து அருளிய திருப்பதி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருப்பாட்டு தெய்வச் சேக்கிழார் அருளிய பெரியபுராண முறையில் பன்முறை வழுவாமல் பதிவு செய்யப்பட்டது. திருச்சிற்றம்பலம் அருள் திரு சிவஞான முனிவர் அருளி செய்த சுந்தரமூர்த்தி நாயனார்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பாயிரம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. திரு ஆலவாய் உடையார் அருளி செய்த திருமுகப்பாசுரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: கொடுத்து மரபிடு பரதுவே, மாய் பொருள் கொடுத்து மரபிடு பரதுவே.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

என்ற அமைப்பு கூறியது இந்த நட்டபாடைப்பன். அதனுடைய முதல் கட்டளை தோடுடைய சிவியன் என்ற பதிகத்தினுடைய முதல் கட்டளையாக வருவது

அமைப்பு பன்முறையிலே வருவதனால் மனனமுறை என்ற அமைப்பிலே வருவது இந்த முதல் முறை. அதற்குரிய சந்தம்

இது பன்முறை. பாடாந்தர முறை என்ற ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது முன்னுரை, நால்வர் துதி மற்றும் பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி. வழங்குபவர் இசை பேரறிஞர் தருமபுரம் ப. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சம்பலம்

பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் பந்தொண்ட

அரங்கிலிருக்கும் பெரியோர்கள் அத்தனை பேருடைய திருவடிக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் தமிழ் மக்களிடையே மிக மதிப்பிற்குரிய தெய்வீகத்தன்மையினுடைய தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் போய் சேரவில்லை, அவர்கள் அதனை நன்றாக கேட்டுக் கொள்ளவில்லை, அதை நன்றாக கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நெடுங்காலமாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆதங்கம் உண்டு. அதனாலேயே நான் பல இசை நிகழ்ச்சிகளில் பேசவும் செய்து விடுகிறேன். அதே கருத்தைத்தான் இப்பொழுது இந்த அண்ணாமலை மன்றத்திலே தேவார திருவாசகம் பாடினால் நிறைய கூட்டம் வருகிறது, வசதி இருக்கிறது, எல்லாவித வசதியும் இங்கே உண்டு, வரவும் போகவும் வசதி உண்டு, ஆனதினாலே இங்கே நடத்திவிடலாம் என்று எண்ணி என்னுடைய கருத்து ஈடேறும் என்ற கருத்தை நான் தமிழ் சங்கத்தாருக்கு விண்ணப்பம் செய்து கொண்டேன். விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நடைமுறையிலும் கொண்டு வந்து விட்டார்கள். எத்தனை நமஸ்காரம் பண்ணினாலும் எத்தனை வணக்கம் செய்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். இது ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரைக்கு நான் இந்த வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். இதனை கேட்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியா பேரு சொன்னா எனக்கு இருக்கிற ஒரு மணி நேரம் அது சரியா போயிடும். எல்லோருக்கும் வணக்கத்தை செலுத்தி என்னுடைய நிகழ்ச்சியை நான் தொடங்குவேனாக என்று சொல்லி எல்லாம் வந்த இறைவன் மாதுருபாகனுடைய மலரடிக்கு வணக்கம் செலுத்தி என்னுடைய குருநாதன் ஆர் வேலாயுத ஓதுவாருடைய மலரடியை வழங்கி நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இந்த தேவாரம் பாடும் பொழுது முதலில் திருச்சிக்கம்பளம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் தேவைதானா என்று நீங்கள் எண்ணலாம். இல்லை ஐயா, ஏதோ தெரிந்தவர்கள் இரண்டு பேர் இருக்கலாம், தெரியாதவர்கள் பல பேர் இருக்கலாம் என்ற கருத்து எனக்கு உண்டு. அதனாலேதான் இதனையெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். திருச்சிக்கம்பளம் என்று தேவாரம் ஓதுவார்கள் முதலில் தொடங்கும் பாட தொடங்கும் போது தொடங்குகிறார்கள். ஏன் தொடங்கணும் அப்படி, ஏன் திருச்சிக்கம்பளம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, திருச்சிக்கம்பளம் தான் தில்லை நடராஜ பெருமான் தான் இந்த தேவாரத்தை எடுத்து நமக்கு தந்தது. ஆமா, ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் பெருமுயற்சி செய்து ஆண்டவன் தில்லை கூற்றன் திருவருவினாலே இது கிடைத்தது. தில்லையில தான் அது இருந்தது, தில்லையில் இருந்துதான் அது வந்தது. ஆனதினாலேதான் அந்த நன்றி கடப்பாடுக்குத்தான் இவர்கள் ஓதுவார்கள் திருச்சிக்கம்பளம் என்று முதலிலேயே சொல்லுகிறார்கள் என்று எனது ஆசிரியர் சொன்னது உண்டு. எனது ஆசிரியர் தேவாரத்தை பற்றி சொல்லாத விஷயங்களே கிடையாது. நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு மாணவனாக ஆகக்கூடிய ஒரு பிராப்தி, ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது பாருங்கள். ஏழு ஜென்மாவுக்கும் கிடைக்கும். ஆமா, அவர் சொல்லாததே கிடையாது இந்த திருமுறை பற்றி. அவர் சொன்னதுதான் இந்த திருச்சிக்கம்பரம் ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால், இதற்குத்தான் அந்த நன்றி கடப்பாடு என்று அவர்கள் சொன்னார். இது இப்பவும் இருக்கிறது நடைமுறையில. அடுத்து இந்த தேவார பாராயணத்தை தொடங்கும் பொழுது நம்ம பார்வதி பதையே என்று ஒன்று சொல்லுவது உண்டு. சமீப காலமாக தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என்று சொல்லுவதும் உண்டு. இது பஜனைகள் எல்லாம் நடக்கிறதும் உண்டு, தேவார கோஷ்டியிலேயும் நிச்சயமாக உண்டு. ஆண்டவனை நினைத்து இந்த பணியை தொடங்குகிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய ஆசிரியர் சொன்னது அதுதான், அதுவே சரி என்றும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய அறிவு அல்லது இன்னும் பேரறிவு உடையவர்கள் இருப்பார்கள், அவர்கள் அது என்னென்னு சொன்னாலும் அதை நான் கேட்டுக் கொள்ளுவேன் நிச்சயமாக. ஆக நவபார்வதி பதியே என்று சொல்லப்படுகிறது. சென்னாருடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என்று சொல்லிவிட்டு இவர்கள் இந்த தேவார திருமுறை பாராயணம் என்றுதான் சொல்லுவது. ஆமா,
தேவார கோஷ்டி என்றுதான் சொல்லுவது. அது வீதியிலே சாமியோடு பாடிக்கொண்டு போவோம். அப்புறம் பாராயணம் என்று வந்தது. அதுல இந்த பாராயணம் தொடங்கும் போது நான்கு குருமக்களுக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது. நன்றியோட செய்கிறார்கள் அந்த அந்த வேலையை. எவ்வளவு கருத்துள்ள செயலை செய்திருக்கிறார்கள் தெரியுமா நமது பெரியோர்கள். கூடிய கோவன் வெப்பொழித்த புகழியோடு கோவன் கடல் போட்டி சரியான சம்பந்தர் தான் நமக்கு தலைவர். அவர்தான் இந்த சமயத்தை வாட வைத்த புண்ணியவான். அவர் இல்லாவிட்டால் நிச்சயமாக இது மண்மூடி கண்மூடி போயிருக்கும். வயதிலே சின்னவர் அவர்தான். அதனாலே இருந்தாலும் கூட அருமையிலே அவர்தான் பெரியவர். அதனால்தான் கூடியர்கோவன் வெப்பொழித்த புகழியர்கோவன் கடல் போட்டி

நான் திருநாவலூர் வந்துண்டர் வரம்போற்றி என்று சொன்னான். ஓடிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்றும் முடிக்கிறார் அவர். திருவாத ஊரிலே தோன்றியவர் மாணிக்கவாசகர். இந்த தோற்றிலும் சொல்லாமல் தேவார பாராயணம் தொடங்குவது இல்லை. சமீப காலத்திலே சில பேர் சில மாறுதல்கள் இருந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இது உண்டு. சுந்தரமூர்த்தி ஊழ்வார் என்று ஒரு பெரியவர் பாடிக்கொண்டிருந்தார். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மறைந்து விட்டார். அவரை தெரிந்தவர்கள் இங்கே மிகவும் குறையும். மிகவும் தேவாரத்தை மூளை முடுக்கெல்லாம் தெருவு திண்ணையெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பாடிய பெரியவர் சுந்தரமூர்த்தி ஊழ்வார். அவருக்கு ஈடாக பாடியவர் தான் எம் எம் தண்டபாணி தேசியம். இந்த சுந்தரமூர்த்தி ஊழ்வார் என்ன செய்வார், நால்வர் துதி வேற ஒன்று அதில் சேர்க்க கூடாதா என்று எண்ணினார் அவர். ஒரு துதியும் அதில் சேர்த்து விட்டார் அவர். அந்த பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன்.

தெய்வம் இல்லனும் நான் மறிச்சும் பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த

0: என்று ஒரு துதியையும் அவர் சேர்த்து விட்டார். இந்த பாடலை தேவார கோட்டியிலே சேர்த்து விட்ட புண்ணியம் திருநெல்வேலி சுந்தர உருவமூர்த்தியை தாகும் என்று சொல்லி தேவார கோட்டியில் அடுத்து ஒரு சமீப காலமாக பன்னிரு திருமுறையை நமக்கு அருட்சியவர்கள் 27 ஆசிரியர்கள். அவர்களுக்கு தோற்றம் இல்லாமல் இருந்தது. சமீபத்தில் ஒருவர் செய்திருக்கிறார் அருமையான பாடல், அதையும் நாம் பாடி மகிழ்வோமாக. இப்பொழுது எல்லோரும் அதனை பாடத் தொடங்கி இருக்கிறார்கள். அதனையும் நாம் இப்பொழுது சிந்தனைக்கு கொண்டு வருவோமாக.
1: நல்ல திருஞான சம்பந்தர் பாகீதரு சுந்தரரு திருவாதவூரர் மத்தை திருமாளிகை சேவர் சேந்தனார் கருவூரர் கள்ளு பூந்துருத்தி நம்பி பரிஞான கண்டராதித்தர் வேளாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மோனர் மன்னு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கா நம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய் உணரிடம் திருவானோடு ஓதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி தெற்குதாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே.
0: இதுல வருகிற ஒரு முக்கியமான சொல் சிவநெறி திருமுறைகள் என்பதுதான். தேவாரம் ஏதோ இசைப்பாடல் மாத்திரம் என்று சொல்லுவதற்கில்லை, தேவாரம் இயல் மாத்திரம் என்று சொல்லுவதற்கு இல்லை, அது சைவ சமய சட்ட நூல் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய ஆசிரியரும் சொன்னார், சைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தேவாரத்திலே. ஆமா, நீ காலையில் எழுந்து தலை முழுகி விடு என்று தேவாரத்தில் வருகிறது. காலையில் எழுந்து முழுகும் போது ஏதோ குளத்தாங்கரையில போய் தரையில அந்த படித்துறையில உட்கார்ந்து காக்கா குடிக்கிற மாதிரி குளிச்சு விடாதே. இந்த அனல், இந்த கழுத்துக்கு பேர் அனல், அனல் உர மூழ்கி என்று வருகிறது தேவாரத்தில். ஆமா, அப்படி இந்த கழுத்து முட்டு தண்ணீர் போய் நல்லா நின்று நல்லா குடிச்சு விடு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது சமய ஒழுக்கம் என்றுதான் என்னுடைய ஆசிரியரும் சொன்னார், நானும் அதனைத்தான் நினைக்கிறேன். அதனால சிவநெறி என்று அவர் சொல்லியிருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. இந்த திருப்பாடலை ஆடூர் ஆடூர் கணபதி பிள்ளை என்பவர் அருள் செய்தார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, அடுத்து பிடியதன் உருவமை என்று ஒரு பாடல் பாடப்படுகிறது. நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், தேவாரத்திலே ஒன்று உண்டு, அது ஏக தெய்வம்.

தேவாரம் திருவாசகம் வரையிலும், அதாவது எட்டு திருமுறை, எட்டு திருமுறை வரையிலும் ஏக தெய்வ வழிபாடு, விநாயகருக்கு அதுல வழிபாடு கிடையாது, முருகனுக்கு கிடையாது, உமையம்மைக்கு கிடையாது, எந்த தெய்வத்திற்கும் வழிபாடு கிடையாது தேவாரத்திலே. எட்டாம் திருமுறை வரையிலும் பெரியார் சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் வரையிலும் ஏக தெய்வ வழிபாடு, சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் வழிபாடு சொல்லப்படவில்லை. ஆனாலும் வழிபடுகிற அடியவர்களுடைய இடரை கடைகிற கணபதியை தந்த சிவன் என்று ஒரு சொல்லு வருகிறது திரு வழிவரன் தேவாரத்தில். விடியதன் உரிமை தேவாரத்திலே அப்படித்தான் வருகிறது. வழிபடும் அடியவர் இடர் கடி கண கடினா விளக்குகிற என்று பொருள் வைத்துக் கொள்வோம். கடி கணபதி வர அருவினன் யாரு வழிவரத்தில் இருக்கிற இறை என்று அந்த பாடல் முடிகிறது. பெரியோர்களே, ஏக தெய்வ வழிபாடு என்பது தேவார திருவாசகத்திலே காணப்படுகிறது. அதில் கணபதி என்ற சொல்லு வருகிறதுனாலே தேவார ஓதுவார்களின் மூத்தவர்களாக இருந்தவர்கள் இந்த பாடலை நாம் பாடிக்கொள்ளுவதனாலே தவறொன்றும் இல்லை என்று எண்ணி சேர்த்திருக்கிறார்கள். பேரறிவு படைத்தவர்கள். ஆமா, நிச்சயமா இந்த பாட்டை ஏர்ந்து எடுத்திருக்கிறார்கள். பாத்தீங்களா, எத்தனையோ 8000 பாடலுக்கு மேல் சேர்ந்து எடுத்திருக்கிறார்கள் சொன்னா அவருடைய பேரறிவை என்ன என்று சொல்லுவது. ஆமா, அந்த திருப்பாடலை இப்பொழுது ஓதுவோம். பத்மா சுப்பிரமணியம் என்று மன்னிக்கிறேன், அதாவது தேவாரம் தொடங்கும் பொழுது பெரும்பகுதி நிச்சயமாக கம்பீர நாட்டையில்தான் தொடங்கப்படுகிறது. அந்த முதல்ல சொன்ன தோத்திரம், இரண்டாவது சொன்ன தோத்திரம், அடுத்து வருகிற இந்த பிரியதன் உருவம் என்ற பாடல், இதெல்லாம் கம்பீர நாட்டையாகத்தான் பாடியிருக்கிறார்கள். அதற்கு நல்ல காரணமும் உண்டு. சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்லுவேன் அந்த கம்பீர நாட்டியம் ஏன் பாடப்படுகிறது என்று. நிச்சயமாக நான் தோளுடைய செவியன் உங்களுக்கு பாடி காட்டும் பொழுது அந்த இசை நுணுக்கமும் நான் சொல்லுவேனாக என்று சொல்லி அந்த பெரியதன் உரிமை பாடுகிற முறையை இப்பொழுது நான் பாடி காட்டி

இந்த இடத்திலே பத்மஸ்வரூபம் தான் எனக்கு தெரிகிறது. வேற யாராவது இசை வயப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு கண்ணு கொஞ்சம் பழுது, கொஞ்ச நாளாக, கொஞ்ச வருஷமாக ஆனதுனாலே இது வந்து இந்த ரெண்டு காலம் செய்யறது மூணு காலம் செய்யறதுதான் இருந்தது, அது பிராச்சீனம் தான். இந்த திருத்தம் பண்றது இல்லாமல் இருந்தது. அத நான் கொஞ்சம் இசை பயின்றதுக்கு அப்புறமா அப்படி செய்யறதுனால தவறு ஒன்றும் இல்லை என்று நானும் என்னுடைய நண்பர்களுமாக செய்தோம். சுரம்பாடுறதுலன்னு ஒரு வழக்கம் கிடையாது, அதனையும் இப்பொழுது கொஞ்சம் செய்து விடுகிறோம், அந்த குறையும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி இது இந்த தளபதிக்காக வேண்டி இந்த தோத்திரத்தை பாடுகிறார்கள். அடுத்து நான் முன்னையே சொன்னேன், இது ஏகதெய்வ வழிபாட்டு நூல், தேவாரமும் திருவாசகம் என்று உங்களுக்கு நினைவூட்டினேன். அடுத்து முருகனை வணங்க வேண்டும் என்று எண்ணினார்கள், இந்த தேவாரம் ஓதுவார்கள். அதற்காக என்ன பண்ணினார்கள், தேவாரத்துல முருகன் என்று வருகிறது, எங்க வருகிறது என்று பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள் ஒரு அஞ்சாறு பாட்ட. என்ன அறிவு, என்ன பண்ணினார்கள், இதற்கு அப்புறமா என்ன பண்ணார்கள், இந்த முருகன் தோத்திரத்தையும் பாடுகிறார்கள். அதனை இப்போது நான் பாடி காட்டுகிறேன். அதுல என்ன வருகிறது, சமரசூரபன்மாவை தடிந்த வேர்க்குமரம் என்று சொல் வருகிறது. முதல்ல இன்னொரு பாட்டு தவறிவிட்டேன், நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன், கடம்பன் முருகன், நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், யாரு, சிவன். தென்கடம்பை திருக்கரக் கோயிலான், கடம்பை கோயில் என்ற ஊரிலே இருக்கிற சிவன் முருகனை தந்தான் என்றுதான் முடிகிறது. கண்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பகுதி வருகிற பாடலை அவர்கள் இரண்டாவதாக பாடுகிறார்கள்.

என்ற ஊரிலே அந்த கோயிலுக்கு பேர் ஆலக்கோயில், கரக்கோயில் என்று. கடம்பூர் கரக்கோயில், மயிலை கபாலீஸ்வரர், மயிலையில் இருக்கிற கோயிலுக்கு பேர் கபாலி. அது போல இந்த கடம்பூர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் கரக்கோயில் என்று பேர். அதத்தான் அவர் சாமி நினைவூட்டினார்.

0: இந்த பாடல்ல சொல்லப்படுகிற கருத்து இந்த திருக்கோளம்பத்தில் இருக்கிற முருகனை தந்த சிவனை வணங்கிவிட்டால் தேவலோகத்தையும் நீ ஆள முடியும். அவர்கள் சொல்லுகிறது இதுதான், அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. ஏன் சொன்னார்கள், எப்படியாவது சிவனை வணங்கி அவன் நல்ல கதி அடையட்டும் இந்த கருத்தோடு தான் சொல்லி இருப்பார்கள் என்று உள்ளதே. இப்படி முருகன் தோற்றிடமாக நாரணன் முன்னையார் மயில் என்று ஒரு பாடலும், நாரணனோடு என்று தொடங்குகிற பாடலும், அதில் இருந்த முருகனுடைய திருப்பெயர் வருகிறது. இதனை பொறித்து எடுத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று பாராட்டிவிட்டு அடுத்தது, நான் இன்று சொல்ல நினைத்தது பாட நினைத்தது திருமுறை கண்ட புராணம் என்ற பகுதியிலிருந்து சில நினைவூட்டலாம் என்று கருதித்தான் குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணம் என்று ஒன்று செய்திருக்கிறார்கள். புராணம் என்றால் என்ன பொருள், அது கட்டுக்கதையா பொய்யா வேண்டப்படாதன ஒன்றை சொன்னதவா இல்லை. புராணம் என்றால் என்ன பொருள் எழுதியிருக்கிறார்கள், புராதனமான செய்கையை நடந்ததை எழுதி வைத்ததுதான் புராணம் என்று சொல்லுகிறார். புராதனம்னா பழமை, பழமையான நமது நாட்டு பழமையான செய்திகளை எழுதி வைத்ததுதான் புராணம் என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படித்தான் நான் படித்தும் இருக்கிறேன். திருமுறை கண்ட புராணம் என்பது திருமுறையை எடுத்து கொடுத்த புண்ணியம் நம்பியாண்டார் நம்பிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் உரியது. அது எப்படி கிடைத்தது என்று உமாபதி சிவம் அந்த புராணத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதையும் விட்டு இன்னொன்றும் உண்டு. கர்ண பரம்பரையாக சில செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. கர்ண பரம்பரை செய்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கர்ணமுக்குன்னா காதுன்னு அர்த்தம். இந்த பரம்பரை செய்தி காது வழியாக கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு வந்து சொல்லுவதுதான் கர்ண பரம்பரை செய்தி என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இதையும் அதையும் கேட்டுத்தான் நான் உங்களுக்கு இந்த திருமுறை நமக்கு கிடைத்த விதத்தை நான் நினைவூட்ட இருக்கிறேன். ஒரு காலத்திலே என்னிடம் ஒரு 50 மாணவர்கள் தேவாரம் படித்தார்கள். அவர்களுக்கு சில நாடகங்களும் நான் சொல்லி வைத்தேன். சில கதைகளை நாடகமாக ஆக்கி நான் சொல்லி வைத்தேன். அதுல நான்வர் கதையும் உண்டு, அதுல இந்த திருமுறை கண்ட புராணமும் உண்டு. அதுல நான் நாடகமாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் என்னை சந்தித்து இந்த கர்ண பரம்பரை செய்தியை அவர் சொன்னார். நான் அதில் சேர்த்து விட்டேன். பலரும் அதை பாராட்டினார்கள். அந்த கர்ண பரம்பரை செய்தியும் நமக்கு நல்ல ஆதாரம் தருகிறது. ஆனதுனாலே இந்த கர்ண பரம்பரை செய்தியையும் நான் சேர்த்துத்தான் நான் உங்களுக்கு நான் இப்போது நினைவூட்ட இருக்கிறேன். ராஜராஜ சோழன் திருவாரூரிலே திருவாரூரிலே இருந்து அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவன் திறந்தோறும் அங்கே மாலைகளிலே பூசை விசேஷம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: தெய்வ செக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராண முறைப்படி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த திருக்கடைக்காப்பு பதிவு செய்யப்பட்டது. தெய்வ செக்கிழார் அருளிய பெரிய புராண பாடலில் திருஞான சம்பந்தர் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அப்படிப்பட்ட பெரியவருடைய நல்ல உறுதுணை, அருளாசி இவையெல்லாம் முன்னிற்க இங்கே மிக அருமையாக தொடர்ந்து நடக்கின்ற இந்த விழாவிலே இந்த நம்முடைய வரவேற்புரை வழங்கிய பெரியவர்கள் மிக அருமையாக தொருளியசிவி என்ற அருமையான பாடலை பாடி நமக்கு அந்த வரவேற்புரை வழங்கினார்கள். தொருளியசிவி என்பதை ஓதுவாமூர்த்திகள் போல பாட முடியாது என்று சொன்னார்கள். அது எல்லோருக்கும் அப்படித்தான், அது அவர்கள் தவம் செய்தவர்கள். அதனால அந்த மாதிரி அருமையாக பண்ணோடு பாடும்படியான பெரும் புண்ணியம் நாம் ஓரளவுதான் அது சொல்ல முடியும். ஆனாலும் கூட அப்படி சொன்னாலும் பயனுண்டு என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். பண்ணோடு பாடினால் அதற்கு எவ்வளவு பயன் உண்டோ அதுபோல இயலவில்லை பெருமானி, என்னால் இவ்வளவுதான் முடிகிறது என்ற அந்த எண்ணத்தோடு தழுதழுப்போடு கூட பாடினால் அதற்கும் பயன் உண்டு என்று திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார்கள்.
3: கோழை மிடராக கவி கோழுமிளவாக ஏழை அடியாக யாவை சொன்ன ஈசன் மகிடுமிடமாம் என்று அருமையா பாடியிருக்க. ரொம்ப தொண்டை கட்டி விட்டது, நாலு நாள் பேசவே முடியல என்றாலோ, அல்லது எனக்கு பார்த்து பிரித்து படிக்க தெரியாது, ஏதோ எவ்வளோ படிப்பேன் என்று சொன்னாலும், நாம் எல்லாம் ஏழை அடியார்கள். இங்க ஏழைன்னா பொருளாதாரத்தில் இல்ல, அந்த பெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற ஏழைகள். அந்த ஏழை அடியார்கள் யாவை சொன்ன ஈசன் மகிழமிடும், எப்படி சொன்னாலும் கூட பெருமான் மகிழ்வாராம். எனவே ரொம்ப அருமையாக இந்த பாடலை சொல்லி நமக்கு தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கும் இன்று இந்த திருமறை முற்றுவதை மிக அருமையாக ஏற்று போற்றி நமக்கு முன்னு அறிந்த வரவேற்புடையோட ஆசிவரை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய வாழ்க்கை துணைவியாரும் மிக அருமையான குத்துவளை கேற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற அருமையான அந்த திருத்தாண்டகத்தை நம்முடைய ஓதாமூர்த்திகள் பாட அவர்கள் தம்முடைய கைக்கரங்களினாலே அருமையான மலர் கொண்டு வழிபாடாற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இதற்கெல்லாம் மூல காரணமாக நிற்கின்ற நம்முடைய டாக்டர் அவர்கள், அவருடைய வாழ்க்கை தொழிலம், இவர்கள் ரெண்டு பேருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு அவ்வப்பொழுதெல்லாம் அறுவடை சொல்லிக்கொண்டு பிரேமநாயகத்துக்கு வணக்கம் கூறி, மற்றும் வந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லா சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி, நம்முடைய மூர்த்திகள் மிக அருமையாக பாடுவார்கள். பண்ணோடு கூட அவர்கள் நேற்றெல்லாம் திருப்போரூரிலே நாவுக்கரசர் வீடு பேரடைந்த நாள் ஆதினாலே அங்கே சென்று திருமுறைகளை மிக அருமையாக ஓதி இரவிரவாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக அருமையாக பாடுவார்கள். அவருடைய திருமுறைகளுக்கு ஒன்றை வணக்கத்தை கூறி இப்பொழுது வாழ்த்துறை என்ற பகுதியில் சிலவற்றை எண்ணுகிறோம். இந்த அமைப்பில் சிலவற்றை நாம் எண்ண வேண்டும். இந்த திருமறை மட்டுவதில் பற்றி ஐயா அவர் சொன்னார், இங்கு ஏன் நல்ல தொழில் வளம் பெருகி மிகச் செல்வம் பெருகி இருக்கிறது என்று சொன்னால், இங்கு பல்வேறு சங்கங்கள் பல ஆண்டுகளாக இருந்து இந்த அருமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட்ட காரணம்தான் என்பதை ரொம்ப அருமையாக சொன்னார்கள். உண்மைதான், பெருமானுடைய திருவுள் இல்லாமல் நம்முடைய தொழில் வளமோ அறிவு வளமோ அல்லது மற்ற செழுமைகளோ எவையும் நடவாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதோர் குறைவில்லை என்று ஞானசம்பந்தர் சொன்னதெல்லாம், எப்படி இருந்தால் பெண்ணினல்லாரோடு பெருந்தகை இருக்கின்ற அந்த பெருமானுடைய திருவுள் இருந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம், நாளும் வாழலாம் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஒளி செய்தது போலத்தான் அவர்கள் அதை நினைவூற்றுவது போல சொன்னார்கள். எனவே நல்ல தொழில் வளம், நல்ல அறிவு வளம் இவையெல்லாம் மிக்கிருக்கின்ற இந்த இடத்திலே
2: மேலும் மேலும் இந்த செல்வம் பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எல்லாம் உள்ள பெருமானை இடைவிடாது நினைந்து வருகின்ற உள்ளங்கள் இங்கு இருப்பதனால் தான். எனவே அந்த உள்ளங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். அத்தகைய எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அத்தனை சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள், அதோடு சேர்ந்து வழிபாடு செய்கின்ற பெரியவர்கள், அது ஆடவர் சங்கமாக இருந்தாலும் பெண்கள் சங்கமாக இருந்தாலும் அத்துணையும் நீடூழி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பெருமானுடைய திருவள்ளுவர் என்று வாழ்த்துகிறேன். ஆகவே அந்த சங்கத்தவர்கள் எல்லாம் பொழுது நிரம்ப வந்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய ஆடவர்களும் பலரும் வந்திருக்கிறார்கள். இந்த அருமையிலே ஒன்றே ஒன்றை நாம் வாழ்த்தி பிறகு நாம் தொடங்கி விடலாம். இந்த ஏற்று போற்றுதல் என்று இருக்கிறதே, அதை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி அடைவதற்கு முழுமையாக அதை ஏற்று போற்றுவது என்றால் அவருடைய மனத்தினால் மட்டுமல்ல, சொல்லால் மட்டுமல்ல, செயலால் மட்டுமல்ல, பொருள் உதவியினாலும் செய்கிறார். அது ஒரு பெரும் புண்ணியம். இத்தனை அறிவர்களையும் ஏற்று போற்றுவது என்பது, அதுவும் திருமுறை அந்த விண்ணப்பம் செய்த நாளிலே ஏற்று போற்றுவது என்பது ஒரு பெரும் புண்ணியம். என்ன புண்ணியம் செய்த நெஞ்சினி என்று நாம் சொல்வது போல அவர் செய்த பெரும் புண்ணியம் இந்த அமைப்பை நமக்கு முதல் முதல் எடுத்து செய்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஏற்று போற்று ஐயா அவர்கள், அவருடைய வாழ்க்கை துணைவர்கள், அவருடைய வழி வழியாக இருக்கின்ற அருமை செல்வங்கள், எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் இன்று இப்ப இருப்பது போல் மட்டுமல்லாமல் இன்னும் மேன்மேலும் பெருகி வாழ வேண்டும், வளர வேண்டும். அவருடைய ஆன்மீக உணர்வினாலே இந்த சிவகாசி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுதுமே நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி அவருடையும் வாழ்த்தி வணங்குகிறது. இனி இந்த திருமுறை முற்றுவதை பற்றி ஓரிரு குறிப்புகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த திருமுறை முற்றுவதல் என்பது, திருமுறைன்னு என்ன அது பலருக்கு தெரியும், தெரியாத ஓரிரு உள்ளங்கள் இருந்தால் அல்லது மறந்திருந்தால் அவர்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன். நம்முடைய காலம் தமிழக வரலாற்றிலே இப்ப கிபி 20ஆம் நூற்றாண்டு, இந்த 20ஆம் நூற்றாண்டுல நம்முடைய வளர்ச்சியில முதல் நூற்றாண்டு முதல் இந்த 20ஆம் நூற்றாண்டு வரையிலும் பல்வேறு அமைப்பில் வரலாற்று உலகம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதுல இந்த கிபி முதல் நூற்றாண்டுக்கு முன்னே இருந்த காலம் சங்ககாலம் என்று சொல்லுவோம். இந்த சங்ககாலம் என்பது இருக்குது மதுரையிலே அருமையாக தமிழ்ச்சங்கத்தை வளர்த்து வளர்த்து நல்ல ஆன்மீக உணர்வோடு வளர்ந்த சங்ககாலம். அந்த சங்க காலத்திலே நம்முடைய மூன்று வேந்தர்களும் சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய இந்த மூவரும் இருந்து அரசாண்டார்கள். அந்த காலத்தை அடுத்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அந்த தொய்வு தான் இன்றைய வரைக்குமே போயிட்டு இந்த கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்ற பொழுது வேறு சிலருடைய வேற்று மொழி, வேற்று நாகரிகம், வேற்று பண்பாடு உடைய களப்பிரர் என்ற ஒரு இனத்தவர் வந்து அவர்கள் தான் முதல் முதல் தமிழகத்தை கைப்பற்றியவர். அப்படிப்பட்டவருடைய காலம் ஒரு 2-3 நூற்றாண்டு இருந்தது. கிபி 2 முதல் 5 வரை அல்லது 6 கூட சொல்லலாம். இதெல்லாம் வரலாற்றையும் இருக்குது. அந்த காலத்தில் தான் நம்முடைய அந்த பாரம்பரியமாக இருக்கிற சிவநெறி, பாரம்பரியமாக இருக்கிற அந்த சிவ வழிபாடு சற்று தொய்வு ஏற்பட்டது. அந்த தொய்வினை மீண்டும் நிலைப்படுத்திய பெருமை அந்த 6ஆம் நூற்றாண்டை அடுத்து வந்த நம்முடைய 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் பெருமான், அந்த இரண்டு பேரையும் அடுத்து வந்த 8ஆம் நூற்றாண்டில் வந்த சுந்தரமூர் சுவாமியுடைய தொண்டு, அவருக்கு முன்னோ பின்னோ இருந்தால் என்று ஆராய்ச்சி உலகம் சொல்லுகின்ற போது போல மணிவாசகர் ஆகிய இந்த நால்வர் பெருமக்களும் வந்தார்கள். உண்மையிலேயே அந்த களப்பிரர் ஆட்சிக்கு பிறகு நம்முடைய நால்வர் பெருமக்கள் இந்த 7, 8ஆம் நூற்றாண்டிலே 9ஆம் நூற்றாண்டிலே வந்து நமக்கு இந்த சைவ நெறியை காட்டியிராவிட்டால் நிச்சயமாக சைவம் சிவம் என்ற ஒரு எண்ணமே போய்விருக்கும். இந்த திருக்கோவில்கள் எல்லாம் மிக அருமையாக மீண்டும் வளர்ச்சி பெற்றது என்று சொன்னால் இந்த நால்வர் பெருமக்களுடைய இடையறாத உழைப்பு என்பதை, ஏதோ நம் திருநீர் பூசியதனாலேயோ அல்லது சிவநெறி பின்பற்றியதனாலேயோ அல்ல, வரலாற்று உலகமே விரிவாக சொல்லும். அப்படி இந்த நால்வர் பெருமக்களும் இருந்ததிலே ஞானசம்பந்தர் முன்னவராக, அவரோடு இருந்த நண்பராக நம்முடைய நாவுக்கரசர் இருக்க, அந்த இரண்டு பேருக்கும் பின்னதாக வந்த சுந்தரமூர் சுவாமியின் 8ஆம் நூற்றாண்டில் வர நம்முடைய மணிவாசகர் இருக்க, இவர்களெல்லாம் நமக்கு அருளி செய்ததுதான் இந்த திருமுறைகளை என்று சொல்வது. இந்த திருமுறைகளிலே ஞான சம்பந்தர் அருளி செய்த அந்த நூல்களை முதல் மூன்று திருமுறையாக பிரித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் மூன்று திருமுறைன்னா ஞான சம்பந்தர் அருளியது என்று. அடுத்து 4, 5, 6 ஆகிய அந்த மூன்றும் நாவுக்கரசர் அருளிய திருமுறைகளை இப்ப நாம் அப்படி பகுத்துக் கொண்டிருக்கணும். அவங்க போகும்போது எல்லாம் வெறுமனும் பாடிட்டாங்க. நாம அதை இன்னதெல்லாம் முதல் திருமுறை, இன்னவை எல்லாம் 2வது திருமுறை, இன்னவை எல்லாம் 3வது திருமுறை நாம பாகுபாடு செய்துகிட்டோம். அவங்க ஒன்னும் அப்படி பாகுபாடு செய்து சொல்லல. அதே போல 4, 5, 6 என்று சொன்னதும் நாவுக்கரசர் பாடிய பாடல்களை நாம் வகுத்துக் கொண்டோம் பிற்காலத்தில். அப்புறம் இந்த 3, 3, 6 இந்த ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அருளிய திருமுறைகளை 6 பகுத்துக் கொண்ட நாம் சுந்தரமூர் சுவாமிகள் அருளிய திருமுறையை 7 வைத்துக் கொண்டு 7வது திருமுறை என்று வைத்துக் கொண்டோம். இனி மணிவாசகர் அருளிய நூல்கள் 2. ஒன்று திருவாசகம், எல்லாருக்கும் தெரியும். திருக்கோவையார் என்ற ஒன்று உண்டு, அது சிலருக்கு தான் தெரிய முடியும் பாவம். ஆனால் அவர் அந்த 400 பாடல்கள் உடையது. இந்த திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய இந்த 2 நூல்களும் மணிவாசகரால் அருளி செய்யப்பட்டது. அதை நாம் 8வது திருமுறை என்று வைத்துக் கொண்டோம். இனி அடுத்து 9 பேர்கள் பாடியது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லுவது. அந்த 9 பேர் பாடிய திரு இசைப்பா என்று சொல்வதில் ரொம்ப அருமையான அமைப்பு உடையது. அந்த பாடல்களிலே ஏதேனும் ஒரு பாடல் நாம் சொல்லுகிறோம், திருப்பல்லாண்டு ஒன்று சொல்லுகிறோம். இந்த பஞ்சபுராணம் பாடுகின்றோம் என்று சொல்கின்ற பொழுது பஞ்சபுராணம் என்பது என்ன, இந்த 5 அமைப்பு என்றால் திருமுறைகள் தேவாரத்தில் ஒரு பாடல், திருவாசகத்தில் ஒரு பாடல், இந்த 9வது திருமுறை என்று சொல்லுகின்ற திருவிசைப்பா திருப்பல்லாண்டுல திருவிசைப்பாவில் ஒரு பாடல், திருப்பல்லாண்டுல ஒரு பாடல். இது 9வது திருமுறை. அடுத்து 10வது திருமுறை திருமூலர் திருமந்திரம். அது பெரிய சொத்து. யோகத்தை பற்றி மிக விரிவாக சொன்னனும் திருமூலர் திருமந்திரம் தான். அது மட்டுமல்ல, நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொல்கிறோமே இப்பொழுது பதி பசு பாசம் ஆகின்ற 3 பொருளை பற்றி ஆராய்கின்ற ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சிக்கே அடித்தளம் வைத்தது திருமந்திரம் தான். அது 10வது திருமுறை. 11வது திருமுறை நம்முடைய காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீர தேவர் போன்ற 11 ஆசிரியர்கள் அருளியதுதான் நம்முடைய 11வது திருமுறை என்று வகுத்திருக்கிறோம். அந்த 11வது திருமுறையிலே இறைவனே அருளிய ஒரு பாடலும் இருக்கிறது, இறைவனே அருளிய பாடலும் இருக்கிறது, மதிமலி புரிசை மாடக்கூடல் என்று சொல்கின்ற பாடல். அது 11வது திருமுறை வைத்திருக்கிறோம். இனி அடுத்தாற்போல் 12வது திருமுறை என்பது நம்முடைய சேக்கடார் பெரிய புராணம், அடிவர் வரலாறு. நல்ல ஒரு மாண்புமிகு அமைச்சராயிருந்து, சோழ பேரரசினுடைய அமைச்சராயிருந்து, நல்ல பக்தியோடு கூட இந்த 63 நாயன்மாருடைய வரலாற்றை எல்லாம் விரிவாக சொன்ன பெருமை நம்முடைய பெரிய புராணத்துக்கு உண்டு. அது 12வது திருமுறை என்று வைத்துக் கொண்டோம். இப்ப பஞ்சபுராணம் என்று சொல்கின்ற பொழுது தேவாரத்தில் 7 பாடிய பாடல்களிலே 1, திருவாசகத்தில் 1, அது 2வது, திருவிசைப்பாவில் 1, திருப்பல்லாண்டில் 1, பெரிய புராணம் வந்துடுவோம் திடீர்னு 10, 11 எல்லாம் அதிகமா சொல்லாம 12வது. இந்த 5 பாடுனா பஞ்சபுராணம் என்று சொல்லுவோம். இதுதான் நம்ம வழிபாட்டில நிறைவாக சொல்வது. நம்முடைய ஐயாவர்கள் அந்த அருமையாக அந்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போட்டி என்ற அந்த வழிபாடு அர்ச்சனை செய்த பிறகு மூர்த்திகள் விறுவிறுனு பாடினார்களே, இந்த நேரம் ஆகிவிட்டது என்று கருதி அது பஞ்சபுராணம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 12 திருமுறைகளும் இந்த 12 திருமுறைகளையும் அருளியவர்கள் 27 பேர்னு முன்ன சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்லாமல் 28 பேர்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டா 11வது திருமுறையில திருமுருகாற்றுப்படை என்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த திருமுருகாற்றுப்படையை செய்தது நக்கீரர் சங்ககாலத்தவர். இன்னொருமர கோபுரம் அதை சார்ந்து கண்ணப்பர் திருமரம், கோபப்பிரசாதம் போன்றவர்களே அருள் செய்தவர். அவரும் நக்கீரர் என்ற பெயர் தான், ஆனால் கொஞ்சம் காலத்தால் பிந்தியவர். ஆனா பெயர் ஒற்றுமை பெற்று அந்த நக்கீரரும் இந்த நக்கீரரும் ஒருவர் என்று கருதி 27 பேரும் சொல்லிட்டோம். இப்ப ஆய்வு உலகத்தில் இல்லை, அந்த திருமுருகாற்றுப்படி பாடியவர் வேறு, கோபப்பிரசாதம் போன்றவர்கள் பாடியவர் வேறு என்று கருதி இன்னொருவராக வைத்தா 28 பேர் நமக்கு அருள் செய்திருக்கார். அதுதான் 12 திருமுறைகளும். அதுதான் நம்முடைய அருமையாக திருக்கோவிலை மிக உத்தரண்டாம்பிள்ள காலத்தில்தான் இது மாதிரி திருக்கோவில்களிலே திருமுறைகளை வைத்து பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொன்னது. அது எல்லாருக்கும் தெரியும். நல்ல சமயம் உணர்வோடு கூட, சமய ஊற்றத்தோடு கூட இருந்த பெரியவர். அதனாலே 12 திருமுறைகளை பற்றி அருமை தெரிந்ததனாலே இது மாதிரி திருமறை கோவில் என்ற ஒன்றை வைத்து திருக்கோவில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒன்று ஏற்பாடு செய்ததே அவர் காலம் முதலாகத்தான். அது தொடர்ந்து நாம் பொன் போல் போட்டி வருகிறோம். அருமையான பிழையில் இதுதான் நம்ம பன்னிரு திருமறை என்றை பார்க்கிறோம். இந்த நால்வர் பெருமக்கள் அந்த இடைக்காலத்திலே அந்த 7 முதல் 9 வரையிலும் இருந்து நமக்கு இப்படிப்பட்ட நல்ல சமய நெறிகளை எல்லாம் திருக்கோவில் தோறும் சென்று பாடி ஆங்காங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சில நன்னெறிகளையும் கூறி அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகளையும் போக்கி ஞானசம்பந்த பெருமான் வரலாற்றில் எத்தனையோ பேருடைய இடையூறு, ஒண்ணுமே இல்லாத ஒரு பெண் மூர்ச்சையாகும் பொத்துனு கீழே விழும் வாயில நுரதொல்லும், அதுக்கு இப்ப என்ன பேருன்னு கேட்டா காக்கா வளர்ப்புன்னு பேர். அது ஒரு அரசனுடைய பண்ணு. என்னென்னமோ மறுத்து செய்து பார்த்தாங்க, முடியல. ஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்தார், கொண்டு போய் அவருடைய திருவடியில போட்டார். உடனே அவர் அருமையாக துணிவலர் திங்கள் என்று சொல்லுகின்ற அருமையான பதிகத்தை பாட அந்த நோய் நீங்கியது என்றெல்லாம் நம்முடைய பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. அதுபோல திருமருகல்ல ஒரு பெண், அதுபோல தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த மாமனை அழைத்து வந்த பெண் திருமணம் செய்வதற்கு முன்னுமேயே பாம்பு தீண்டிவிட அதனால அது வருத்தப்பட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சடையாயனுமாள் என்று சொல்கின்ற அருமையான பதிகம் பாட அந்த மணமகன் எழுந்து அங்கேயே திருமணம் செய்து வைத்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதுபோல நாவுக்கரசர் வரலாற்றில் அது போல அப்போ ரயில் வீட்டில் செல்கின்ற பொழுது அந்த பையனை வாழை கொடுத்து தூண்டும் போது அந்த பாம்பு கொட்டிவிட அதன் வாயிலாக அந்த பையனை இறக்க ஒன்றுகொலாம் என்று சொல்கின்ற அருமையான பதிகத்தை பாடி அந்த பிள்ளை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதுபோல சுந்தரமூர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக என்னைக்கும் ஒரு காலத்தில் 2-3 ஆண்டுக்கு முன்னால ஒரு முதலை விழுங்கிய பையனை மீண்டும் அந்த உரைப்பார் உரையிருந்து உள்கவல்லார் உச்சியா என்ற அருமையான பதியத்தை பாடி கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே பை ஆர்டர் அப்படி போடுறாரு. அந்த இப்ப பையன் எங்க போயிட்டான்னு கேட்டா யமன் வாயில போயிட்டான் சரிங்களா. யமன் வாயில போனது முதல்ல எங்க போனா முதல வாயில போய் அப்புறம் யமன் கிட்ட போட்டான் அல்லவா. இப்ப முதலையும் சரி அந்த யமனும் சரி இருந்து இப்ப அந்த பிள்ளையை மீண்டும் தரச்சொல்லு என்றெல்லாம் பெருமானை வேண்டி பெற்று அவினாசில் நடந்த அருமையான செயல். இப்படி மணிவாசர் காலத்திலே ஒரு பெண் இலங்கையில் இருந்து வந்த பெண் ஒரே ஊமை, என்னென்னமோ செய்து பார்த்தாங்க நடக்கல. இவர் போய் திருச்சி தில்லைக்கு சென்று வழிபாடு செய்கிறார். செய்கின்ற கூட அந்த பேரரசனுக்கு வருத்தம், இந்த குழந்தை பேசிலேயே பெண்பார் குழந்தை ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியா என்று சொன்னார். அருமையாக அங்கேயே அந்த ஆயிரக்கால மண்டபத்தில் நடராஜி பெருமானை அவரோடு நினைந்து உட்கார வைத்து 2 கேள்வி முன்னால சொல்ல அந்த கேள்விக்கு பதிலே அந்த பெண் தானே பேசியது. அதான் திருச்சாடல் என்று ரொம்ப அருமையான பகுதி. பல்வேறு சமய கருத்துக்களை தெரிவதற்கு இன்னைக்கு அந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. பூசுவதும் வெண்ணீரு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேரி. என்னடி உங்க பெருமா பேசுறது பூசுறது என்னன்னா திருநீர் பூசுறார். அப்புறம் மேல உடம்பெல்லாம் போட்டிருக்கிறது பாம்ப போட்டிருக்கார். பேசுனா மனுஷன் 4 வார்த்தை நல்லா பேசுறாரா பேச மாட்டேங்கிறாரு என்னமோ ரகசியம் பேசுற. என்னடி உங்க பெருமான் என்று கேட்பதற்கு ஏண்டி எங்க பெருமான் வந்து திருநீர் பூசினதுனாலையும் பாம்பணிந்ததுனாலையும் பேசுவது கொஞ்சம் மந்தமா பேசுறான்னு நினைக்கிற அல்லவா. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை என்று ஒருத்தன் அளக்கறதுக்கு உடம்பு 5 அடி இருக்கிறதுனாலயோ அகலத்தினாலேயோ சோப்புனாலேயோ அல்லது மற்ற பொருளாலேயோ அளக்கிறது அவனால் நாட்டுக்கு என்ன விளைகிறது என்பதை அல்லவா பார்த்து செய்யணும். எங்க பெருமான் பூசுவது திருநீராய் கூண்பது அரவமாய் பேசுவது மறையாக இருந்தாலும் அவன்தான் யார் தெரியுமான்னார். ஈசன் அவன் அவன்தான் உன்ன என்ன எல்லாத்தையும். நம்ம மனித இனம் மட்டுமல்லடி, மாடு வீடு ஆடு மட்டுமல்லடி, இந்த ஓடுது பாரு குண்டு குண்டுன்னு எறும்பு, எறும்பு முதல் யானை ஈராக உள்ள எல்லா உயிர்களுக்கும்
3: ஈசனவன் அவன் யாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்லடி. தேர்ந்தெடுத்தப்பட்ட எப்படி அனத்தம்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ அப்படி இல்லடி. அவை இயல்பாகவே அவன்தான் தலைவன், நாம் தான் அடிமை அல்ல. இயல்பான சாடலோ என்று அற்புதமாக பாடி அந்த ஊமை நீங்க செய்தார். இப்படி அவர்கள் பொதுவாக சமுதாயத்திற்கு சமய நெறியை வளர்த்து கொடுத்த பெருமை மட்டுமல்லாமல், ஆங்காங்கு தனி நிலையிலும் கூட தனித்தவருக்கும் கூட இந்த அருளாற்றலால் உதவி செய்தார். செய்தால் என்ன அவர்கிட்ட ஒரு அருமைப்பாடு கேட்டா, அந்த உதவியை தான் செய்ததாக கருத மாட்டாங்க, கருதுனா தான் கீழே போயிடுவாங்க. எந்த உதவியும் பிறருக்கு செய்கின்ற பொழுது, ஐயா நீங்க செய்தீங்கன்னு சொன்ன உடனே, நானா செய்தேன், அந்த பரம்பொருள் எல்லாம் செய்தது என்று சொன்னால்தான் அந்த உதவி வந்து பரிணமிக்கும். தனக்கு வந்து கொஞ்சம் அந்த அந்த உரைப்பு வராது, தன்னை பற்றி ஒரு முனைப்பு வராது. அப்படி செய்த பெரியவர்கள் அந்த நால்வர் பெருமக்கள். அதனால் தான் அவர்களை நாம் இன்றும் நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையை பண்ணாங்கல்ல போதாமூர்த்திகள், அந்த நான்கு பேருடைய திருவடிகளும் என்னை உடலுக்கு துணை அல்ல உயிருக்கு துணையின், உயிருக்கு துணை. அப்படிப்பட்ட அருமையான நால்வர் பெருமக்களை நாம் நினைவு கொள்வதற்கு ஏதுவாக அவர் அருளிய திருமுறைகளை எல்லாம் நினைவுக்கு ஏதுவாக முற்றோதல் என்று வைக்கிறோம். இந்த முற்றோதல் முற்றோதல்னா இதுவரையிலும் எப்படி செய்து கொண்டிருந்தோம் என்றால், இப்பவும் சென்னையில நடக்குது, தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு பல இடங்கள்லயே. காலையில சரி இன்னைக்கு திருவொற்றியூர் போவோமா, சரி ஒரு 20 பேர் புறப்படுவாங்க, சரியா 9 மணிக்கு அங்க போயிடுவாங்க, போய் வளம் வந்து சிவபிரானு சொல்லி எல்லாம் உட்காருவாங்க. உட்காந்து சிவபிரான திருவாசம் படிக்கிறதுனா, சரி நீங்க தான் சிவபிரானம் படிங்களே, நீங்க கீர்த்தி அவர்கள் திருவு படிங்களே, நீங்க திருவண்ட பகுதி படிங்களே, நீங்க போட்டி திருவு படிங்களே, திருச்சிதம் படிங்களா, ஆளு கொஞ்சம் படிப்பாங்க. எல்லா மணி 12 மணில விறுவிறுனு படிப்பாங்க. படிச்சு முடிச்ச உடனே ஏதேனும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு சிவா வந்துருவாங்க. இதுதான் முற்றோதல் பண்றதுன்னு முன்னே. அதை இப்பொழுது மாற்றி தருமை ஆதீன மகாசன்னிதான் அவர்கள் தான் இதற்கு ஒரு புத்துயிர் கொடுத்தார். என்னன்னு கேட்டா, நம்ம வரவேற்பு ஐயா அருமையா சொன்னார், நம்ம நிர்வாக அலுவலரும் சொன்னார், இந்த திருமுறை ஓதுகின்ற பொழுது இரண்டு மிக முக்கியமானது, இரண்டு நிலை முக்கியமானது. ஒன்று இசையோடு கூட்டி படிக்கணும், இசையோடு கூட்டி படிக்கணும். ஏ பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும், பண் சுமந்த பாடலா, இசையோடு கூட்டி பாடப்பட்ட அந்த பாடல். நம்முடைய சிலப்பதிகாரத்துல தமிழர்களுக்கு 108 பண்கள் இருந்தது சிலப்பதிகார காலத்தில், அது கிபி 2nd century. ஆனா இந்த வேற்றருடைய ஆட்சி, வேற்றருடைய அந்த அமைப்பு எல்லாம் வந்ததுனால அந்த பண்கள் போய் நம்முடைய திருமுறைகளிலே 24 பண்கள் தான் இருக்கு. 24 இப்ப 108 பண்கள் எங்கே, 24 எங்கே, 4 தான் நமக்கு இருக்கு. அந்த 4 இருக்கிற 24 பண்களையும் காப்பாற்றிய பெருமை நம்முடைய நால்வர் பெருமக்களுக்கே உண்டு. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆகவே பண்ணோடு கூடிய பாடலை நாம எப்படி பாடணும்னு கேட்டா, பண்ணோடு சொல்லணும். ஐயா எங்களால இயலிலேயே, நாம எல்லாம் படிக்கலையே, மூர்த்திகள் மாதிரி 5 எடுத்து பொதுவா யாருக்கு இசை வரும்னு கேட்டா, போன பிறவியில தேன அபிஷேகம் பண்ணிருந்தோம்னு சொன்னா அருமையா பாடலாம். நாம தேன அபிஷேகம் பண்ணமா பண்ணலையாங்கிறது நம்ம தொண்டையே இப்ப சொல்லியிருக்கு. அப்ப நம்ம பண்ணமா பண்ணலையா அப்படின்னா நானே உரைச்சு பாத்துக்க வேண்டியதான். இவங்க தேன அபிஷேகம் பண்ணவங்கன்னு தெரியுது, ஏன் அருமையா பாடுறாங்க, நாம பண்ண ஆண்டவன் ஏதோ பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அல்லவா, அவ்வளவுதான் முடியுதுன்னு அப்ப முடியும். ஆனா நான் என்ன சொல்ல, அதுக்காக பாட்டை நம்ம வந்து இப்ப இவங்க எல்லாம் இந்தல பண்ண இந்தல பண்ணல படிக்கிறாங்க இல்லைங்களா, மேகராக குஞ்சுன்னு மேகராக குஞ்சு படிக்கிறாங்க, நம்மளால முடியலன்னா அதுக்காக வசனமா படிக்கப்படாது. அதுதான் அது நாங்க கல்லூரியில கூட சொல்றேன், ஐயம்பெருமாள் கோனார் நோட்ஸ் தெரியும் எல்லாருக்கும், ஆனா அவர் நடத்துற பாடம் தெரியாது பலருக்கு. அப்ப அவர் இன்டர்மீடியட் வரைக்கும் தான் செயின்ட் ஜோசப் காலேஜில் பாடம் நடத்துறதுக்கு விட்டாங்க, ஏன்னா அவர் எம்இ எல்லாம் இல்லாததுனால. ஆனால் அவர் வகுப்புன்னு அப்படியே பையன் எல்லாம் திரண்டு வருவான். ஏன்னு கேட்டா
2: அவர் நல்ல இசை படிச்சவர் இல்ல, பாட்ட பாட்டா படிப்பார். கம்பராமாயணம் அவர் ரொம்ப ஓப்பு மன மகிழ்ச்சியானவர். அப்படி அனுமன் படி இதோ இப்ப இலங்கைக்குள்ள போறான் அப்படின்னு சொன்னா, மாடு நின்ற அம்மணி மலச்சோலையை மருவி தேடி வழி காண்பனேல் தீரும் என் சிறுமை என்று பாடும்போது அந்த பாட்டு நல்லா இருக்குது. மாடு நின்ற மணிமலச்சோலையை மருவி தேடி வழி காண்பனே தீரும் என் சிறுமைன்னு பையன் என்ன பண்றான், மணி என்னடான்னு பாக்குறாங்க. அது அடல்ட்ட வயசுல இந்த மீச முடிச்ச குழந்தைகள் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பார்த்துருவோம். ஏய் இவர்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் வகுப்புன்னு பேர்ற, இது ஒன்னும் தெரியாது அப்படின்ட்டு. நான் அதான் சொல்றேன், பல்கலைக்கழகத்தை ஏமாத்திடலாம்ப்பா, டிகிரி வாங்கிவிடலாம், முன்னாள் இருக்கிற பையனை ஏமாத்த முடியாதுங்கிறது. நாமும் அதான் அளந்துடுவோம், சிங்கம் அளந்துடுவோம். இது ஃபிட்டு அன்ஃபிட்னு அவன் சொல்லுவோம். நீ யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கியிருக்கலாம், டாக்டரேட் கூட, பையன் கிட்ட உண்டாகாது. அது என்னன்னு காரணம், பாட்ட பாட்டா படிங்களேன். இப்ப அது பேர பாருங்க, நம்ம ஐயா கூட தோடரை செவியன்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்ப இவங்க பாட போற மாதிரி பாட போறது இல்ல. படிக்கும்போது தோடுடைய செவியம் விடையேறியோர் தூவன்மதி சூடி, இந்த அளவு படிக்கப்படாதா? இதுக்கு நம்ம போய் நிறைய கத்துக்கணுமா? வேண்டாத. ஏடுடைய மலரால் மூனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த என்று படிச்சது. தூடி சிவியன் வெடியேறி தூண்மை சூடி அப்படி படிக்கப்படாது. அதனால திருமுறைகளை படிக்கின்ற பொழுது அவரவர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இசை இருக்கு, அதை வச்சு சொல்லுங்க, அது மிக முக்கியமானது. ஆதலால் ஆதீனம் நம்முடைய மகாசனன் என்ன சொன்னார்கள், திருமுறை முற்றுவதுனா நீங்க அவங்களா படிச்சுட்டு போடாதீங்கப்பா, இந்த மாதிரி ஓகாமூர்த்திகளை வச்சு ஒரு பதியம் படிக்க சொல்லுங்க, அதை காதால கேளுங்க. அதன் பிறகு இன்னொரு முக்கியமானது, திருமுறை படிக்கும் போது நீங்க சிவபிரானம் எல்லாம் அருமையா எல்லாரும் சொல்லிட்டு வந்தோம், அருமையா சொல்லிட்டு வந்தோம். நம்ம ஐயா டாக்டரையா தான் நான் கூட சொன்னேன், ஒரு கால் ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்னு. இல்லையா, நம்ம எடுத்துட்டு வரும்போது அப்படியே ஒரு வளமா வந்துருவோம், ஆனா சிவபிரானம் சொல்லிட்டு வந்துருவோம் என்று சொன்னாரு. சரி, அப்படியே செஞ்சுட்டு வந்துருவோம்னாரு. எல்லாருமே சொன்னீங்க, அப்ப எல்லாரும் சிவபிரானம் தெரியுது. அதுல வந்து கடைசியா இருக்கே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஐயா 95 வரி சிவபிராணம் இல்லவா, அந்த வரியில சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அவங்களுக்கு என்ன கிடைக்கும், செல்வர் சிவபுரத்தின் மீண்டும் இறங்கி வந்துட மாட்டாங்க, உள்ளார் சிவனடிக்கு அங்கேயே பெருமான் திருவடியிலேயே இருப்பாங்க. அதனால ஏனையவர்லாம் பல்லோரும் ஏத்த பணிந்து. இப்ப நாம் பாருங்க, கைலாயத்துக்கு 7-8 நூற்றாண்டுல சுந்தரமூர் சுவாமிகள் சென்றார். நாம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு அடாரா கைலாயத்துல சுந்தரமூர் சுவாமிகள் எப்படி எல்லாம் இருக்கிறார், அவங்களை வரவேற்றாங்க எப்படி, இந்திரன் மால் வீரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தேதிர் கொள்ள என்னை. அப்ப பல்லோரும் ஏத்த பணிந்து அங்கே இருப்பாங்க. அப்ப திருமுறை படிப்பதற்கு 2, பாட்டை பாட்டாக படிக்கணும், பொருள் உணர்ந்து படிக்கணும். அதுக்காக என்ன செய்தாங்க, இது மாதிரி மூர்த்திகளை கொண்டு ஒரு ஒரு ஒரு பதியம்னா ஒரு பதியத்தை பண்ணோடு படிக்கணும். அதன் பிறகு ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் அந்த பதியத்தில் சொல்லி இருக்கிற பொருள் மிக ஆழமான பொருள். எங்க மாதிரி இருக்கிற வெறும் யூனிவர்சிட்டியில படிச்சவன் சொல்ல முடியாதுதான், இருந்தாலும் ஓரளவு அந்த ஓரளவாவது அந்த பொருள் உணர்ந்து படிக்கணும் என்பதற்காக அதை பற்றி ஒரு 10-15 எடுத்துக்கிட்டு உரையும் சொல்லணும். இப்படி முற்றோதல் பண்ணுவதுதான் சிறப்பு என்று சொன்னார். ஆகவே முற்றோதல் என்று சொன்னால் என்னன்னா, இன்னைக்கு முழுமையா ஓதிட முடியாது, இன்னைக்கு 10 பதியம் தான் ஓதலாம், நாளைக்கு 10 பதியம் தான் ஓதலாம். ஆனால் முற்றோதல் என்ற பணதியில் போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா பல பேருக்கு அது தகராறு, ஐயா நீங்க என்ன முற்றோதல் சொல்லிட்டு நீங்க 10 பதியம் தான் படிக்கிறீங்க அப்படின்னு. நாங்க முற்றோதல் என்ற பாதையில் கால் வைத்திருக்கிறோமே தவிர, இந்த முற்றோதல் இன்னும் 7.5 ஆகும். சிவ சிவ. ஆமா ஆமா, நீங்க மாதத்துல 2-20 பதியம் படிச்சீங்கன்னு சொன்னா ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் கடைசியில் பெரிய புராணத்தில் போய் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் என்பது படித்து முடிப்பதற்கு 7.5 ஆகும். இந்த முற்றோதல் என்பது என்னன்னு கேட்டா இன்று முற்றோதல் அல்ல, முற்றோதல் வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் திருமுறை படிப்பதற்கு நமக்கு என்ன செய்யணும்னா ஒன்று இசையோடு படிக்கணும், இன்னொன்று பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். இது ரெண்டு நமக்கு முக்கியம். அதற்கு ஏற்ப வைத்து இருப்பதுதான் இந்த முற்றோதல். இந்த மாதிரி முற்றோதல் தமிழகத்தில் இன்றைய நிலையில சிவகாசி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால திருப்பனந்தாள் காசி திருமணத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 6-7 ஆண்டுக்கு முன்னே ஆரம்பிச்சது திருச்சிராப்பள்ளியில இன்னொரு 6 மாசத்துல முடிவு பெறும் சைவ சித்தாந்த சபையில. இன்னொரு 4 அல்லது 5 ஆண்டுகள்ல முடியும் ஈரோட்ல. இப்பொழுது ஞானசமுந்தர் முடிந்து நாவுக்கரசர் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி படிச்சு சரிங்களா. சவுத் ஆற்காடு மாவட்டம், தென்னாற்காடு மாவட்டத்தில் நல்ல இனத்து அவங்க ரெட்டியார்லாம் ரெட்டியார்கள். அதுல பல பேர் நல்ல திருமணிட்டு வைணவர்கள். அவர்கள் இந்த திருமணி முற்றுதல் வச்சிருக்காங்க. நம்ம ஐயா வந்திருந்தாங்க நெய்வேலிக்கு. இந்த திருமணி முற்றுதலுக்கு முன்னாலே நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் இது எப்படி நடத்தப்படுகிறது என்பதை பார்க்கணுங்கிறதுக்காக என்ன கேட்டிருந்தாங்க வைச்சோம் நெய்வேலியில. அழகா ஒரு 150 பேர் 200 பேர் இந்த மாதிரி தான் நல்ல கூட்டமா இருக்கும். எல்லாரும் கையில புஸ்தகம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, காலையும் மாலையுமா. அவர்கள் என்ன இங்க வந்திருக்காங்கன்னா திருமூல திருமந்திரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2.5 ஆண்டு வேணும், 2.5 ஆண்டு வேணும், அப்பதான் முடிப்பாங்க. இப்படி இருக்கிறது நார்த் சவுத் ஆர்கார் மாவட்டத்தில் ஒரு இடம், அடுத்தது திருப்பனந்தாள் காசி திருமணம் 2, நம்முடைய திருச்சிராப்பள்ளியில முற்றுவதல் 3, ஈரோடு முற்றுவதல் 4 இடங்கள் தான். மற்றதெல்லாம் எப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி உட்காருவாங்க, காலையில ஆளுக்கு ஒரு பதியும் படிப்பாங்க, மத்தியானம் மகேஸ்வர் போய் சாப்பிட்டுட்டு போடுவோம். இந்த மாதிரி அந்த இதுதான் இப்ப சிவகாசி தொடங்கி நம்ம அருமையா செய்கிறது. இதனை ஏற்று போற்றுதல் என்பது என்னன்னு கேட்டா எல்லா நாட்களிலும் எல்லாரும் வந்து ஓரளவு நண்பர்கள் உணவு வேணும்னு சொன்னா இது மாதிரி நல்ல ஒரு பெரியவர்கள் நான் ஏத்துக்கிறேன், இது என்ன பெரிய பெருமா என்று சொல்லி ஏத்துக்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொள்வதனால நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எளிமையாக போகுது, எளிமையாக போகுது. அதுக்கு நான் நீன்னு வர்றாங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அது நீங்க சவுத் ஆற்காடு மாவட்டத்தில் ரெட்டியார்லன்னு கேட்டீங்கன்னா ஐயா அடுத்த மாதம் நம்ம வீட்டுல வச்சுக்கலாமான்னா தேதி பாக்குறாங்க. ஒரு 4 மாதம் போட்டுமே, ஏன் 4 மாதம் வரைக்கும் ஃபில்லப் ஆயிருக்கு அப்படி இருக்கு. அதனால அப்படி இல்லங்கள்ல வைக்கின்ற பொழுது சில நீதிகள்லாம் வைத்திருக்கிறோம். ஏறத்தால அவரோட புலால் உணவு இல்லாமலோ, அதே போல் நல்ல திருநீர் நல்ல அருமையா பூசி திருமுறை மேல பற்றிருந்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு ஜாதி அப்படிலாம் எந்தமே கிடையாது, அது அது பேச்சுக்கிடமில் இல்லவா. திருமுறையில் நல்ல ஈடுபாடும், நல்ல திருநீரிட்டு பெருமான் தான் எங்களுக்கு தலைவன், நால்வன் தான் எங்களுக்கு உயிர் துணை என்று சொல்லிட்டா போதுமானது. அப்படி வைக்கின்ற பொழுது இதே மாதிரிதான் இந்த பிற்பகல்ல நண்பகல்ல உணவு தருகிறார்கள். அந்த உணவு தருகின்ற பொழுது ஒரே ஒரு சிறு நியதி, அதை மாகேஸ்வர பூஜைன்னு சொல்றோம். மாகேஸ்வர பூஜை இப்ப இதெல்லாம் அடுத்த ஆண்டு அடுத்த மாசத்துக்கு வேண்டியதில்லை, இந்த மாசத்துல அவ்வளவுதான். அடுத்த மாதம் வந்தா நேரம் ஒரு 2 பதியும் போயிருக்குவானாமா, போயிருக்கணும், அப்பதான் முடியும். இந்த மாதம் மட்டும்தான் இந்த மாகேஸ்வர பூஜை என்பது என்ன அப்படின்னா இலை இப்போ போயிட்டு இல்ல அந்த இப்ப உணவு வந்து ஒவ்வொரு விதமா இருக்கலாம். சித்திராணம், சித்திராணம்னா சக்கரை பொங்கல் இது மாதிரி புளியோதரை இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது அது மாதிரி வச்சிருவாங்க. வைத்தா போய் உட்காகிற போது சிவ பூஜை செய்கிறார்களே, சிவ பூஜை செய்கிறவர்களும் மூர்த்திகளும் இல்ல அது போல் நல்லது.

0: இருந்தா தணல் இருந்ததுன்னா தீபாவளி அப்படியே நறுமுகை காட்டி வரலாம், இல்ல ஊதுபத்தி இருக்கவே இருக்கு, அதை வச்சு போயிடுற. மூன்றாவதாக அந்த நிவேதனம் அப்படி தண்ணி அப்படி நிவேதனம் பண்ற. நான்காவது கற்பூரம் காட்டிவிடும், கற்பூரம் அப்படியே எல்லா அறிவர்களுக்கும் அப்படி காட்டிவிடும். காட்டி வர இதுவரைக்கும் என்ன செய்வாங்க கேட்டா, ஓதாமூர்த்திகள் அருமையா இந்த பஞ்சபிராணம் பாடுவாங்க. அதுல எந்த பாட்டுமும் முக்கியம்னா அன்னம்பாலிக்கும் தில்லை சித்தம்பளம், என்ன சாப்பிடுறது அன்னம்பாலித்தல் அல்லவா, அதனால அதுக்கு வேற பொருளும் உண்டு. இப்ப நான் சொல்லல, அதெல்லாம் அன்னம்பாலிக்கும் தில்லை சித்தம்பளம், மண்ணிலில் பிறந்தார் பெரும்பயன், இப்படிப்பட்ட அருமையான அந்த உணவுக்குரிய பகுதியெல்லாம் அந்த மாதிரி பாட்டை படிச்சு இந்த கல்பூரம் காட்டின பிறகு அந்த ஏற்று போட்டுகள் நிப்பாங்க. சில ஆசி உரைகள், நன்மையான நிலைகள் இந்த நாட்டில் நிலவணும் என்பதற்காக. என்னது கேட்டா, திருமணங்கள் என்னைக்கு உண்டு? திருமணங்கள் தினமும் உண்டு, தினமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் முதலான இடங்களில் எல்லாம் நாள் வழிபாடும் சிறப்பு வழிபாடும் தவறாமல் நடக்கப்பட்டதாக திருவிழா தடைக்க அப்படின்னு சொல்லுவேன். அரகர அரகர அரகர என்னது கேட்டா, எல்லா சிவாலயங்களிலும் ஒவ்வொரு நாள் நடக்கிற வழிபாடும் சரி, உண்ணுகின்ற அந்த அடிகள் இருக்காங்களே இவர்களுக்கு எல்லா நலமும் நல்ல வளமும் மேன்மேலும் பெறுவதாக திருவிழா தடைக்க அப்படின்னு சொல்லுவோம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு பாடலிபுத்திரம் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தனி திருக்குறுந்தொகை. இந்த பதிகம் சமணர்களால் திருநாவுக்கரசு நாயனாரை சுண்ணாம்பு நீற்றறையில் இடும்பொழுது பாடியருளிய பதிகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆடி சுவாதி சிறப்பு நிகழ்ச்சி. பாடியிருப்பவர் விஜயலட்சுமி ராஜாராமன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

இன்று ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபதினம். ஆம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலைக்கு சென்ற நாள். இதன் சிறப்பு அம்சத்தை இப்போது சிந்திப்போம். சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஒன்று சேர்ந்து பல தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வந்தனர். ஒருநாள் சேரமான் நீராடச் சென்றபோது தம்பிரான் தோழர் திருவஞ்சை களத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அவர் கண்களில் நீர் மல்க காதலாகி கசிந்து நெஞ்சம் நெக்குருகி நிலமிசை பலமுறை விழுந்து வணங்கி, பெருமானே, இவ்வுலக வாழ்வை வெறுத்தேன், நின்னடியே சேர்தல் வேண்டும் என திருப்பதிகம் பாடினார். சிவபெருமான் சுந்தரரை மீண்டும் திருக்கயிலைக்கு அழைத்து கொள்ள திருவுள்ளம் கொண்டார். அவர் ஆணைப்படி தேவர்கள் திருமால் பிரமன் முதலியோர் ஐராவணம் என்ற வெள்ளை யானையுடன் திரு அஞ்சைக்களம் கோவில் வந்தடைந்தனர். சுந்தரரை தொடுது எம்பிரான் ஆணையை அறிவித்தனர். ஆரூரர் தம்மை மறந்து நின்றார். அவருக்கு இவ்வுலகை பற்றிய சிந்தனை ஒரு சிறிதும் இல்லை. எம்பிரான் மலரடிகளையே சிந்தித்திருந்தார். அவரை தேவர்கள் யானையில் ஏற்றினர். நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா, ஐவகை நாதங்களும் ஆர்த்தன. வானவர் பூமழை பொழிந்தனர். விண்மிசை வேழம் மீது செல்லும் ஆரூரர் தம் தோழர் சேரமான் பெருமானை நினைத்தார். சேரமானுக்கு சுந்தரர் யானையில் அமர்ந்து கையிலே செல்வது ஞான திருஷ்டியில் தெரியவே அவரை விட்டு பிரியாது அவருடன் தாமும் செல்ல கருதி அருகிலிருந்த ஒரு புறவியின் காதில் பஞ்சாட்சரத்தை ஓத உடனே அப்புறவி அரசரை ஏற்றிக்கொண்டு விண்மிசை பறந்து சுந்தரர் அமர்ந்திருக்கும் யானையை வலம் வந்து அதற்கு முன் சென்றது. கைலையை அடைந்தவுடன் யானை நின்று இறங்கி சுந்தரர் சிவபெருமானிடம் சென்றார். ஆனால் சேரமான் பெருமாளை வாயிலில் நுழைய அனுமதி தராததால் அவர் கைலாய வாயிலிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார். சுந்தரர் சிவபெருமானிடம் சேரமான் வெளியில் நிற்பதை சொல்ல சிவபெருமான் ஆணையிட நந்திதேவர் சேரமான் பெருமாளை அவர் முன் அழைத்துச் சென்றார். கண்ணுதர் கடவுள் புன்னகை புரிந்து, சேரனே, இங்கு நாம் அழையா முன் நீ எவ்வாறு வந்தனை என்று கேட்க, சேரமான், ஐயனே, ஆரூரர் கழல் போற்றி அவரை சேவித்து வந்தேன். தங்கள் கருணை வெள்ளத்தால் இங்கு வந்து சேர்ந்தேன் என்று கூறி இறைவன் மீது ஞான உலா பாடினார். சாக்ஷாத் சிவபெருமான் முன்னிலையில் திருக்கைலாய ஞான உலா கைலையிலேயே அரங்கேறியது என்றால் என்ன ஆச்சரியம்! எம்பெருமான் மனம் மகிழ்ந்து அவரை நோக்கி, சேரனே, நீ சிவகணத் தலைவராக இங்கு நிலை பெற்றிருப்பீராக என்று திருவருள் பாலித்தார். நம்பியாரூரரும் முன் இருந்தது போலவே அணுக்கத் தொண்டு புரியும் ஆலால சுந்தரராக திகழ்ந்தார். இருவரும் பேரின்ப வாழ்வில் திளைத்து மகிழ்ந்தனர். சுந்தரர் யானை மீதமர்ந்து கைலைக்கு செல்லும் போது பாடியருடைய பதிகம்தான் தானனே முன்படைத்தான் என்னும் பஞ்சமப்பண்ணில் அமைந்த அற்புத பதிகமாகும். இப்பதிகத்தை சுந்தரர் வருணனிடம் தர வருணன் அதை திருவஞ்சைக் களத்தில் கொணர்ந்து சேர்த்தனர். இதுபோல சேரமான் பாடிய திருக்கைலாய ஞான உலாவை கைலையில் கேட்ட மாசாத்தனார் திருப்புடவூரில் வெளியிட்டனர். இப்படியாக இந்த இரண்டு பாடல்களும் மண்ணுலையில் நமக்கு அரிய பொக்கிஷமாக கிடைத்தன. சுந்தரர் பாடியருடைய தானனை முன்படைத்தான் என்ற ஏழாம் திருமுறையில் அமைந்த பதிகம் தேவாரப் பாடல்களை நிறைவு செய்யும் அற்புத பதிகமாகும். திருச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வரவழைத்து கயற்கண் உங்கை அறைவளையை பேச

கருதாள் மனத்துள் வைப்பாம். கொஞ்சம் அந்த பாடல் பரிசு படைத்தருளும் கொஞ்சம் அந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான் விஞ்சுமந்த கீர்த்தி வயன் மண்டலத்தீதன் கஞ்சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரை மஞ்சுமந்து கூலி உண்டு அக்கோவான் முத்துண்டு குஞ்சுமந்த பொன்மியே நீ பாடுங்கான் அம்மான சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதே மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசக திருவாசகமாகிய ஞான நூல் சிவபெருமானுடைய திருக்கரத்தினாலேயே எழுதப்பட்டது. சிவபெருமான் யாருக்கும் கையெழுத்து போட்டு தர மாட்டாரு. இவர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பாட்டு வேணுமே, பாட்டு வேணும்னா எது வேணாலும் செய்ய வேண்டியதான். பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பரவதன் வாயில் போய் பண்புரத்த தூதர் என்று பட்டம் கட்டி கொண்டவர் ஒருத்தர். இவர் பாட்டை கேட்பதற்காகத்தான் மண்ணே சுமந்தார். திருவாசகம் கேட்பதற்காகத்தான் வலம்புரி கிடக்கும் வாதவூர் அன்ப வலம்புரி கிடக்கும் வாதவூர் அன்ப மாணிக்க வாசகரை கூப்பிட்டு சொல்றாரு. பாடும் பணினி கூடும் பொருட்டு பாடும் பணினி கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறி உண்புகள் முடிவிசை மண்புரை சுமந்து நீற்றலின் மேனியன் மாற்றடிப்பட்டு நின்னை தொண்டன் என்ன கொண்டான் என்பது சிவபிரகாஸ்வார். உன்னுடைய பாட்டை கேட்கணும், அதை சேகரிச்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக மதுரையில போய் குதிரை மாறினான், குதிரைய மாறின மண்ணை சுமந்தான், உடம்பில் அடிபட்டான். இவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சது இந்த திருவாசகம், பாடுபட்டு சம்பாதிச்சது இந்த திருவாசகம். அதை ஓதுகின்ற ஆன்மாக்கள் அத்தனை பேருக்கும் தொல்லை இரும்பறவி சூடும் தலை நீக்க அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கொரு திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்துக்கு உண்மையாக வச்ச பேரு தேனு, கூப்பிடுற பேரு திருவாசகம், வச்ச பேரு வேற கூப்பிடுற பேரு வேறு, வச்ச பேரு தேன், திருவாசகம் என்னும் தேன். அதனாலே அப்படிப்பட்ட தேனை உண்டவர்களுக்கு பிறவியாயி நோய் இருக்காது. இந்த சிவபெருமானுடைய தோத்திரமாயி தேவாராஜி திருமுறைகள் அதோடு நல்ல இசை இந்த சொல்நயம் உருநயம் முதலான இந்த ஞான சரக்குகள் உயிரிலே உடம்பிலே நாடி நரம்பெல்லாம் கலந்துருச்சுன்னா அங்க இந்த பிரஷரோ சுகரோ மத்த வியாதியோ எதுவும் தங்கறது கிடையாது. இது போய் நிறைய அவுஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க மத்ததெல்லாம் தங்கறது கிடையாது. அதனால இந்த கதையை கேட்கறதுனால அவங்களுக்கு அதிகபட்சம் அந்த வியாதிகள் வராது. வியாதிகள் உள்ளபடியே நீங்க நேரம் கேட்டு பாருங்க, அது அந்த கேட்ட போது இருக்கிற ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினால மன மகிழ்ச்சியினால உடம்புக்கு நின்று மன மகிழ்ச்சியினால பயணங்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்முடைய இந்த சிவ நூல்களுடைய நிகழ்ச்சி. சும்மா வெடும் பொழுதுபோக்கல்ல, உய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்கிறது அல்ல, மெய்மையை பெருக்கி ஞானத்தை பெருக்கு விளங்குதா. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நூல் வகையிலே திருவாசகம் என்பது எட்டாம் திருமுறையாக இருப்பது, பன்னிரண்டு திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையாக இருப்பது. அதனால அது எட்ட முடியாதது ஆயிருக்கிற பரம்பொருளை எட்டும்படி செய்வது இந்த எட்டாம் திருமுறை. எட்டாத பொருளை எட்டும்படி நமக்கு கிட்டும்படி செய்வது இந்த திருவாசகம். அது மாணிக்க வாசகர் நீன்னு சொல்லுவார் சுவாமி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழு தருவோய் நீன்னு யார சொல்றது? முன்னால ஆளு நிறுத்திக்கிட்டு தானே சொல்லணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, முன்னிலைப்படுத்தி சொல்லு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டு அயன்மாருக்கு அறிவோய் நீ. இது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. கூறு நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுது நீ, வேறொரு பரிசுக்கு ஒன்றில் மெய்மை உன்னை விரித்துரைக்கல். தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. நேரா நின்றுகிட்டு கேட்கிறாரு சுவாமி கிட்ட, நேரம் நின்றுகிட்டு அது அளவுபடாத பெருமையுடையது. திருவாசகம் அளவுபடாது பெருமையை உடையது. திருவாசகம் படிச்சுட்டா உணர்ந்துட்டான்னா மறுபடி கருவாசம் போமா? பண்ண மாட்டார். திருவாசகத்தை ஓதினவர்கள் கருவாசம் பண்ண மாட்டார். கருவாசம் என்றால் புரியுதா? மறுபடி ஒரு தாய் வயிற்றில ஜெனிக்க மாட்டார், வினைப்பறவியை சார மாட்டார். அதுதான் மருந்து. திருவாசகம் என்பது மருந்து, பிறவி நோய்க்கு மருந்தாக இருக்கும். திருவாசகம் என்றது வீட்டு நூல். திரு என்றால் வீடு, திரு என்றால் வீடு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திரும்பும் பொன் என்பது இந்த லோகத்து பொருள், மெய்ப்பொருள் என்பது அறிவு.

அதற்கு மேல போகம் என்பது இந்திராதி உலகங்களில் வசிக்கின்ற போகங்கள். திரு என்பது முத்தி. அந்த முத்தியை தருகின்ற வாசகம் இது திருவாசகம். முத்தியை கொடுக்கின்ற வாசகம் திருவாசகம். முத்தியை கொடுக்கின்ற வாசகம் திருவாசகம். இதான் நேர் பொருள். ஆகையினாலே இப்படிப்பட்ட திருவாசகம் இது தோன்றியது திருப்பெருந்துறையில். திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் கோயில் என்கின்ற திருப்பெருந்துறையிலே குருந்தமர நிழலிலே இருந்து சிவபெருமான் ஞானாசிரியராக வந்து 999 அடியாரில கைலாயத்திலிருந்தே கூட்டிட்டு வந்தார். ஒரு குடத்திலிருந்து நம்ம அடியாரத்தில் வந்து கூட்டி வந்திருக்கும்பார். அது மாதிரி கைலாயத்திலிருந்தே அவர் 999 அடியாரில் கூட்டிட்டு வந்தார். அப்படி வந்து பெரிய ஏற்பாடுங்க. மற்ற பேருக்கெல்லாம் அது மாதிரி கிடையாது. சிவபெருமான் இவரை பிடிக்கிறதுக்காக பெரிய ஏற்பாடு பண்ணினார். யாரை பிடிக்க? மாணிக்க வாசகரை பிடிக்கிறதுக்கு கைலாயத்திலிருந்து 999 அடியாரில் கூட்டிட்டு வந்து அவர் வருகிற வழியிலே கூடார அடிச்சு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம்தான் வருமா அவனை பிடிக்கலாம்னு சொல்லி வழி மேல விழி வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தார் சிவபெருமான் மாணிக்க வாசகரை பிடிக்கிறதுக்காக. அப்படி வழியிலே இருந்த பரமாச்சாரியராகிய மாணிக்கவாச பரமேஸ்வரனை கண்டார். மந்திரியாக வந்த மாணிக்கவாச பாண்டி நாட்டு முதலமைச்சராக வந்த வாதவூரர் குருந்தமரத்தடியில் எழுந்தருளியிருந்த பரமாச்சாரியனை கண்டார். அதை திருவாதவருடைய உரத்துல நன்றாக சொல்லி இருக்கிறேன். அதை சொல்றாரு, உருத்தரன திருமணியை இலங்கு காதில் ஒஞ்சரத்தில் கந்தரத்தில் ஒளிகொன் மார்பில் கரத்தில் அணிந்து கரத்தில் அணிந்து உருத்தராக்கமணி கரத்தில் அணிந்து இலகு திரு முண்டம் மங்கி கண்கறந்த நன்முதன் மேற் கவினச்சாற்றி திருத்துகளும் வேதியானார் அப்பொன்மேனி அப்பொன்மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார். அந்த திருமேனியை கண்டாரு. அதை கண்டபோது அவருக்கு எப்படி இருந்திருக்க ஆனந்தம்? ஞானாசிரியனாக எழுந்தருளியிருந்தார் பரமேஸ்வரன். திருத்துகளும் வேதியானார் அம்பொன்மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார் செங்கை மீது பொருத்த முதும் புத்தகமேது ஐயா என்ன பொய்மையிலா சிவஞான போதம் என்ன. மாணிக்கவாசர் உபதேசம் பண்ற காலத்துல கையில சிவஞான போதம் வச்சிருந்தார். என்றலுமே சிவம் மேது ஞானம் மேது இவர் அப்படி சொன்னாரா சிவஞான போதம்னு? சிவம்னா என்ன சாமி, ஞானம்னா என்ன, போதம்னா என்ன அப்படி கேட்டார். வரம் தெரியாதவன் சரி சாமின்ட்டு போயிடுவான். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மதுரைக்கு வர்ற புலவன் அத்தனை பேர்த்தையும் ஆராய்ச்சி பண்ணாரு. யார்த்தையாவது ஞானம்தானு? ஒருத்தர்கிட்ட ஞானம் இல்லை. எல்லாம் பெரிய ஞானியும் வந்தான் வித்வான் வந்தான தவிர இவர் கேட்ட கேள்விக்கு இவருடைய தாகத்தை அடக்கிறாப்புல யாரும் தீர்த்தம் கொடுக்கவில்லை. யாருக்கு? மாணிக்கவாசகருக்குடைய தாகத்தை தீர்க்கிறா போல தீர்த்தம் யாரும் தரவில்லை. அந்த தீர்த்தம் வந்துதான் இப்ப தீர்த்தம் கொடுக்கும். எந்த தீர்த்தம்? பரமேஸ்வரன் ஆகிய தீர்த்தன் வந்து ஆர்த்த விரவி துயரடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் வந்து இப்பொழுது மாணிக்கவாசகர் தீர்த்தம் தருகிறார். ஞானம் ஆகிய தீர்த்தத்தை கொடுத்து அவருடைய வேட்கையை தணித்தான். வேகம் கெடுத்து ஆண்டான். அப்படி அந்த சிவஞான போதத்துக்கு பொருள் சொன்னார். அதன் பிறகு தன்னுடைய ஆபரணாதிகள் பணம் எல்லாம் திருவடியில காணிக்க வச்சுட்டார். கொண்டு வந்தது அத்தனையும் காணிக்க வச்சுட்டார். இப்ப நம்ம கொஞ்சம் தானே எடுத்து வைக்கிறோம் காணிக்கை. எவ்வளவு வைக்கலாம்னு பார்த்தாலும் வைக்கிறார். அப்படி இல்லை, எல்லாமே வைத்து விட்டார். அன்றே என் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டலையோன்னு கேட்டுக் கொடுத்தார் மாணிக்கவாசகர். அப்படி வைத்த பிறகு அவர் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தமாக வாங்கி கொண்டார். அப்படி அர்த்தமாக வாங்கி கொண்ட பிறகு அவருக்கு என்ன தந்தார் இவர் தெரியுமா? அழிவில்லாத பேரின்பத்தை கொடுப்பதாகி முத்திவஞ்சாக்கரத்தை உபதேசம். அழிவில்லாத பேரின்பத்தை தருவதாக இருக்கிற முத்திவஞ்சாச்சரத்தை உபதேசம் பண்ணினார். அப்படி முத்திவஞ்சாச்சர உபதேசம் பண்ணின உடனே என்ன ஆச்சு? வேதான் அரும்பி விதிர்வு திருத்து உன் வரையாறுகளற்கு என் கைதான் தர்பித்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் புயிதார்ந்து இருந்து உன்னை போற்றி ஜயஜய போற்றி என் கைதான் நிகழவிடைய உடையாய் என்னை கண்டுகொள்ளும் என்று திருவடியில் விழுந்தார். அவருக்கு சக்கர தீட்சையும் பண்ணி வச்சுட்டார். நயன தீட்சை முதலாக திருவடி தீட்சை ஈராக உள்ள எல்லா வகையான தீக்குகளையும் அவர் என்ன ஆக்கி விட்டார் என்றால், என நான் என்பது அறிய பகல் இரவாவதும் அறிய என நான் என்பது அறிய பகல் இரவாவது அறிய மனவாசகம் கடந்தான் என மத்துவோன்மத்தான் ஆக்கி சிரமால் விடை உடையான் திருப்பெரும் துறை உறைவான் பணவன் என செய்த படிறு அறியின் பரஞ்சுடர் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறுவருவார் அச்சோவில் எங்கின்ற ஆனந்த வெள்ளத்தில் முள்ளி சிவத்தை தவிர ஞானாசிரியனை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்துதான் பழுது இல்லாத சொல்மணியனை சொல்மணியனை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்து அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வலுவிலாதவே மாணிக்க வாசகன் என்றார். இப்படி ஆனந்த நிலையில்
அழுது துழுது உருகி நல்ல மாணிக்கங்களாகிய பழுதில்லாத குற்றமில்லாத மாணிக்கங்களை வரிசையாக அன்பு என்கின்ற நாரினாலே கூறு. அதை சிவபெருமான் திருவடியில் அந்த மாலையை சாத்தினார், மாணிக்க மாலையை சாத்தினார். அப்படி சாத்திய போது உனக்கு மாணிக்க வாசகர் என்று பெயர். அவர் பாடிய நூலுக்கு திருவாசகம், அவர் அவருக்கு பேர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் பாடிய நூல் திருவாசகம், ரொம்ப பொருத்தம் தானே. அவருக்கு அவருக்கு பேர் மாணிக்க வாசகர், அவர் பாடிய நூலுக்கு திருவாசகம். மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. அப்படி உபதேச முறையில முத்திவிஞ்சாக்கரத்தை உபதேச முறையிலே பெற்ற அந்த உபதேசத்தை தான் திருவாசகமாக பாடி. அந்த உபதேச பாய்வரியும் தந்த பரமானந்த பாய்வரியும் தந்த பரமானந்த பயனை தூய திரு வாய்மலரா சுச்செய்து மாய கருவாத யாமரியா வாரிசீதான் கண்டாய் திருவாத ஊராடும் தேன் என்பது திருக்கடித்து முடியாது. ஆகையினால இப்படிப்பட்ட இந்த திருவாசக விரிவுரை இன்று தொடங்குகிறது. ஆகவே அப்படிப்பட்ட திருவாசகம் 658 பாடல்களை உடையது, 658 பாடல்களை உடையது. அது முதலிலே தொடங்குவது சிவபுராணம் என்று தொடங்குகிறது. அந்த சிவபுராணம் எதற்கு சொல்லுகிறேன் என்று கேட்டால், சிவன் அவன் என் சிந்தையில் இருந்து அதனால் அவனவளாலே அவன்தான் அவனங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவனை முழுது ஓய உரைப்படியான் என்று அதற்கு பயன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த சிவபுராணம் 95 வரிகளை உடையது. அந்த 95 வரிகளில் முதல் ஆரம்பம் நமச்சிவாய வாழ்கன்னு தொடங்கும். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. இப்படி தொடங்குகிற நூல் வேற எங்கேயும் கிடையாது. நமச்சிவாய பஞ்சாட்சரம் வாழ், எல்லாவற்றிற்கும் மேலானதாக விளங்குவது எதுவென்று கேட்டால் ஸ்ரீ பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் சிவபெருமானுடைய திருவடிவம், சிவபெருமானுடைய திருமேனி பஞ்சாட்சர வடிவம். ஆகையினாலே அப்படிப்பட்ட பஞ்சாட்சரம் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று தொடங்குகிறது. அதை நன்றாக விரித்து சொல்லுவோமாக. முடிஞ்சவரையும் வந்து கேளுங்க, அவசியமா வந்து கேளுங்க. என்ன இப்படிப்பட்ட ஒரு நூல்களும் புராணங்களும் சொல்றதுக்கும் காலங்களும் ஜென்மம் கிடைக்காது. நீங்க செவிக்கு விருந்து, இது செவிக்கு மாத்திர விருந்தல்ல, உயிருக்கே இது அமுதமாகி விருந்தை கொடுப்பது திருவாசகம். அதை எல்லாரும் பக்தி சிரத்தியோடு கேட்டு திருவருளை நிறைய பரவணும். இந்த லாலாப்பேட்டை அன்பர் கண்ணப்ப நாயனார் திருக்கூட்டம் இன்னும் பெருக வேணும். அவர்களுக்கு தீர்க்காயுளும் அருட்செல்வமும் உருச்செல்வமும் சிவபக்தியும் சகலவகையான பாக்கியங்களையும் பரமேஸ்வரன் தருணமிதையாமிருத்த கணமது நீழ்சவிக்க சகல செல்வ யோகமிக்க குருவாழ்வு தகம சிவ ஞானமுத்தி பரகதியை நீ கொடுத்து தெய்வபுரிய வீடு நைத்த வடிவேலா என்பார் அருணகிரி. அப்படி எல்லா வகையான நன்மைகளையும் ரத்னாசலபதி சுரும்பார் உலகி கடம்பவனேஸ்வரன் முட்டிலாமலை அம்மை சிவகாம சுந்தரி சமேத சிதம்பரேஸ்வரர் தருவார் என்று சொல்லி இந்த திருவாசக உரையை ஆரம்பித்து வைத்திருக்கிறேன். தொடர்ந்து நடக்கும், தவறாமல் தாய்மார்கள் வந்து கேடுங்க. ஒன்னும் டிக்கெட்டு கிடையாது, ஒன்னும் இல்லையப்பா, டிக்கெட்டு கிடையாது, எந்த சிரமம் கிடையாது. திருவாசகம் கேட்டோம், இந்த காலத்துல திருவாசகம் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிவாயிரும். இந்த மாதிரி திருவாசகம் வந்து கேட்டார்கள் அப்படின்னு பதிவு பண்ணிடுவார் சுவாமி. ஆகையினாலே இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கான் துன்பம் தொடர் வருத்தி சூதியாய் அன்பமைத்து சீரார் விருந்துறையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்து திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி வான்முயில் வளாது வெய்யம் அலிவளம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறையறங்கடும் வெள்ளி மல்க மென்மைகள் செய்வனி விளங்குக உலகம் எல்லாம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: திருச்சிற்றம்பலம்.

முன்னொழி மின்னும் தவனச்சடி முடிய தாமரையானே. அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும்.

தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன் தன்னை அப்பாயனில் அப்பனுமாயுளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே ஜீயினும் வெய்யன் புனலிருந்தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை சேயினும் நல்லன்

முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயரும் பெயலும் மழை முகில் பேர்நந்திதானே கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர்

கண்ணளந்தெங்கும் கடந்து நின்றானே, கடந்து நின்றான் கமலம் மலரால் கடந்து நின்றான் கடல் வண்ணனும் எம்மாயன் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புற வீசல் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. ஆதியுமாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியமாய் விரித்து ஆத்திருந்தான் அருள் ஜோதியுமாய் கருதாததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. கோது குலாவிய குன்றை குளர்க்கு மாது குலாவிய வாழ்நுதல் பகனையாது குலாவி அவர் அருத்தவரும் கோது குலாவி குணம் பயில் அரேயே காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயங்கத்தூரியது மிகும் அவ்வழி ஏதங்கலந்தொரு தேவன் என்றெண்ணிலும் ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே. அதிபதி செய்து அளவகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி

முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடு இடியும் முழக்கமும் ஈசர் உருவும் கடிமலர் குறைமலை அதுதானே வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊரப்பிறவி ஒழிக்கும்

அரண் நில்லன நிப்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றிய

சந்தித்த எனத்தக்க தாமரைவான் முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் நாளும் வணங்கப்படும் அவர்

பதிபலவாயது பண்டு இவ்வுலகம் விதிபல செய்தொன்றும் மெய்மெய் உணரா துதிபல தோ

தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. எப்பரிசாயினும் எத்துமின் எத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. ஈசன் அருள் பரிசு பெறலாமே. நானும் நின்றத்துவன் நாள்தோ

நிறைந்து அலை சம்போ நின் ஒளி உண்ணும் மறஞ்சடம் செய்யாது வட்டவல்லார்க்கு புறஞ்சடம் செய்வார் புகுந்து நின்றானே சிவன் செய்த சினஞ்செய்த நஞ்சுண்ட தேவர் விரான் புனஞ்செய்த நெஞ்சிடை போற்றவல்லார்க்கு தனஞ்செய்

போயறன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகனால் முடி செய்தது ஏனல்கும் மாயகம் சூழ்ந்து வர வல்லராகிலும் வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே அரணடி சொல்லி அரற்றி அழுது அரணடி சொல்லி அரற்றி அழுது பரணடி நாடியே பரவிப்ப நாளும் அரணடி சொல்லி அரற்றி அழுது.

செய்து நிறைந்து நின்றானே. போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, போற்றி என் அன்பு பொலிய வைத்தேனே. விதி வழி அல்ல இவ்வழி வேலை, விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டு பகலவனாமே அந்தி வண்ண அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் இருந்தடியொழக முந்தி வண்ணா முதல்வா பரனே என்று உந்தி வண்ணன் எம்

நின் இன்பந்தானே அடியார் வரவும் மரபிரார் முடியால் வணங்கி முதல்வன் முன்னி படியால் அருளும் பரம்பரல் எந்தை விடியா விளக்கன்றி மேவி நின்றேனே. பறைபசு வாசத்து நாதனை உள்ளீர் உரைபசு வாசத் பொருங்கவல்லார்க்கு திரைவசுவாக செழுங்கடல் நீந்தி கரைபசுபாதம் கடந்து எய்தலாமே. சூடுவன் நெஞ்சிடை வைப்பல் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்றாடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் அறிவதுதானே. ஆதச்சிறப்பு வேதத்தின் பெருமை வேதத்தை

அணியன் அகிலன் வேதம் உரைத்தான் வேதம் விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வெள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கே வருக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே திருநெறியாவது சிந்தித்ததித்தன்றே பெருநெறியாய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறிகூடு ஒரு நெறி ஒன்றாக வேதாந்த

அகலமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியில் ஆட்டாதார். வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இடஞ்சென்று

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தன்னை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி

இந்த சைவ நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருவடியை சிந்தித்து வணங்கி மகிழ்கின்றேன். இந்த உலகளாவிய இந்த சைவ நிகழ்ச்சியை, அதிலும் குறிப்பாக திருமந்திர நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இறைவனுடைய திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்றிலிருந்து தொடர்ந்து 11 நாட்களுக்கு திருமந்திரத்தினுடைய உட்கருத்துகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு திருமந்திரமும் திருமூலரும் என்ற ஒரு பகுதியை முதற்கண்ணாக நாம் சிந்திக்கின்றோம். திருமந்திரம் செந்தமிழ் சிவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய நூல். இதையெல்லாம் படிப்பதற்கு பல ஜென்மங்களில் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை, கற்க கசடர கற்பவை கற்க, கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும் என்று குறிப்பிடுவார். அப்ப எந்த நூல்களையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய மனத்திலே ஒரு எண்ணம் எழும். இந்த கேள்விக்கு ஔவையார் ஒரு விடை தருகிறார். தேவர் குறளும் திரு நான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று சொல்லு. அவருடைய பட்டியலின்படி திருமூலருடைய சொல், 3000 பால்களை தாங்கி நிற்கக்கூடிய அருமையான ஞான பெட்டகத்திற்கு ஔவையாரிட்ட அடைமொழி திருமூலருடைய சொல். சொல் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு பொருள் அதிலே பொதிந்து கிடத்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அப்பொழுது நாம் எந்தெந்த நூல்கள் எல்லாம் படிக்க வேண்டும்? திருக்குறளை படிக்க வேண்டும். அதன் பிறகு மூவருடைய தமிழ், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவார். நான் அழகாக சொல்லுவது உண்டு, முத்தி கிடைப்பதற்கு குறைந்தபட்சம் 3 நூல்களையாவது நாம் படிக்க வேண்டும். அந்த முத்தி என்று சொன்னால் தீ என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 நூல்கள். முதல் நூல் திருக்குறள், 2வது நூல் திருமந்திரம், 3வது நூல் திருவாசகம். இந்த 3 தீ என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 நூல்களை படித்தால், படிப்பது மட்டுமில்லாமல் அதை உணர்ந்தால் நமக்கு முத்தி எளிமையாக கிடைக்கும் என்று நாம் சொல்லுவோம். அதிலே நாம் இன்ற திருமந்திரத்தை நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். இதற்கு திருமந்திர மாலை என்று பொருள். சைவத்திலே சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் விளங்கக்கூடிய நூல். திருமுறைகள் 12. அந்த 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக விளங்குவது திருமந்திரம். தமிழிலே 10 என்ற எழுத்திற்கு ய என்று குறிப்பிடுவார்கள். ய என்பது உயிரை குறிக்கும். சிவய நம என்ற ஒரு திருவகந்த எழுத்திலே சி என்பது சிவத்தையும், வா என்பது அருளையும், ய என்பது உயிரையும், ந என்பது மறைப்பாற்றலையும், ம என்பது ஆணவ அழுக்கையும் குறிக்கும். அப்பொழுது ய என்பது உயிரை குறிக்கும். அந்த உயிருக்கு 10
என்ற எண்ணை ஏ என்று குறிப்பிடுவார்கள். அப்போ உயிருக்கு இந்த நூல் உறுதுணையாக இருக்க வேண்டும். இதை அனுபவித்து நாம் உணர்கின்ற பொழுது இறைநிலையை நாம் எழுதலாம். அதனால தான் இந்த 10 திருமுறையாக கூட வைத்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய இந்த திருமந்திரம் வேதநெறியாகிய உலகியல் நிலையையும் மிகுசைவ துறையாகிய ஆகம உண்மைகளையும் இனிய தமிழில் எடுத்து இயம்பக்கூடிய நூல் என்ற ஒரு பெருமையினை உடையது. இதிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிநிலைகளுக்கும் உள்ள செய்திகளை தமிழிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த நூலை நமக்கு அருளியவர் திருமூல தேவநாயனார். நாம் இன்றைக்கு திருமூலருடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்லிவிட்டு திருமந்திரத்தினுடைய பெருமைகளையும் நாம் இன்று சிந்திக்கின்றோம். நாதர் என்று சொன்னால் தலைவர் என்று பொருள். நவநாதர்களிலே திருமூல நாதர், சித்தர்களுக்கு தலைவர்களெல்லாம் நாதர் என்று சொல்வார்கள், நவநாதர்கள். அந்த நவநாதர்களிலே ஒருவர் தான் திருமூலநாதர். இந்த திருமூலர் இவருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதன் என்று சொல்வார். இவர் திருக்கைலாயத்திலே நந்தியம்பெருமானிடம் அமர்ந்து குருவாக இருந்து பாடம் கேட்டிருக்கிறார். இவர் ஒரு யோகி என்று சொல்லலாம், சித்தராகவும் சொல்லலாம், சிவஞானியாகவும் சொல்லலாம். 63 நாயன்மார்களிலே நாயன்மார்களுடைய வரிசையிலும் இவர் இடம்பெறுவார். 27 திருமுறை ஆசிரியர்களிலே 10 திருமுறையை இவர் அருளியதால் திருமுறை ஆசிரியர்களிலும் இடம் உண்டு. இவர் 63 நாயன்மார்களிலே ஒருவராகவும் இருக்கிறார். இவர் சிவசித்தராகவும் சிவயோகியாகவும் எல்லா நிலைகளிலும் அனுபவம் பெற்றவர். அதனால்தான் அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஞான பெட்டகத்தை இவரால் தர முடிந்தது. மந்திரம் கொண்டு வழிபடுவோருக்கு சுந்தரநாதன் சொல்லிய மந்திரம். அப்ப சுந்தரநாதன், அதனால்தான் இவருக்கு நாதன் என்று அவரை குறிப்பிடுவோம். அப்படிப்பட்ட திருமூல தேவநாயனார் கைலாயத்திலே அவர் தங்கி ஆகமத்தினுடைய உண்மைகளை எல்லாம் அவர் கற்றுணர்ந்தார். அவர் நவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய 9 ஆகமங்களுடைய உட்கருத்துகளையும் கேட்டு அதை உணர்ந்தவர். இவருடன் 8 பேர் மாணவர்களாக இருந்தார்கள். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின், 4 பேர் இவருக்கு. அந்த நாதர் என்று சொன்னால் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மரு மாமே. அப்பொழுது இவர் 8 பேர் இவருடன் படித்தவர்கள். சனகாதி முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய 4, அப்புறம் பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், சிவயோக மாமுனி, பிறகு திருமூலர். இந்த எண்மரும் ஒரு சாலை மாணவர்கள். அவர் நந்தியம்பெருமானமிருந்து உபதேசம் பெற்று அங்கே நவ ஆகமங்களை கற்றிருக்கின்றார்கள். இந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் காலத்தால் மிகவும் பழமையானவர்கள். அவர்கள் காலத்தில் திருமூலர் வாழ்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் திருமூலருடைய காலத்தை நம்மால் அளவிட முடியவில்லை. கிட்டத்தட்ட அவர்கள் பல ஆண்டுகளுக்கு எண்ணிலி யுகம்
இருந்தார். எண்ணிலி கோடி யுகம் இருந்தேன்கிறார் ஒரு பாடல். அப்போ பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுந்தரநாதர் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய அகத்திய மாமுனிவரை சந்திப்பதற்காக அவர் தென் திசை நோக்கி வருகின்றார். திருக்காயிலாயத்திலிருந்து தென் திசை வருகின்ற பொழுது அவர் திரு கேதாரம், பசுபதி நேபாளம், காசி, திருப்பருபதம், திருக்காளஹஸ்தி, திருவாலங்காடு தரிசனம் செய்கிறார். தில்லையம்பலம் செல்லுகின்றார். இப்படி சந்தித்து விட்டு வருகின்ற பொழுது அங்கே திருவாவடுதுறைக்கும் பக்கத்திலே சாத்தனூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்கிறது. என்ன அற்புதம் என்று கேட்டால், அங்கே ஒரு மூலன் என்ற ஒரு இடையன். அந்த மூலன் அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து அன்பு காட்டி வருபக்கூடியவர். விதிவசத்தால் அந்த மூலனுடைய ஆவி பிரிந்திருக்கிறது. அப்பொழுது அந்த மூலனை சுற்றி பசுமாடுகள் எல்லாம் அங்கே சோகத்தோடு அழுத கண்ணீருடன் இருக்கின்றன. இதை பார்த்தவுடன் அருள் நெஞ்சம் உடைய அருளாளர் சிவசித்தர் திருமூலர் அந்த பசுக்களினுடைய துன்பத்தை கண்டு இவருடைய மனமானது வாடுகின்றது. உடனே ஏதேனும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அருள் நோக்கத்தோடு தனக்கு தெரிந்த பரகாய பிரவேசம், அதாவது அட்டம்மா சித்தியிலே ஒன்று, அந்த பரகாய பிரவேசத்தின் மூலம் தன்னுடைய உடலிலிருந்து தன்னுடைய ஆவியை பிரித்து அந்த மூலனுடைய உடலிலே அவர் புகுந்தார். அப்படி புகுந்த பொழுது அந்த மூலனுடைய உடலில் சுந்தரநாதனுடைய ஆவி புகுந்ததனால் மூலன் உயிர் பெற்று எழுந்ததாக எண்ணி அந்த பசுமாடுகள் எல்லாம் சந்தோஷத்தோடு இருந்தன. அவற்றையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த இல்லம் சென்றார். திருமூல இல்லம் செல்லுகின்ற பொழுது அந்த பசுக்கள் எல்லாம் அவைகள் சென்று விட்டன. இந்த மூலன் சிவையோகியாக இருப்பதனால் வீட்டிற்கு செல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் கூடிய ஒரு மடத்திற்கு செல்லுகின்றார். அதாவது இப்போ தியானம் செய்வதற்கு உரிய இடம் அங்கே செல்லுகின்றார். அங்கே செல்லும் பொழுது அங்கே மூலனுடைய மனைவி வருகிறாள். அவரிடம் அவர் சொல்லுகின்றார், இந்த நான் யோகி என்று சொல்லுகின்றார். நான் யோகி, அதனால் நான் வந்து தவம் செய்ய போகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருப்பவர்களிடம் சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு அந்த மூலனுடைய மனைவியை அவருடைய இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றார். தான் அந்த சிவயோகம் செய்வதற்காக திருவாவூர்துறையிலே தங்குகிறார். அங்கே படர் அரசு என்ற ஒரு மரம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த திருவாவூர்துறை அந்த திருக்கோயிலிலே படர் அரச மரம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த அரச மரத்தடியில் தங்குகின்றார். அங்கே தங்கி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். பாடி நமக்கு அருளியிருக்கின்றார். இப்பொழுது இந்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த வரலாறு இப்படி இருந்தாலும் இது யோகத்தினுடைய நுட்பமும் இந்த வரலாற்றிலே அடங்கி இருக்கிறது. இந்த மூலன் என்பதை மூலாதாரம் என்று சொல்லி அதிலிருந்து நடுநாடி வழியாக இறைவனை அடைவதற்கு உள்ள வழியைத்தான் நமக்கு காட்டியிருக்கின்றார். இது திருமூலருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தி. இந்த திருமந்திரம் சிவானந்த தேன் தரக்கூடிய நிலை, திருமந்திர மாலை என்று அதற்கு அழைத்தார்.
செந்தமிழ் பணுவினால் பணுவல் என்று சொன்னால் பாடல் என்று பொருள். இப்படி அவர் பாடியிருக்கின்றார். அவர் ஏன் அவர் இந்த மாதிரி திருமந்திரத்தை பாடி அருளியிருக்கின்றார் என்று சொன்னால், உலகத்தவர்களெல்லாம் உய்வதற்காக, உலக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு, உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் பிணி என்று சொல்லுவது பிறவி பிணி, இந்த பிறவி பிணி நீங்குவதற்காகவும், உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் நன்னெறிய அடைந்து இறைவனுடைய திருவடியை சார்வதற்காகவும் தம்முடைய அனுபவங்களை அவர் பாடல்களாக பாடிவிட்டார். ஒரு பாடலிலே அவர் பதிவு செய்கின்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அப்ப இவர் என்ற திருமூலர் தன்னுடைய பாடலிலே என்ன பதிவு செய்கிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய நோக்கம், ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள், ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு மனித பிறவியும் இருக்கிறது ஒரு நோக்கத்திற்காக. அப்ப திருமூலர் வந்ததினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த திருமந்திரத்தை அருளி செய்து நாமெல்லாம் இதை சிந்திப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் அடைந்திருக்கின்றார். இந்த திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய சிறப்பு என்று கொள்ளும் பொழுது, இந்த மந்திரங்களை அவற்றிற்குரிய இயந்திரங்களை வைத்து விளக்கக்கூடிய தமிழ் நூல் இது ஒன்றுதான். இயந்திரங்களையும் மந்திரங்களையும் தமிழில் விளக்கக்கூடிய நூல் திருமந்திரத்தில் மட்டும்தான் இருக்கிறது, ஆனால் தான் மந்திரம் என்று சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடக்கூடிய முப்பொருள் உண்மை, பதி உண்மை, பசு உண்மை, பாச உண்மை என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை தொகுத்து முதன் முதலாக சொன்னது திருமந்திரம்தான். பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று முதன் முதலாக சொன்னது திருமந்திரத்தில்தான். வீடு வேறு அடைவதற்கு தமிழிலும் நூல் உண்டு என்று மெய்ப்பித்து காட்டிய நூல் இது. பிற மொழிகள் இருக்கலாம், இருந்தாலும் தமிழிலும் உண்டு என்று மெய்ப்பித்து காட்டிய நூல் இது ஒன்று. அடுத்தபடியாக தன்னுடைய உடம்பை விடுத்து பிறருடைய உடம்பில் புகுந்து நின்று பாடிய நூல் உலகத்தில் இந்த ஒன்றே ஒரு நூல்தான். பிற நூல்கள் எல்லாம் அவரவர்கள் அந்தந்த உடம்பில் பாடியது, ஆனால் திருமந்திரம் மட்டும்தான் இந்த சுந்தரநாதன் மூலனுடைய உடம்பில் புகுந்து பாடியது. வேறொரு உடம்பில் புகுந்து பாடிய நூல் உலகத்தில் இது ஒன்றுதான். அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது இந்த திருமந்திரம். இந்த மந்திரம் என்ற சொல்லிற்கு நாம் விளக்கத்தை காண வேண்டும். ஏனென்று கேட்டால், மந்திரம் என்ற சொல் இருக்கிறதே அது மந்த்ரா அப்படின்னு சொல்லும். தமிழிலே மந்திரம் என்று சொல்லும், திரம் மந்திரம், நினைப்பவரை காப்பாற்றக்கூடியது, வலிமையை மிக்கது என்று சொல்லும். அந்த மந்திரத்தின் பெயராலேயே ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருமந்திரம்தான். அப்ப மந்திரம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதற்கு தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் அதற்கு உரை சொல்லுவார், நிறை மொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறை மொழிதானே மந்திரம் என்ப. அப்ப நிறை மொழி மாந்தர் அப்படின்னு சொல்றார். அப்ப நிறை மொழி மாந்தர் யார் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு அருளாளராகவோ ஞானியாகவோ தான் அவர்கள் இருக்க வேண்டும். அருளாளராக இருக்கலாம், அப்ப அருள் பெற்ற நிலையில், ஞானம் பெற்ற நிலையில், அருளை அந்த இறைவனுடைய அருளை பெற்ற நிலையில் இருப்பவர்கள் தான் நிறை மொழி மாந்தர். அப்ப நிறை மொழி மாந்தராக இருக்கக்கூடிய அருளாளர்களுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய அனுபவ வார்த்தைகள் எல்லாமே மந்திரங்கள் தான். அதைத்தான் சொல்லுகின்றார்,
நிறை மொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. இது தொல்காப்பியருடைய வார்த்தை. இதனையே நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனார் திருக்குறளிலே இதையே வேறு ஒரு வடிவத்தில் குறிப்பிடுவார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அப்ப நிறைமொழி மாந்தருடைய பெருமை, அப்ப அந்த நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடிய மாந்தர் என்று சொன்னால் அனுபவம் பெற்றவர்கள். மாந்துதல் என்று சொன்னால் இறை அனுபவத்தை பெறுபவர்கள் அர்த்தம். அப்ப இறை அனுபவத்தை பெற்ற மாந்தர்கள் அவர்கள் நிறைமொழி மாந்தர்களாக இருப்பவர்கள். அவர்களுடைய பெருமை அவர்கள் நூல் வாயிலாகத்தான் நமக்கு தெரியப்படும். The tree is known by its fruits என்று விவேகானந்தர் குறிப்பிடுவார். ஒரு மரத்தினுடைய பெருமை அது ஈன்ற பழத்தின் வழியாகத்தான் அது தெரியும். அப்ப பழத்தினால்தான் அந்த மரத்துக்கு பெருமை. இப்ப மாம்பழம் இருக்கிறது, மாம்பழம் சுவையாக இருப்பதனால் மாம்பழத்துக்கு பெருமை. அந்த மாமரம் காய்க்கவில்லை என்றால் மாமரத்துக்கு பெருமை இல்லை. அப்பொழுது அருள் பெற்ற அருளாளர்கள் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் நூல் வடிவிலே பாடல்களாக பாடி வைத்திருக்கிறார்கள். அது மாணிக்க வாசகருடைய திருவாசகமாக இருந்தாலும் சரி, திருமூலருடைய திருமந்திரமாக இருந்தாலும் சரி, திருவள்ளுவருடைய திருக்குறளாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஞானியர்களுடைய வரிசையிலே வருவார்கள். இப்படி இந்த மந்திர

திருமை தட்டி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்று குறிப்பிடுவார். நாம் எல்லாம் ஏதோ புண்ணியம் செய்த காரணத்தினால் நாம் இப்பொழுது சைவர்களாக பிறந்து சைவம் திளைக்கக்கூடிய தென்னாட்டில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 28 ஆகமங்களையும் 14 மெய்கண்ட சாத்திரங்களையும் 12 திருமுறைகளையும் நாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குது என்று சொன்னால் நிச்சயமாக நாமெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இன்று திருமந்திரத்தை பல்வேறு நிலைகளிலே 11 நாட்களாக தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இதிலே பாயிரம் என்று ஒரு பகுதி உண்டு. பாயிரத்திற்கு பிறகு 9 தந்திரங்கள், இதைத்தான் நம்முடைய 9 நவ ஆகமங்கள் அல்லது 9 ஆகமங்கள் என்று குறிப்பிடுவோம். இந்த 9 ஆகமங்களும் என்ன என்ன சொல்லுகின்றன என்று ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்ற திருமந்திரத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் நாம் முழுமையாக சிந்திப்பதற்கு நமக்கு இந்த ஒரு பிறவி நிச்சயம் போதாது. அதனால் நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்குத்தான் நமக்கு இந்த பிறவி இருக்கும். இருந்தாலும் இந்த பிறவிலேயே சிந்தித்து அதனுடைய அனுபவத்தை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பதிவுகள் எல்லாம் இங்கு நடைபெறுகின்றது. இருந்தாலும் இந்த முதல் தந்திரம் என்று சொன்ன தந்திரம் என்று சொன்னால் உபாயம் என்று ஒரு பொருள். உபாயம் என்றால் வழி. அப்பொழுது முதல் தந்திரத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஞானம் பெறுவதற்கு அந்த அறத்தை நாம் சிந்திக்க வேண்டும், அந்த அற வழியில் நிற்க வேண்டும். தர்ம சிந்தனை தேவை, அருள் உள்ளம் தேவை. அப்ப ஞானம் என்று சொன்னால் இறைவனை அடைவதற்கு நேர் வாயில் ஞானம்தான். ஞானத்தின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். அதை தவிர வேறு எந்த வழி குறுக்கு வழியால் இறைவனை அடைய முடியாது. அப்ப ஞானம் பெறுவதற்கு அறம் தேவை. அந்த அறத்தை உணர்த்துவதற்காகத்தான் படிநிலையில் முதல் தந்திரம் பேசுகிறது. இந்த திருமந்திரத்திலே ஒரு சிறப்பு, இதிலே யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு எந்தெந்த அனுபவத்தோடு இதை பார்க்கிறார்களோ அந்தந்த அனுபவத்திற்கு ஏற்ப இதிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் இது ஆரம்ப நிலையிலிருந்து முடிநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் பக்குவப்பட்ட நிலைகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய நூல் இது ஒன்று. எல்கேஜி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கல்வி முதல் பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய முடிநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை சிலபஸ், அத்துணை பாடப்பகுதிகளும் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இதிலே பதிவாகியிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் தந்திரம் என்று சொல்லுவோம். இந்த இரண்டாம் தந்திரம் என்பது புராணங்களின் வழியாக சிவபெருமானுடைய வெற்றி செயல்கள், அதாவது வீரச் செயல்கள், அவருடைய பராக்கிரமங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடக்கூடிய பகுதி அதில் அடங்கியிருக்கு. அடுத்தபடியாக மூன்றாம் தந்திரம், இதிலே இறைவனை அடைவதற்கு உள்ள யோக ரகசியங்கள் அடங்கியிருக்கும். இப்ப இறைவனை அடைவதற்கு 4 வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த 4 வகையான மார்க்கங்களிலே சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் என்று 4 வகையான வழிகள் உண்டு. அவற்றிலே மூன்றாம் தந்திரத்தில் யோக சாதனை வழியாக செல்வதற்குள்ள வழியை காட்டுகிறது. இந்த 12 யோகங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப யோகியாக மாறுவதற்கு யோகி யோகியாக இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்து அதன் வழியாக யோக ரகசியங்களை எல்லாம் அனுபவித்து யோகத்தின் வழியாக இறைவனை அடையக்கூடிய ஒரு ரகசியங்கள் அடங்கிய பகுதி மூன்றாம் தந்திரம். அடுத்தபடியாக 4வது தந்திரத்தில் தான் மந்திரங்களும் யந்திரங்களும் அடங்கி இருக்கின்றன. யந்திர வழிபாட்டு முறை, இதில் நிறைய சக்கரங்கள் உண்டு. திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், நவாக்கிரி சக்கரம், இப்படி நிறைய சக்கரங்கள் உண்டு. அந்த சக்கரங்களை எல்லாம் வழிபாட்டு முறைகள், வழிபட செய்யக்கூடிய முறைகள், கிரியைகள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கும். இது 4வது தந்திரத்தில் உண்டு. அதனால தான் நான் சொன்னேன் மந்திரங்களையும்

0: யந்திரங்களையும் வைத்து பூஜை செய்து வழிகாட்டக்கூடிய நூல் தமிழில் உண்டு என்று சொன்னால் அது திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் மட்டும்தான் உண்டு. அதன் பிறகு சைவத்தில் பிரிவு, சைவத்திலே இறைவனை அடையக்கூடிய வழிகள், நான்கு வழிகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம் சொல்லுகின்ற பொழுது தாத மார்க்கம், தாச மார்க்கம் சொல்றது, அப்புறம் சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு வகையான மார்க்கங்கள், இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்கள். அந்த அதை மையப்படுத்தி பேசக்கூடிய பகுதி ஐந்தாம் தந்திரத்திலே உண்டு. அப்புறமா ஆறாம் தந்திரத்திலே சிவமே குருவாக வந்து அருள் செய்வார். நமக்கு சிவமே குரு, குருவே சிவம். ஆனால்தான் சிவஞான போதத்திலே எட்டாவது நூற்பாவிலே குறிப்பிடுவார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் செழுமை என்பது மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் உள்ள எட்டாவது நூற்பா. இந்த எட்டாவது நூற்பாவினுடைய விளக்கம்தான் திருவாசகம் என்ற ஒரு ஞான நூல். இதை மையப்படுத்தி இதில் தான் அந்த நுட்பம் இருக்கிறது. அப்போ சிவமே குருவாக வருவார், நம்முடைய சகல வகையான ஆன்மாக்களுக்கு இறைவன் மானிட வடிவ சட்டையை தாங்கிக் கொண்டு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்து அருள் கொடுப்பான் என்பதுதான் இறைவனை குருவாக வந்து ஆட்கொள்ளும் நிலை. இந்த இதை இப்பகுதியை நிறைவாக சொல்லக்கூடிய பகுதி ஆறாவது தந்திரத்தில் இருக்கிறது. அப்பொழுது ஏழாம் தந்திரம், அதிலே சிவபூஜை குரு பூஜை செய்ய வேண்டிய அவசியம், ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய சிவபூஜை, குருமார்களை பூஜிக்க வேண்டியதனுடைய அவசியம், இதனுடைய நுட்பங்களும் இதனுடைய பெருமைகளும் அதிலே ஏழாவது தந்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எட்டாவது தந்திரத்திலே இந்த உடலில் ஐந்து வகையான உடல்கள் உண்டு, அதாவது காரண தேகம், கஞ்சுக தேகம், குணதேகம், சூக்கம தேகம், ஸ்தூல தேகம், இப்படி அஞ்சு வகையான தேகங்கள் உண்டு. தேகம்னா உடம்பு, இதுல காரண உடம்பு, கஞ்சுக உடம்பு, குண உடம்பு, சூக்கம உடம்பு, ஸ்தூல உடம்பு என்று சொல்லுவோம். இதை நம்ம வடமொழியிலே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று குறிப்பிடுவார்கள். கோஷம் என்று சொன்னால் உரை என்று அர்த்தம். ஒரு உரைக்குள் ஒரு உரை இருப்பது போல நம்மளுடைய உடம்பிலே ஐந்து வகையான உடம்புகள் உண்டு. இதை பற்றி அதிகமாக விளக்கக்கூடிய பகுதி எட்டாம் தந்திரம். அது மட்டுமல்லாமல் ஐந்தவத்தை சைவ சித்தாந்தத்திலே மிகவும் சிறப்பாக பேசக்கூடிய பகுதி ஐந்தவத்தை. இந்த ஐந்தவத்தை இலக்கணம் என்றே சொல்லுவார்கள். இந்த ஐந்தவத்தினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் அதிகமாக பேசக்கூடிய பகுதி இந்த எட்டாம் தந்திரத்தில் இருக்கிறது. பிறகு ஒன்பதாம் தந்திரம், இந்த ஒன்பதாம் தந்திரத்திலே திருக்கூத்து, இறைவன் நடனமாடுகின்ற கூத்து வகைகள், அஞ்சு வகையான கூத்துக்களை அவர் குறிப்பிடுவார். அதன் பிறகு பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து, ஸ்தூல ஐந்தெழுத்து, சூக்கும் ஐந்தெழுத்து, அதிசூக்கும் ஐந்தெழுத்து, இந்த ஐந்தெழுத்தினுடைய வகைகள், திருக்கூத்தினுடைய நடராஜ பெருமானுடைய வடிவங்களுடைய சிறப்புகள், இவற்றையெல்லாம் குறிப்பிடக்கூடிய பகுதி. நிறைய வகை இறைவனோடு அடையக்கூடிய அந்த முத்தி நிலையை பற்றி பேசக்கூடிய பகுதி இந்த ஒன்பதாம் தந்திரம். அதில் மௌன சமாதி என்று சொல்வார்கள், அந்த சமாதி நிலை வரைக்கும் அது கொண்டு செல்லும். இப்படி ஒன்பது தந்திரங்களையும் சிறப்பாக பேசக்கூடிய நூல் நமக்கு திருமந்திரம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

அவழிவநல்லூர். வண்டு முண்டே நரை சிந்தும் சோலை வளநாடு என்று போற்றப்பெறும் சோழ வளநாட்டு தென்கரை திருத்தலம் அவழிவநல்லூர். திருநல்லூர், திருவெண்ணை நல்லூர், திருநல்லூர் பெருமணம், அரையணி நல்லூர், பந்தனை நல்லூர், கலையநல்லூர் என்று நல்லூர் தொடர்புடைய திருத்தலங்கள் வரிசையில் அவழிவள் நல்லூரும் ஒன்று. காவிரி தென்கரை தலங்களில் நூறாவது திருத்தலம் அவழிவநல்லூர். அவள் இவள் நல்லூர் என்பது ஊர்பெயர். இப்பெயர் பற்றிய வரலாறு வருமாறு. முப்போதும் திருமேனி தீண்டி வழிபாடு செய்யும் பேறு பெற்ற ஆதி சைவ அந்தனர் ஒருவருக்கு இரண்டு பெண்கள் இருந்தனர். மூத்த திருமகளாரை ஒருவருக்கு மனம் முடித்து வைத்தார். மூத்த மகள் கொழுநன் காசி யாத்திரை சென்றிருந்த சமயம் அவரது துணைவியாருக்கு அம்மை வார்க்க பெற்று கண்கள் பறிபோயின. உருவ அமைப்பும் மாறியது. காசி யாத்திரை சென்றிருந்த மூத்த மகள் கணவர் வீடு திரும்பியதும் தம் மனைவியின் தோற்றம் மாறியிருப்பதை உணராது அவளது தங்கைதான் தன் மனைவி என்று வாதிட்டார். தந்தையாரும் மூத்த திருமகளாரும் செய்வது அறியாது சிந்தையை நொந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர். அழுது அரற்றிய அன்பர்தம் சிந்தைக்கு இறங்கும் சிவம் காசி யாத்திரை சென்று வந்த அந்தணனிடம் மூத்தவளே அவர் மனைவி என்னும் பொருளில் அவள் இவள் என்று சுட்டிக்காட்டி மறைந்தனர். ஆர்த்த பிறவி துயர்களாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் உறையும் திருத்தலக்குளத்தில் நீராடி புதுப்பொலிவுடன் எழுந்தனள் பூவை. அனைவருக்கும் அருட்காட்சி நல்கினார் அவளிவள் நல்லூர் அண்ணல். இறைவன் சாட்சிநாதர், இறைவி சவுந்தரநாயகி சவுந்தரவல்லி, தீர்த்தம் சந்திர தீர்த்தம், திருத்தலமரம் பாடலம் எனும் பாதிரி. திருத்தலப் பெயர்கள் புல்லாரண்யம், சாட்சிநாதபுரம், பாதிரிவனம், அவளிவநல்லூர். வழிபட்டோர் திருமால், முருகன், சூரியன், அகத்தியர், காசிபர், கண்வ மகரிஷி. பஞ்சாரண்ய திருத்தலங்களில் ஒன்று அவளிவநல்லூர். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கர சுவாமிகள் பதிகங்கள் பெற்ற திருத்தலம். கல்வெட்டுக்களில் இத்திருத்தலத்து இறைவர் தம் பரிசுடையார் என்று போற்றப் பெறுகிறார். சாட்சியாயிருந்து காட்சி கொடுத்த நாயகர் திருவுருவும் அருள் பெற்று உய்ந்த மகளிர்கள் திருவுருவும் கண்டு போற்றத்தக்கனவாம். மன்றுள் அதிரு சிலம்பு அடியார் மகள் அவளிவநல்லூர் சென்று சார்ந்த ஞானசம்பந்த பிள்ளையார் சாதாரிப்பண்ணில் செந்தமிழ் சொல் வளப்பம் மிக்க தமிழ் மாலை பாடி போற்றினர். தெய்வ செக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையாரை மதுர முத்தமிழ் வாசகரே என்று போற்றும் திறம் எண்ணி எண்ணி என்புறத்தக்கது ஒன்றாம். மன்னவரும் வானவரும் போற்றும் தலம் அவளிவநல்லூர். இறைவர் தம்பரிசுடையார் என்ற திருக்குறிப்பு தோன்ற மண்ணும் அப்பதி வானவரு போற்றவும் மகிழ்ந்த தன்மையார் பயில் கோயிலுள் தம் பரிசு உடையார் என்னும் நாமமும் நிகழ்ந்திடையேத்து என்று திருத்தொண்டர் புராண ஆசிரியர் இசைப்பது தேனினும் இனிது ஆம். ஞானமொழி மாலை பல நாடு புகழ் ஞான சம்பந்தன் தேனமொழி மாலை புகழ்வார்கட்கு தீய துன்பங்கள் அணுகாது என்பது திருக்கடைக்காப்பு. இதுவே பதிகப்பலன். கொம்பிரிய வண்டுலவு எனத் தொடங்கும் ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பண் சாதாரி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளி வளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்த

0: வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி இந்த ஒன்பதாம் திருமுறை அருளி செய்த ஒன்பது ஆசிரியர் பெருமக்களின் பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு மன அமைதியை தரும் வகையிலே விடாது இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம். இதுகாரும் நாம் எட்டாம் திருமுறை வரையிலும் சிந்தித்திருந்தோம். இப்போது ஒன்பதாம் திருமுறை. திருமுறைகள் மொத்தம் 12. அதில் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் அவையெல்லாம் முதல் 3 திருமுறைகளாகவும், அதன் பின்பாக நாவுக்கரசு பெருமானுக்குரிய பாடல்கள் 4, 5, 6 திருமுறைகளாகவும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமுறை 7 திருமுறையாகவும், மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருக்கோவையார் 2 8 திருமுறையாகவும், இப்போது 9 திருமுறை. இது 9 அருளாளர்கள் அருளியது. இதில் திரு விசைப்பா என்பது 9 அருளாளர்களும் அருளி இருக்கின்றார்கள். திரு பல்லாண்டும் 9 திருமுறையே, 13 பாடல்கள் தான். அதுவும் இந்த 9 ஆசிரியர்களில் ஒருவராகிய சேந்தனார் தான் அருளி செய்திருக்கின்றார். இந்த 9 திருமுறைக்கு என்ன சிறப்பு என்று நாம் பார்த்தோம் என்றால், அது பெயரிலேயே இசையை வைத்திருக்கிறது, இசைப்பா என்று. ஆக நமது தேவார மூவர் முதலிகளை பின்பற்றி தலங்களுக்கு சென்று பண்ணோடு பாடப்பட்ட பாடல்கள் இவை. அடுத்து இறைவனோடு நம்மை இசைவிப்பது இசை. ஆகையால் நம்மை இசைவிப்பது என்று சொல்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த வகையிலே சிறப்பான ஒரு பாடல்கள். இதிலே சைவர்கள் ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டின் முடிவிலும் 12 திருமுறை பாடல்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடல் எடுத்து பாட வேண்டும். அங்கனம் பாட முடியாத போது பஞ்சபுராணம் பாடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சபுராணம் என்பது 5 பாடல்கள். மூவர் முதலிகள் அருளிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடலும், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலும், இந்த 9 திருமுறையாகிய திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், 9 திருமுறையாகிய திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், 12 திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். இதற்குத்தான் பஞ்ச புராணம் என்று பெயர் இந்த தொகுப்பிற்கு. அப்படியாவது பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 திருமுறைகள் பாடும் பொழுது அதில் ஒரு பாடலாக இது வருவது சரி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், பஞ்சபுராணத்திலே 2 பாடல்கள் இந்த 9 திருமுறையில் தான் இருந்து நாம் பாடப்படுகிறது என்பதால் இதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் இந்த 12 திருமுறைகளையும் நாம் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். சம்ஹிதா மந்திரங்கள் என்று சைவத்திலே சொல்லப்படும் 11 மந்திரங்களோடு 11 திருமுறைகளை ஒப்பிட்டு 12 திருமுறையை மூல மந்திரத்தோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். அந்த வகையிலே அந்த சம்ஹிதா மந்திரங்களில் 9 மந்திரம் கவச மந்திரம், கவசாய நமக என்று இறைவனை நாம் வழிபடுவோம். ஆகையால் அந்த நமக்கு ஒரு ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த கவசமாக இந்த 9 திருமுறை இருக்கிறது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சைவ அனுஷ்டானம், அதாவது விபூதியிடுதல் என்று சொல்வார்கள் அல்லவா, சமய தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த ஜபம் மட்டும் செய்வது, அப்படி செய்பவர்களும் சரி, அனுஷ்டானத்தை முடித்தவுடன் பஞ்சபுராணம் பாட வேண்டும். அதுபோல் சிவபூஜை செய்பவர்களும் பாட வேண்டும், கோயில் தரிசனம் செய்யும் பொழுதும் பாட வேண்டும். ஆகிய இது எல்லாவற்றிலும் இதிலிருந்து 2 பாடல்கள் நமக்கு கண்டிப்பாக வருகின்றன என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக இப்போது அந்த 9 திருமுறையோட சிறப்புகள் சிலவற்றை நாம் பார்த்து கொண்டே வரலாம். இசை என்பதற்கு இசைப்பது அப்படிங்கிறது ஒரு பொருள், அதாவது ஒருத்தருடைய மனசுல இருக்க எண்ணங்களை எல்லாம் அல்லது கருத்துக்களை அவர்கள் அறிவில் உள்ள செய்திகளை எல்லாம் மற்றொருவருடைய கருத்தாகிய அறிவோடு இசைவிப்பது, அதற்கு இசைன்னு பேர். ஆக இந்த திரு இசைப்பா பாடல்கள் எல்லாம் நமக்கு சிறந்த கருத்துக்களை நம் அறிவில் இசைக்கின்றது. இப்போ தமிழ் என்று சொல்லும் பொழுது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று மூன்று இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அறிவு இயல் தமிழ், அந்த அறிவை இசை பாடலால் மற்றவருக்கு இசைவிக்கும் பாடல்கள் இசைத்தமிழ், அந்த கருத்துக்களை நடிப்பால் அதாவது மெய்ப்பாட்டால் பிறருக்கு உணர்த்துவது நாடகத்தமிழ் என்று சொல்லப்படுகிறது. ஆக மக்கள் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இசை பாடல்களும் நாடகமும் பெரிதும் துணை செய்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். காமத்தை வளர்ப்பதுதான் இசை என்று சமணர்கள் வாதம் செய்வார்கள். அந்த வாதத்தை கடந்து நமது சைவ சமயாச்சாரியார்கள் அனைவரும் இசை பாடல்களாலே சைவத்தை வளர்க்க முடியும், சிவபக்தியை வளர்க்க முடியும் என்று நிரூபித்து உள்ளனர். அந்த மேலும் சைவர்கள் சைவ கருத்துக்களை தத்துவங்களை எல்லாம் வளர்ப்பதற்கு இந்த இசைக்கலையை பெரிதும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனே ஏழு இசையாகவும் இசை பயனாகவும் இருக்கின்றான் என்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக இறைவன் இருக்கின்றார். பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக அவர் புள்ளிருக்கு வேலூரில் இருக்கின்றார் என்று ஞானசம்பந்த பெருமானும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக பல வகையிலே இசை என்பது சிறப்பானது என்பது நமக்கு இதன் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிசைப்பாயிலே ஒரு அழகான பாடல், பாடலங்கார பரிசில் காசருளி, பழுத்த செந்தமிழ் மலசூடி, நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானே என்று அருமையான ஒரு திருவிசைப்பா சேந்தனார் அருளியது. அதன் மூலம் இசை பாடல்களால் இறைவனை போற்றிய மெய்யடியார்கள் நெஞ்சினுள் இறைவன் நிறைந்து இருப்பார், எங்கே எங்கெல்லாம் தேட வேண்டாம் அவர் இங்கு இருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. சரி, ஆக அந்த வகையிலே இதை சிந்தித்துக் கொண்டு இதிலே இசைப்பா பாடல்களும் இருக்கிறது, மேலும் திரு பல்லாண்டு பாடலும் இருக்கிறது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த திருவிசைப்பாவுடைய சிறப்பை இப்போது நாம் பார்க்கலாம். மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் நம்ம இறைவனை வழிபடணும் அப்படின்னு நமக்கு சைவ சமயம் அறிவுறுத்துகின்றது. இதிலே மனத்தோடு இயல் தமிழும் வாக்கோடு இசைத்தமிழும் காயத்தோடு நாடகத்தமிழும் தொடர்போடு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த மூணுல இசைத்தமிழ் தான் உயிரினங்களை எல்லாம் மகிழ்வைத்து ஒன்றுபட செய்கின்றது. மனிதனை இறைவனோடு இசைவிப்பது இசைத்தமிழ் என்பது நமக்கு முன்னோர்கள் எல்லாம் அழகாக நமது திருமுறைகளிலே பாடி தந்திருக்கின்றார்கள். அந்த வழியிலேதான் இவர்களும் இசைப்பாடல் மூலமாகவே இறைவனுடைய பெருமையையும் தத்துவ உண்மைகளையும் நமக்கு அழகாக எடுத்து தந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் ஆறு பண்களில் பாடியிருக்கின்றார்கள். அந்த ஆறு பண்கள், அதாவது பொதுவாக பஞ்சம பண் தான் அதிகமாக பாடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 29 பதிகங்கள், 28 பதிகங்கள் திருவிசைப்பா பதிகங்கள், ஒன்று மட்டும் திருப்பல்லாண்டு. சேந்தனார் பெருமானே இரண்டையும் அருளி இருக்கிறார். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இரண்டையுமே அருளி இருக்கின்றார். அந்த அதிலே என்ன பண்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்தளம், காந்தாரம், சாளரபாணி, நட்டராகம், பஞ்சமம், புறநீர்மை, இந்த பண்கள் தான் பெரும்பாலும் பாடப்பட்டிருக்கு. 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு. 28 பதிகங்கள்ல 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவார முதலிகள் அவர்கள், அதாவது அவர்கள் பாடியிருக்கலாம், கரையான் அறித்திருக்கலாம். சாளரபாணி என்ற ஒரு பண், அந்த பண்ணை நமது பூந்துருத்தி நம்பிகான நம்பி அவர்கள் அருளிய பதிகத்தில் அவர் நமக்கு அருளி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியாக அதற்கு அடுத்தபடியாக, மனத்தால் நினைத்தல், வாயால் வாழ்த்துதல், காயத்தால் வணங்குதல், இந்த மூணுல இடையில நிக்கிறது என்னதுன்னா வாயால் வாழ்த்துதல். முதல்ல இருக்கிறது மனதால் நினைத்தல், கடைசியில இருக்கிறது காயத்தால் வணங்குதல், உடம்பால வணங்குறது அப்படிங்கிறது. நடுவுல இருக்கிறது வாயால வாழ்த்துதல் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இறைவனை வந்து எல்லாரும் மற்ற பொருட்களை போல பாத்துற முடியாது. இந்த நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியற பொருள் எல்லாம் பாக்குற மாதிரி இறைவனை எல்லோராலும் காண முடியாது. அப்போ அவரு காட்டப்படாத பொருள் மாதிரி ஆயிருந்தார் சுவாமி வந்து. கண்ணால் காணப்படும் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது, பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது காட்டப்படாத பொருளாக ஆகின்றார். கண்ணால் காணப்படும் பொருள் தான் காயத்தால் வணங்குவதற்கோ கருத்தால் நினைவதற்கோ உரியதாகுது. ஆனா கண்ணிற்கு காணப்படாத இறைவனை மக்களால நினைக்கவும் வணங்கவும் முடியாது. அப்ப இந்த ரெண்டும் இயலாத போது மக்களால் எப்படி உணர முடியும்னு பார்த்தோம்னா, முன்னை தவம் முதிர்ச்சியால அரியரினும் அரியராக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபடு கடவுளாகிய சிவபெருமானை காணப்பெற்ற பெருமக்கள் சிலர் வந்து என்ன செய்யிருக்காங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுடைய வர்ணனை அழகா இதுலயும் வருது. பாதாதி கேசம் அழகா இறைவனை வர்ணிக்கிற பாடல்கள்லாம் வருது. எப்படி இருப்பாரு சிவபெருமான் நமக்கு எப்படி தெரியும்? இன்று நாம் வரைந்து கொடுத்திருக்கிற படங்கள்ல பாக்குறோம், கோயில்ல இருக்க சிற்பங்கள்ல பாக்குறோம். மற்றபடி இதுவரைக்கும் நாம சிவபெருமான நேர்ல பார்த்திருக்கோமா? இல்ல இல்ல. அப்ப அந்த நேரில் பார்த்தவர்கள் மிக அழகாக இந்த பாடல்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நம்ம பாடிக்கொண்டும் செவியால் கேட்டுக்கொண்டும் இருந்தால் இந்த கேள்வி உணர்வின் வழியாக இறைவனை நினைக்க முடியும், அடுத்தபடியாக அவரை வழிபட முடியும். ஆகையால் மீண்டும் மீண்டும் அருளாளர்கள் வழங்கிய பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நாம் பயன்பெற முடியும் என்பது நமக்கு முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ அவங்க நிறைய பாடியிருக்காங்க, இறைவனை வாயார வாழ்த்தி அது மூலம் மனமார நினைந்து அடுத்து தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி அவரோட அருளை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக பாடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகையால் அது போல இதுவும் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அழகாக பாடப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இது இந்த அளவிலே இதை பற்றி அந்த திரு இசைப்பா என்ற நூலை பற்றிய சிறப்பை இத்தோடு நிறுத்தி கொண்டு அடுத்தபடியாக இதை ஆசிரியர்கள் யாரெல்லாம் என்று நாம் பார்த்தால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த பாடல்களை எல்லாம் பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்பதை அழகாக நமக்கு தொகுத்தே கொடுத்திருக்கின்றார்கள். பாடலாகவும் தரப்பட்டிருக்கிறது. நாம் அதை தனித்தனியாக பெயராகவே பார்த்து கொள்ளலாம். மொத்தம் 9 பேரு: திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாளி அமுதர், புருஷோத்தமர், சேதிராயர். இந்த 9 பேரும் திருவிசைப்பா பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். போகர் அப்படிங்கிற சித்தரை பத்தி கேள்விப்படாத அவங்களே கிடையாது. அவருடைய சீடர்கள்ல திருமாளிகை தேவரும் ஒருவர். நம்ம முதலாவதாக அவர் அருளி செய்த பாடலை தான் இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்போ நம்ம அவருடைய வரலாற்றை சிந்தித்து விட்டு அதன் பின்பாக நாம் என்ன செய்யலாம், அவர் அருளிய பாடலின் பொருளை சிந்திக்கலாம். இந்த 9 பேர் பார்த்தோம். இந்த 9 பேரோட பெயரை சேர்த்து நமக்கு அழகாக ஒரு பாடலே இருக்கு. செம்பொன்மணி அம்பலத்து நிறுத்தனார்க்கு திருவிசைப்பா உரைத்தவர்தம் திருப்பேர் சொல்லில் பம்பு புகழ் செறி திரு மாளிகை மெய்த்தேவர் பரிவுடைய சேந்தனார் கருவூர் தேவர் நம்பி காடவர் கோன் நற்கண்டராதித்தர் நன்குயர் வேணாட்டடிகள் திருவாளி அமுதனார் அம்புவியோர் புகழ் புருடோத்தமர் சேதிராயர் ஆக இவர் 9 தாம் முறை கண்டடைவே. ஒரு தனி பாடல்ல இப்படி இவங்க 9 பேரும் நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். திருவாவடுதுறை எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு தலம். நமச்சிவாய மூர்த்திகள் அங்கே நமக்கெல்லாம் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலத்துக்கு நவகோடி சித்தர்புரம் அப்படிங்கிற பேரும் உடையது. இந்த தலத்துல போகநாதர் வந்து ரொம்ப காலம் ஞான யோக சாதனை செய்து மகிழ்ந்து இருந்தார். இப்ப நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவருடைய சீடர்களில் ஒருவராகிய திருமாளிகை தேவர் இவர் கூடையே இருந்து அவரை வணங்கி கொண்டே இருந்திருக்கின்றார். மற்றொரு திருவிசை ஆசிரியர் வந்து கருவூர் தேவர், அவரும் போகச்சித்தருடைய சீடர் தான். இப்ப இந்த திருமாளிகை தேவர் வந்து சைவ வேளாள குலத்தினர், சோழ மன்னர்களுக்கு தீட்சா குருவாக இருந்தவர், திருவிடை மருதூரில் வாழ்ந்து வந்த ஒரு ஐந்து வகையான, அதாவது ஐந்து கொத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பரியேறும் பெரியோர், தெய்வ படிம பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர், இந்த அஞ்சு வகை. இதுல சைவராயர் அப்படிங்கிற வழியில தோன்றியவர். இவருடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்த மடத்துக்கு மாளிகை மடம், அதாவது பெரிய மடமா இருக்கும், அதனால மாளிகை மடம் அப்படிங்கிறது பேரு. அந்த மடத்தோட சார்பினால இவருக்கு திருமாளிகை தேவர் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பேரருளாளரும் பெருஞ்சித்தரும் ஆகிய போகர் வந்து ஒரு நாள் தன்னுடைய பாதுகையை திருமாளிகை தேவற்ற கொடுத்து, இதை பூசித்துக் கொண்டு இந்த திருவாவூடுதுறை தலத்துல இருந்து அந்தர்களுக்கு அருள் வழங்குக அப்படின்னு ஆணை தந்து அந்த தலத்தை விட்டு அவர் திருப்புகலூருக்கு சென்றார். திருமாளிகை தேவரும் குருவோட ஆணைப்படி அந்த தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி அதற்கு தென்புறம் ஒரு திருமடம் அமைத்து, அதுக்கு அருட்துறை மடம்னு பேரு, அமைத்து அதிலே தங்கி இருந்து வழிபட்டு கொண்டிருந்தார் என்று நம்ம பாக்குறோம். இந்த வரலாற்றை எல்லாம் நீங்க வந்து திருவாவூடுதுறை புராணத்துல பார்க்கலாம். திருக்கூட்ட சிறப்பினோடுங்கிற பாடல், தேசிகர் பணித்த வண்ணம்ங்கிற பாடல், நவகோடி சித்தர் அப்படிங்கிற மூணு பாடல் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வரலாறு அந்த பாடல்கள்ல இருக்கு. அதன் பின்பு இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் செய்த அற்புதங்களை எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் இவர் என்ன பண்றாரு, காவிரியில நீராடிட்டு பூஜைக்காக திருமஞ்சனம், அதுக்காக ஒரு குடத்துல நீரும், திருமஞ்சன குடத்துல நீரும், பூஜைக்குரிய புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறார். அப்படி திருமடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது எதிரே பிணப்பறை முழங்க இறந்தவரோட உடலை சுடலைக்கு கொண்டு செல்றாங்க. அது நிறைய பேர் வர்றாங்க. இப்படி வரும்போது இது வந்து தீட்டாகிரும், பூஜைக்குள்ள ஜாமான்லாம் கையில வச்சுக்கோ, இவர் குளிச்சாச்சு, இவர் பூஜை பண்ணணும், அடுத்து இவர் கையில அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தமும் பூஜை பண்ணக்கூடிய பூவும் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விலகி போறதுக்கு வழி இல்ல, வழி ரொம்ப குறுகலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் தூய்மைக்கு இழுக்காகும் அப்படிங்கறதுனால தன்னோட கையில இருந்த திருமஞ்சன குடத்தை நீரோட இப்படி மேல ஆகாயத்தை நோக்கி வீசுறாரு. அதே மாதிரி பறித்த புஷ்பங்களையும் போடுறாரு, அது ரெண்டும் அப்படியே அந்தரத்துல நிக்குது. அதன் பின்பு என்ன செய்யறாரு, அந்த பிணத்தை பார்த்து நீ எழுந்து போ அப்படின்னு சொன்னாருன்னு பொதுவா நிறைய நூல்கள்ல அப்படித்தான் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த தலபுராண வரலாறுல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வழியில மேல்புறத்துல ஒரு பிள்ளையார் இருக்காரு, அந்த பிள்ளையார இவர் வணங்குறாரு. வணங்கிட்டு இந்த தீட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பிள்ளையார வணங்கி இவர் வந்து எழுந்து போக சொன்னாரு. அதனால அந்த பிள்ளையார் அருளால் இந்த பிணமானது எழுந்து நடந்து செல்கின்றது. எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்த்துட்டு இருக்காங்க, மேல போட்ட பொருள் ரெண்டும் அப்படியே நிக்குது அந்தரத்துல, அபிஷேக தீர்த்தமும் அர்ச்சனைக்குள்ள புஷ்பமும். அதே சமயம் அந்த தீட்டுன்னு நினைச்ச அந்த பிணமானது எழுந்து நடக்கின்றது. இத ரெண்டையும் எல்லாரும் வியப்பாக பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு விநாயகர் மூலம் இது நடந்தது அப்படிங்கறத சொல்லி அந்த விநாயகருக்கு கொத்து தவிர்த்த கணபதினு பேரும் இருக்குன்னு அங்குள்ள வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. எப்படி பார்த்தாலும் அந்த தீட்டுப்படாம அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு வல்லமை இருந்திருக்கிறது. அதன் பின்பாக இப்படி இந்த பிணம் எழுந்து சென்ற பின்பாக இவர் மீண்டும் அந்த மேலே அந்தரத்தில் இருந்த தீர்த்தத்தையும் புஷ்பத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாம இவர் வந்து நல்ல தவ வலிமையோடு ஒரு பேரழகோடையும் இருப்பாராம். அதனால பிள்ளை பெயர் இல்லாத அந்தன மாதர்கள்லாம் இவரை தங்களோட மனசுல தியானிச்சு அவரோட அருளால மகப்பேறு அடைந்தார்களாம். இப்ப என்ன ஆகுது, அவங்க பெற்ற குழந்தைகள்லாம் இவரை மாதிரி இருக்கு, திருமாளிகை தேவர் மாதிரியே இருக்கு. இதனை கண்ட அந்தனர்கள்லாம் ஐயுற்று, அப்ப ஆட்சி செய்து கொண்டிருந்த காடவர் கோன் கலச்சிங்கன் அப்படிங்கிற பல்லவ மன்னன், அவன் வந்து ஒரு சிற்றரசன். அந்த அந்த பல்லவ மன்னனோட சிற்றரசனான நரசிங்கன்ட்ட போய் இதை போய் முறையிடுறாங்க. அதை கேட்ட உடனே அந்த நரசிங்கன் ரொம்ப சினப்பட்டு அவரை போய் கட்டி இங்க இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி வீரர்களை எல்லாம் அனுப்புறாரு. அவன் அரசனோட ஆணைப்படி அவங்க எல்லாம் அங்க வர்றாங்க. ஆனா அங்க வந்த உடனே அவங்க மதிமயங்கி என்ன செஞ்சாங்களோ, அவங்களே ஒருத்தரை ஒருத்தர் கட்டிட்டு கயிற்றால கட்டிட்டு அரசன் முன்னால போய் நின்றுருக்காங்க. இதை கண்ட உடனே அரசனுக்கு இன்னும் கோபம் ரொம்ப அதிகமாயிருக்கு. உடனே என்ன பண்றாரு, நிறைய படை தலைவர்களை எல்லாம் அழைச்சு நீங்க அவரை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இங்க இப்ப என்ன ஆயிட்டு, படை வீரர்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிட்டு மாண்டு போனார்கள். இப்போ மன்னனே நால்வகை சேனைகளோடு இவர் மேல படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி வர்றான். இப்ப குழந்தை வந்து தனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார்கிட்ட சலுகை கேட்கும், தாயிட்ட தானே கேட்கும். அத மாதிரி இவர் என்ன செய்யறாரா, அங்க இருக்க அந்த தலத்தில் இருக்க மாசிலாமணி ஈஸ்வரும் ஒப்பிலா முலையம்மையும் அந்த தலத்துக்குள்ள தெய்வங்கள். அந்த ஒப்பிலா முலையம்மையிட்ட போய் இவர் விண்ணப்பிக்கின்றார். இப்ப அம்பாள் என்ன பண்ணிட்டா, அந்த கோயில் மதில இருந்த நந்திகளை பூரம் கூப்பிட்டு ஒரே நந்தியா ஆக்கி நீங்க போய் அந்த நரசிங்க மன்னனை இழுத்துட்டு வாங்கன்னு பணிக்கிறா. அதனால அதே மாதிரி அந்த நந்தி போய் அந்த அரசனோட படைகளை எல்லாம் அழிச்சிட்டு அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து கொண்டாந்து நிறுத்திடுச்சு. இப்போ திருமாளிகை தேவரோட பெருமைய உணர்ந்த உடனே அரசனும் அமைச்சரும் எல்லாரும் அவரை வணங்கிட்டு எங்களோட குற்றத்தை பொறுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு கோயில போய் சுவாமியும் வணங்கிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இது எல்லாம் நடந்ததை நினைச்சு இவர் தன்னுடைய குருநாதரை எண்ணி வியக்கின்றார். அவருடைய அருளால தானே நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இந்த நந்திகள் எல்லாம் ஒரே நந்தியாக ஆக்கினாள் அப்படிங்கிறது இந்த புராணத்துல வருது. இப்பவும் நம்ம திருவாவூர் கோயிலுக்கு போனோம்னா ஒரு மதில்கள்லாம் நந்தி இருக்காது, சுவாமி முன்னாடி ஒரு பெரிய நந்தியா தான் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா பொதுவா வரலாறு சொல்லும் போது இவரே இந்த நந்திகள் எல்லாம் ஏவி அங்கனம் செய்தார் என்று இருவகையாக சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் திருவாவூர்துறை புராணத்துல திருமாளிகை தேவர் திறம் உரைத்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். இது தவிர அவர் வேற இப்போ இது ரெண்டையும் எப்படி நிப்பாட்டிட்டாருன்னு பார்த்தோம், சபத்தை எழுத்து நடந்து போக வச்சுட்டாருன்னு பார்த்தோம், அப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அந்த அந்தனர்கள் அதாவது அரசன்ட்ட போய் முறையிட்டதுனால அந்த அரசன் ஏவிய வீரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் என்ன நடந்தது, அரசனே வந்து அப்புறம் நேர்ல வந்து என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லி இது மூலம் இவருடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து இது அல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் சுடுகாட்டுல பிணம் எரிந்து கொண்டிருக்குமோ அது எப்படி இருக்கும், அந்த வாட ஈம புகை, அந்த புகைய நறுமணம் கமழும்படி மாத்திட்டாரு. இது ஒரு அற்புதம் அவர் செஞ்சது. அடுத்து கொங்கணவர்னு ஒரு சித்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர்கிட்ட ஒரு கமண்டலம் இருக்கும், அதுல எப்போதும் நீர் வற்றாமலே இருக்கும், அந்த நீரை இவர் வற்ற செய்தார். அப்புறம் சிவபெருமானுக்கு நிவேத்தியம் செய்த பயற்றப்பருப்பு சுண்டலை இவருக்கு திருமடத்துல கொடுத்தாங்களாம். அந்த சுண்டலை கொடுத்தாங்களாம், அத இவர் என்ன பண்ணாரா, திருமடத்துல பாத்தி கட்டி அந்த சுண்டலை விதைச்சாராம். வெந்த சுண்டலை, வெந்த பயிர் அது சுண்டல், அதை விதைச்சாராம். அது பூரா முளைத்து பலன் தந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா இவர் திருவேலி மிளலைக்கு போயிருக்கும் போது அங்க தேர் திருவிழா நடந்துகிட்டு இருந்திருக்கு. மக்களால தேர் இழுக்க முடியாத ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது இவர் என்ன செஞ்சாராம், வடத்தை கலத்தி வச்சுட்டு அந்த தேரை தானே ஓடி நிலையத்துக்கு போகும்படி செய்தார். ஓடாத தேரை ஓட வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை பூரா நம்ம தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் இருக்கார்லயே, அவர் வந்து நமக்கு ஒரே பாடலாக தந்திருக்கிறார். குடங்கர் விசும்பிடை நிறுவிய, அதான் அந்த குடத்தை ஆகாயத்துல நிறுத்தி, குணபம் நடந்திட இயக்கி, பணத்தை எந்திரிச்சு நடந்து போக வச்சு, கொடிஞ்சி பொற்றேர் வடம் கழற்றி ஓட்டி, அந்த வடத்தை கலத்திட்டு தேரை ஓட்டி, மதில் நந்திகளை வரவழைத்து, நந்திகளை புற வரவச்சு அந்த மன்னனை எதிர்க்க வச்சு, வரை நன் காட்டின் உடம்பின் எழு புகை மாற்றி, அந்த பிணத்தோட ஈம புகைய அந்த வாடைய மாற்றி, கொங்கணர் பாத்திரம் சுவற்றி, கொங்கணர் அந்த பாத்திரத்துல நீர் வற்றும்படியாக செய்து, உணவதாய் வெந்திடும் பயறு முளை செய்து எமக்கு அருள் திருமாளிகை தேவர் இணைத்தாள் போற்று என்று அந்த முனிவர் நமக்கு மிக அழகாக இவர் செய்த அற்புதங்களை எல்லாம் ஒரே பாடலாக தந்திருக்கின்றார். இந்த பாடலை சொல்லி நாம் அவரை வணங்கிக் கொள்வோம். அடுத்து திருவாவுடுதுறை ஆதீன திருமடத்துல நமச்சிவாய மூர்த்திக்கு அடுத்தாற் போல திருமாளிகை தேவருக்கு ஒரு தனி கோயில் இருக்கு. அந்த அவருடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னா நான்கு திருக்கரங்களோடு இருக்கு. அது ஏன் அவருக்கு நான்கு திருக்கரங்கள்னு பாத்தீங்கன்னா குருவுக்கு பணிவிடை செய்யவும் சிவபூஜை செய்யவும் இரண்டு கரங்களை தன்னுடைய தவ வலிமையால் உருவாக்கி கொண்டார்னு செவிவழி செய்தி சொல்கின்றது. கோமுக்தீஸ்வரர் கோயில்ல உச்சிக்காலம் பூஜை தான், அந்த மாசலாமீஸ்வருக்கு அங்க வந்து உச்சிக்கால பூஜை முடியும். அது முடிஞ்ச உடனே அந்த சிவாச்சாரியாரே வந்து திருமாளிகை தேவருக்கும் அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்வார். அதற்கு அப்புறம்தான் மடத்துல மாகேஸ்வர பூஜைக்கு பந்தி வைக்கப்படும். இது அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு மரபாக இருக்கிறது. இந்த செய்திய நம்முடைய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தேசுபுகழ் சுப்பிரமணிய தேசிகன் பொன் வீசுகளுக்கு அடியேன் விண்ணப்பம் நேசம் வரு திருமாளிகை தேவன் பூசையாயே கருது பந்தியாதல் வழக்கம் அப்படின்னு இந்த விஷயத்த நமக்கு ஒரு பாடல் மூலம் நமக்கு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள பெருமானை நான்கு திருவிசைப்பா பதிகங்கள் பாடி துதித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தஞ்சையில ராசராசேஸ்வரங்கிற பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் அந்த கோயிலோட கைங்கரியங்களுக்காக தளிச்சேரி பெண்கள் சிலரை நியமிச்சிருக்கிறாரு. அதுல ஒருத்தியோட பெயர் வந்து நீரணி பவளக்குன்றம். இது வந்து திருமாளிகை தேவரோட திருவிசைப்பால முதல் பதிகத்துல ஆறாம் பாட்டுல முதல் அடி தொடக்கமா இருக்கு. அதனால திருமாளிகை தேவரோட காலம் பத்தாம் நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு முற்பட்டது, அதாவது கிட்டத்தட்ட கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு கருதலாம் என்று நமக்கு அறிஞர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் என்று சொல்கிறேன். பார்த்துக்கொண்டு இப்போது அவருடைய பாதம் பணிந்து அவர் அருளிய பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: அபிராமி அந்தாதி பாடல் ராகம் மத்தியமாவதி தாளம் ஏகதாளம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: ஒரு மனத்தை சிதைவு செய்து வழிவழக்கிட்டு ஆட்கொண்ட உமனை கொண்டே இரு மனத்தை கொண்டபடி பணி கொண்ட வல்லாடன் எல்லாமுடைய பெருமணச்சியை திருக்கொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமணக் கோல பெருமாள் மறை பெருமாள் எமது குலதெய்வம்

Yeah, I'm gonna die. I'm gonna die.

Por el que me

ಪಡೆದು

Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம்,

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகத்தில் மகளிர் விளையாட்டு, திருவம்மானை, பாடல் ஒன்று. வழங்குபவர் திருமதி சித்ராமூர்த்தி அவர்கள், பாடியிருப்பவர் ஜே பி கீர்த்தனா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருவாசகத்தில் திருவம்மானை. வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலாரை விட சிறப்பாக யாரும் திருவாசகத்தை போற்றியிருக்க முடியாது என்றே எண்ணத் தோன்றுகிறது. பாலில் சேரும் நீர் பாலாவது போலத்தான் நான் எனும் முனைப்பும் ஊனும் உயிரும் சிவபெருமானுடன் ஒன்றி கரைந்துவிடும்படி பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர். மனிதன் பாட இறைவன் எழுதி கையொப்பமிட்ட ஒரே பக்தி இலக்கியம் திருவாசகம் என்பதை நாம் அறிவோம். பண்டை நாளில் தமிழ் மகளிர் இயலும் இசையும் நன்கு பயின்று இறைவனை போற்றும் சமய ஒழுக்கங்களில் தலை சிறந்து விளங்கினார்கள் என்பதை சம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். பின்வருமாறு, கருகு குழல் மடவார் கூடி குறிஞ்சி அது பாடி முருகனது பெருமை பகர் முதுகுன்றமே என்பது அப்பாடல் வரிகள். மாணிக்கவாசகர் 51 பாடியிருக்கிறார். அவற்றுள் பலவற்றில் இள மகளிரின் மேன்மைக்காக அவர்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகளை பக்தி மார்க்கத்தில் செலுத்துகின்றார். இறைவனை தரிசிக்க தோழியரை வைகரையில் துயிலெழுப்பும் திருவம்பாவை, அறிவையரின் விளையாட்டான திருவம்மானை, திருப்பொற்சுண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளேனம், திருச்சாழல், திருப்பூவல்லி, திருஉந்தியார், திருத்தோள் நோக்கம், திருப்பொன்னூசல் போன்ற அனைத்து நூல்களிலும் பெண்களை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்தும் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றேதான் கூற வேண்டும். இன்று நாம் அவரது திருவம்மானை என்ற நூலை பற்றி காண இருக்கிறோம். அம்மானை என்பது மிக சுவாரஸ்யமான பண்டைய மகளிருடைய விளையாட்டுக்குள் ஒன்று. இதில் 3 பெண்கள் அமர்ந்து விளையாடுவார்கள். மரத்தாலாக்கி வண்ணம் பூசப்பட்ட 3 சிறு பந்துகளை இரு கைகளாலும் மாற்றி மாற்றி மேலே வீசி எறிந்து அவை கீழே விழாதபடி பிடித்து கொள்வார்கள். மரக்காய்களுக்கு பதில் மணிகளையோ அல்லது கற்களையோ கூட பயன்படுத்துவது உண்டு. சமீப காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் எலுமிச்சம்பழங்களை கூட வைத்துக்கொண்டு அம்மானை விளையாடுகிறார்கள். அம்மானை விளையாடும் பொழுது பாடும் பக்தி பாடல்களே திருவம்மானை பாடல்கள். அம்மானை பாடல்களை சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் வாழ்த்துக்காதியில் நாம் முதன் முதலாக காண்கிறோம். இது அம்மானை வரி எனப்படும். இப்பாடலில் வினாவும் விடையுமாக அமைந்த வரி பாடல்களாக அவை காணப்படுகின்றன. மூவருள் ஒருவள் பாட்டு தலைவன் புகழ் செயலை குறித்து வினா நிகழ்த்துகிறாள். இரண்டாமவள் அதற்கு விடை கூற மூன்றாமவள் அப்புகழ் செயலை தொடர்ந்து கூறி பாராட்டுகிறாள். உதாரணமாக, வீங்கு நீர் வேலி உலகாண்டு விண்ணவர் கோன், ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை, ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசும்பில் தூங்கையில் மூன்றறிந்த சோழன் காண் அம்மானை, சோழன் புகார் நகரம் பாடேலோர் அம்மானை என்று வினாவும் விடையுமாக இப்பாடல் அமைந்துள்ளது. வீங்கு நீர் வேலி உலகாண்டு விண்ணவர் கோன் ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை என்று முதலாமவள் கேட்கிறாள். ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசும்பில் தூங்கையில் மூன்றெறிந்த சோழன் கான் அம்மானை என்கிறாள் இரண்டாமவள். மூன்றாமவள் கூறுகிறாள், சோழன் புகார் நகரம் பாடேலோர் அம்மானை என்று. இந்த பாடலில் மகளிர் சோழ மன்னனின் புகழை பாடி மகிழ்கின்றார்கள். தம்முடைய விளையாட்டுகளிலும் இசையும் இலக்கணமும் பொருந்திய தமிழ் செய்யுட்களை அந்த காலத்து பெண்கள் பாடி வந்ததை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். பிற்காலத்தில் ஏற்பட்ட கும்மி, சிந்து, திருமண பாடல்கள் இவற்றுக்கெல்லாம் இதுவே மூலமாக அமைந்தது என்றும் நாம் கருத வாய்ப்பு உண்டு. சிலப்பதிகாரத்தில் அம்மானை பாடல்கள் பாட்டுடை தலைவனாக நாடாளும் அரசனையே கொண்டிருந்தன. மணிவாசகர் தாம் இவற்றை மாற்றி அமைத்தவர் என்று எண்ணலாம். சிலப்பதிகார பாடல்கள் 5 வரிகளை கொண்டு கலித்தாழிசை எனும் வடிவில் வினாவிடையாக அமைந்தன. மணிவாசகரின் அம்மானை பாடல்கள் தரவு கொச்ச கலிப்பா எனும் முறையில் ஆறு வரிகளுடன் சிவபெருமான் புகழை மட்டுமே பாடுவனவாக அமைந்துள்ளன. இவற்றில் வினா விடை பாணி இல்லை. அம்மானை ஆடும் பெண்கள் தம் கையில் வைத்திருக்கும் அம்மானை காய்களையும் பிற தோழிகளையும் முன்னிலைப்படுத்தி அம்மானை பாடல்கள் அமைக்கிறார்கள். அம்மானாய் என்று பாடுகிறார்கள். இதுதான் மணிவாசகரின் அம்மானை பாடல்களில் உள்ள ஒரு வித்தியாசம். எம்பாவாய் என்று நிறைவுறும் திருவம்பாவை பாடல்களை பாடிய பின்னர் மணிவாசகர் திருவண்ணாமலையை சுற்றி வர கன்னிப்பெண்கள் அம்மானை ஆடி பாடி மகிழ்வதை கண்டார். அக்கன்னியர் பாடிய அண்ணாமலையாரின் புகழை செவிமடுத்து திருவம்மானை நூலை இயற்றினார் என்று கூறுகின்றார்கள். தென்னன் பெருந்துரையான் குறுந்த மரத்தடியில் குருவாயிருந்து தன்னை ஆட்கொண்ட அக்கருணையை எண்ணி பேரானந்தத்தில் திளைத்த நிலையில் திருவம்மானை பாடல்களை பாடினார் என்றும், எனவே இவை ஆனந்த களிப்பு என்று பெயர் பெற்றன என்றும் கூறுகின்றார்கள். சிவப்பரம்பொருளை கண்டு வணங்கி சிவத்தில் மூழ்கிய நிலையில் ஜீவபோதம் நீங்கி சிவபோதம் ஓங்க ஆனந்தத்துடன் அம்மானை பாடல்களை அவர் பாடியுள்ளார் என்பது உறுதி. பெண்களின் விளையாட்டின் போது பாடப்படுபவை ஆதலால் அவரும் மனத்தளவில் ஒரு பெண்ணாகவே நின்று இறைவனின் அருளுக்கு ஏங்குவதாகத்தான் நமக்கு தெரிகிறது. திருவம்மானை தொகுதியில் மணிவாசகர் 20 பாடல்களை பாடியுள்ளார். அவற்றுள் ஒன்றிரண்டு பாடல்களை இன்று நாம் காண்போம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்ப்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அம் கணன் அந்தளனாய் அரைகூவி வீடு அருளும் அம் கருணை வார்கழலே பாடுதும்கான் அம்மானாய் என்பது திருவம்மானை பாடல்களுள் வருகின்ற முதல் பாடல். இங்கு இறைவனது திருவடியை முதலில் நினைக்கிறார். செந்தாமரை போன்ற கண்களை உடைய திருமாலால் அதை காண முடியவில்லை. பன்றி உருவெடுத்து பூமியை தோண்டி சென்று அதற்கு பின்னாலும் அவரால் அந்த திருவடியை காண முடியவில்லை. நான் அதை கண்டுவிடுவேன் என்ற ஆணவ முனைப்பிருந்தால் அந்த திருவடியை காண முடியாது என்ற உண்மையை உலகத்தார்க்கு உணர்த்தவே இருவரும் இப்படி நாடகம் ஆடினார்கள். சரி, அவர் காண்பறிய பாதம் என்கிறார். அது எப்படிப்பட்ட பாதமாம்? பொங்கு மலர் பாதம் என்கிறார். அப்பாதத்தில் அழகு பொங்கி ததும்புகிறது, அருள் பொங்கி ததும்புகிறது. அது தாமரை போன்ற மனமும் எழிலும் மென்மையும் பொங்கி நிற்கின்ற பாதம். எனவே அதை பொங்கு மலர்ப்பாதம் என்று அழைக்கிறார். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்ப்பாதம். காண வேண்டும் என்ற ஏக்கமும் அன்பும் ஆர்வமும் உடைய அடியார்களுக்கு அவர்கள் தேடாமலேயே அது காட்சி அளிக்கிறதாம். ஏன், இந்த பூதலத்திற்கே அந்த பாதம் வந்துவிடுகிறது. எனவேதான் பூதலத்தே போந்தருளி என்று அடுத்ததாக பாடுகிறார். அத்திருவடி பூமிக்கு வந்து எங்கள் பிறப்பை அறுத்து விடுகிறது என்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கிறார் வள்ளுவர். வானத்திலிருந்து பொழியும் பெருமழை பூமியில் உள்ள ஒரு குளத்தில் தங்கிவிடுவதில்லையா? அதுபோன்று அவன் திருவடி கருணை மழை பொழிந்து அடியார்களிடம் தங்கி அவர்களுடைய பிறப்பை அறுத்து விடுகிறது. சரி, அடுத்ததாக எம் தரமும் ஆட்கொண்டு என்று கூறுகிறார். எமக்கு என்ன தகுதி இருக்கிறது? மிகவும் கீழ்த்தரத்தில் இருப்பவர்கள் நாங்கள். ஆனால் இந்த தாழ்மையான தரத்தை பொருட்படுத்தாது அவன் எங்களை ஆட்கொள்ள வந்துள்ளான் என்று அடியார்கள் பெருமிதமடைகிறார்கள். சரி, இப்படி என்னையும் என் போன்ற சிறிய அடியார்களையும் ஆட்கொண்டானே, அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? அவன்தான் தென்னாட்டைச் சேர்ந்த திருப்பெருந்துரையை தன் இருப்பிடமாக கொண்டு உலகத்தையே ஆளுகின்ற சிவபெருமான் ஆவான். அவன் நாமம் என்ன? அவன் தென்னன் பெருந்துரையான். தென்னாட்டில் வசிக்கின்ற, தென்னாட்டில் உள்ள அந்த பெருந்துரையில் வசிப்பவன். அந்த பெருந்துரை காண்பவர்களுக்கு எப்படி காட்சியளிக்கிறதாம்? அங்கு தென்னன் சோலைகள் நிரம்பியுள்ளன. இறைவனது ராஜதானியில் நாம் வளர்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீண்டு நிமிர்ந்து வளர்ந்து நிற்கின்றனவாம். அதோடு கூட இறைவனின் அபிஷேகத்துக்கான இளநீர், இறைவனுடைய நைவேத்தியத்திற்கான தேங்காய் எல்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற பெருமிதமும் அவற்றுக்கு உண்டு போலும். எனவே அவனை தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். பெருந்துரையில் தான் நன்றாக வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று தான் அங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். அழகிய கருணைகூர் கண்களுடைய அந்தணனாகி எழுந்தருளுகிறான் அங்கே. அது மட்டுமா, இங்கே வாருங்கள், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று முரசடிப்பது போன்று அரைகோவி அருளுகிறானாம். ஆனால் என்ன முரசடித்தாலும் சரி, செவிடர் காதில் அது ஏறாது. அதே போல மனத்தை அவன் திருவடிவால் செலுத்தாத அடியார்களுக்கு அது கேட்காது. நீ வா என நீ இங்கழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முக்தி தர வேணும் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். அவன் அழைப்பை கேட்டு அவனிடம் தாயை பிரிந்த சேய் அவளை மீண்டும் காணுமாறு போல ஓடி வரும் அன்பர்களுக்கு அவன் மோட்ச வீட்டை அளித்து விடுகிறான். இனி நீங்கள் என்னை தேடி எங்கும் அலையாதீர்கள், இங்கு சுகமாக இருங்கள் என்று கூறுகிறான். அதைத்தான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பூதரம் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்று மிக அழகாக பாடியிருக்கிறார். அம் கருணை வார்கழலே என்கிறார். கருணையுடன் காட்டி அவன் அருளும் மோட்ச வீடு எது? அவனுடைய வார்கழல்கள்தாம். வெற்றி நடை போடும் அவனுடைய திருவடிகள் கழலை அணிந்துள்ளன. அவற்றின் கருணை நீண்டு முடிவில்லாமல் இருப்பது, எனவே அவை வார்கழல்கள் என்று அவற்றை பாடுகிறார். அத்தகைய கழல்களின் பெருமையை அம்மானை ஆடிப்பாடி மகிழ்வோம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். அம்மானை ஆடும் பெண்ணே, செந்தாமரை போன்ற கண்ணுடைய திருமாலும் காண்பதற்கரிய திருவடி இந்த பூமியில் படும்படி எழுந்தருளி எம்மையும் எம் போன்ற அடியாரையும் ஆட்கொண்டு தென்னை மரங்கள் சூழப்பெற்ற அழகிய திருப்பெருந்துறையில் அந்தன வடிவில் வந்து வலிய அழைத்து எமக்கு முக்தி நெறியையும் அளித்ததால் அந்த இறைவனது கருணை திருவடியின் பெருமையை பாடி புகழ்ந்து அம்மானை ஆடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். செங்கண் நெடுமாலும் என்று துவங்குகின்ற இந்த அழகிய பாடலை திருமதி ஜே பி கீர்த்தனா அவர்கள் பாட கேட்போம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் நரைகொண்ட மலர் தூவி. பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. முதல் அவர் கையாண்டப்பன் இந்தளம். முதல் திருப்பதிகம் திருவெண்ணை நல்லூர் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிய திருவாசகம் அறிமுக உரை வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பிளங்குகளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணன் உரையனும் ஆரணமொழியோ ஆதிசீர் பரவும் வாதவோர் அண்ணல் திருவாய் மலர்ந்த வாசகத்தேனோ யானோ சிறந்தது என்குவீராயின் திருவாசகம் இங்கொருகால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்துகக் கண்கள் நெஞ்சம் தொடுமணற்கேணியில் சுரந்து நீர் பாய்வது போல உருகும் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய ஆழ்ந்த உண்மை அருள் நிலை. அந்நிலையை அன்பர்கள் பெற வேண்டும் என்பதற்காக திருவாசகம் என்கிற ஞானத்தேன் துளியை ஈசன் திருவருளால் அன்பர்கள் பயன்பெறும் பொருட்டு அவற்றை எல்லோரும் ஓதுவோமாகுக. மணிவாசக பெருமான் தம்முடைய அருள்நிலை வாழ்க்கையிலே முல்லைப்பண் என்கிற மோகனப்பண்ணை பாடி கசிந்து நெக்கு உருகி நெஞ்சம் ஏங்கி திருவாய் மலர்ந்து அருளினார். அத்துணை சிறப்பு வாய்ந்த அத்திருவாசகத்தை ஒரு தடவையாலும் ஓதினாலும் கேட்டாலும் இந்த பிறவி நீங்கி சிவமாம் தன்மை பெறுபற்று ஈசன் திருவருளை கைலைநாதனுடைய கருணையை நிச்சயம் பெறுவார்கள் என்பது யாதும் ஒரு சந்தேகமில்லாத நிகழ்வாகும். இதை அன்பர்கள் பயன்பெற்று

0: சிவபுண்ணியம் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம்.
1: அடியார் பெருமக்கள் இந்த பதிகமெல்லாம் எளிமையோடு பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராகங்களையெல்லாம் நாம் பயிற்சிக்குரிய ராகமாக எடுத்துக்கொண்டு அதை பாடுகிறோம். ரொம்ப எளிமையான ராகம் இதெல்லாம். நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டே வருவீர்களானால் நிச்சயமாக நீங்களும் பன்னிசையோடு பாடக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு உங்களை வந்து சேரும். பண்பொருந்த இசைப்பாடும் பழனம் சேர் அப்பனை என்று பாடுகிறார். பண் பாடுவது ரொம்ப கடினம்தான், ஆனாலும் அடியார்களுடைய தொடர்பும் ஈசனுடைய அருளும் இசையோடு பாட வேண்டும் என்கிற எண்ணமும் இருந்தால் போதும், நிச்சயமாக அது வாய்க்கப்பெறும். எப்படி சொன்னாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, அன்பு பக்தி என்கிற இரண்டும் தேவை. அதைத்தான் அடிகள் பெருமான் சொல்லுகிறார், பக்தி வலையில் படுவோன் காண்க என்று. ஆக பக்தி என்கிற வலையை வீசினால் ஈசன் வந்து நம் இடத்திலே அவன் மாட்டிக்கொள்வான், அவன் சோரனாக ஒளிந்து கொள்ள மாட்டான் என்று அடிகள் பெருமான் சொல்லுகிறார். இந்த உயிருக்கெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் இந்த திருச்சதகம் என்று சொல்லுவார்கள். நமக்கு தேவையான எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு மனசோர்வுகள் வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, அந்த துன்பத்திற்கெல்லாம் யாரிடம் சென்று கேட்டால் விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான், இந்த திருச்சதகத்தை நீங்கள் பாராயணம் செய்வீர்களானால், திருவாசகத்தை முழுக்க ஓதுவீர்களானால், திருமுறைகளை நீங்கள் ஓதுவீர்களானால், நீங்கள் யாரிடத்திலையும் போய் உங்க குறைய சொல்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது. மணிவாசக பெருமானே சிவபெருமானே திருவாசகத்தின் வாயிலாக திருமுறையின் வாயிலாக உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய குறைகளை அதற்கான விடைகளை திருமுறையே சொல்லிவிடும். சொல்வது மட்டுமல்லாது அந்த குறைகளை தீர்த்தும் வைத்துவிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருவாசகம். அதை நம்முடைய அடியார்கள் சிரமேற்கொண்டு செய்து வருகிறார்கள். இதை ஏளனம் செய்யாது, கேலி செய்யாது. அன்பர்கள் இதை பண்ணோடு பாடவேண்டும் என்பதற்காக நான் மிக எளிமையாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இசைக்கருவிகள் இல்லாது இதை பாடிக்கொண்டிருக்கிறோம். இதையே இசைக்கருவிகளோடு வைத்து பாடினால் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கான நோக்கம் நாம் நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் அடியார்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே செய்து வருகிறோம். இது பண்ணோடு பாட வேண்டும், எல்லோரும் இதை எளிமையாக படிக்க வேண்டும், பாமரனும் ஓத வேண்டும், ஏழை எளியவரும் திருமுறை என்றால் என்னவென்றே தெரியாதவர்களும் எழுத்து தெரியாதவர்களும் எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட இந்த திருவாசகத்தை கேட்டு ஓதணும் அல்லது ஒரு பாட்டையாவது அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த பணியை செய்து வருகிறது. அன்பர்கள் ஏற்றி போற்று இதோடு சேர்ந்து ஒத்துப்பாடி திருவாசகத்தை மட்டுமல்ல திருமுறைகளையும் வந்த வண்ணம் தெரிந்த வண்ணம் கூடிய வண்ணம் நன்றாக பாடி ஈசனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பதிகமல்லாது வேறு ஒன்றாலும் ஈசனுடைய திருவுருளை பெற்றுவிட முடியாது என்ற உண்மையை அடியவன் சொல்லவில்லை. அருளாளர்கள் அருபான்மை நாயன்மார்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லியது, பாடு ஈசனை பாடு, ஈசனை பாடு, ஈசனை பரவு, பாடுவார்க்கு அருளும் எந்தை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த பணியை வழங்கிய நல்ல அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். திருச்சி தம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

சிற்றம்பலம் தில்லையம்பலம் தொல்லை இரும்பிரவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே.

நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.

கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்ப

காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட

0: தில்லையுட்கூத்தனி தென்பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானி ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து சிவா திருச்சி கம்பலம் தில்லையம்.
1: எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருமுறைகள் 12 மிகச் சிறந்தனவே, அதில் ஒன்றும் மாற்றமில்லை. திருமுறைகள் தாமாக 12 இல்லை, அவங்கவுங்க பாடினாங்க, நாமும் 12 வகுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆமாமா, நாம திருமுறைகளை 12 வகுத்து கொண்டுமே தவிர பாடிய பெருமக்கள் 12. ஞானசம்பந்தர் நான் பாடியது முதல் 3 சொன்னாரா? இல்ல, அவர் தோருடைய சிவியன் முதல் கல்லூர் பெருமன வேண்டா வரைக்கும் பாடினார். நாம இன்னென்ன பண்கள் எல்லாம் முதல் திருமுறை, இன்ன பண்கள் எல்லாம் 2 திருமுறை, இன்ன பண்கள் எல்லாம் 3 திருமுறை நாம வகுத்துக்கிட்டமே தவிர அவங்க 12 வகுக்கல. அவளா அந்த வகையிலே 8 திருமுறையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். நம்முடைய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் ஒவ்வொரு திருமுறைகளும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. அதுல நம்ம 8 திருமுறையாக இருக்கிற திருவாசகத்துக்கு ஒரு தனித்தன்மை என்னன்னா, திருவைந்தெடுத்தை தொடங்கி சொல்லுகிறது. திருவைந்தெடுத்து நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குறது. முதல் திருமுறை தோருடைய செவியன் தான் தொடங்குது. 12 திருமுறை உலகளாம் உணர்ந்து உதற்கறிவன் என்று தொடங்குது. நீங்க இங்கே ஒவ்வொரு திருமணையும் பார்த்து பாருங்க, எல்லா திருமணையும் திருவைந்தெழுத்தை வைத்து தொடங்குகின்ற திருமுறை 8 திருமுறை. இருக்கும்போதே தொல்லை இருந்தறிவிங்கிற பாடல் பின்னி இருக்கவங்க பாடினது, மணிவாசர் பாடினதில்லை. அதனால அந்த வெண்பா எல்லாரும் பெரியவங்க எல்லாம் பாடினதுங்க தான் நாங்க பாடுறமே தவிர, தொல்லை இரும்பிறவி சூடுந்தல் நீக்கிங்கிறது திருவாசகம் என்னும் தேன் என்ன செய்யும் இதை செய்யும்னு சொல்றாரு. அது மணிவாசர் பாடுவாரா? நான் பாடின திருவாசகம் இப்படி செய்யும்னு சொல்லுவாரா? அந்த வெண்பா யாரோ பெரியவங்க பாடினது, அதை விட்டுடுங்க. அப்ப திருமுறை எப்படி தொடங்குகிறது? நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குது. திருவைந்தெழுத்து வைத்து தொடங்குகின்ற திருமுறை 8 திருமுறையாக இருக்கிற திருவாசகம். அந்த மாதிரி ஒரு அருமையான திருவைந்தெழுத்து தொடங்குறது. இந்த திருவாசகமும் திருக்கோவையாரும் ரெண்டும் சேர்ந்துதான் 8 திருமுறை. அல்ல, அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து முதலும் முடிவுமாக என்னன்னா என்ன கிடைக்கும்? முடிவாக இருக்கிறது திருக்கோவையார். அதுல 400 பாட்டு, 400 பாட்டுல 4 வரி, 4 வரியில என்ன இருக்குது, எப்படி முடியுது? நான் சொன்னேன், உயிர்க்கு ஊதியமே என்று முடிகிறது. இப்ப திருக்கோவையாறுல நிறைவாக முடிகிற சொல் தொடர் உயிர்க்கு ஊதி, ஊரன் உயிர்க்கு ஊதியமே என்று முடிகிறது. இந்த உயிர்க்கு ஊதியமே என்று முடிகின்ற சொல்லையும் இந்த நமச்சிவாய வாழ்க என்பதை இணைத்து விட்டால் என்ன தெரியுது? இந்த நம்முடைய உயிர்களுக்கெல்லாம் ஊதியம் நமச்சிவாயே என்பதுதான். எனவே 8 திருமுறை நமக்கு முழுமையாக அறிவுறுத்தி முடிப்பது என்னன்னு கேட்டா, நாமெல்லாம் பெற வேண்டிய ஊதியம் திருவைந்தெடுத்து இடையறா சொல்வதுதான் என்று சொல்லுவோம். அந்த ஒரு அறிவிப்பாடு உடையது 8 திருமுறை என்பது. இரண்டாவதான ஒரு அமைப்பு, இந்த நம்முடைய திருவாசகத்துல இயற்கை வர்ணனை எல்லாம் அதிகமா கிடையாது. முழுக்க முழுக்க நன்றி உணரும். குருநாதா, நீ என்னை ஆட்கொண்ட, நீ என்னை விட்டு விட்டியப்பா, நான் எந்த கடை தேர முடியும் என்று சொல்லி அந்த பிரிவாற்றாமை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எவ்வளவு பெரிய பெருமான் இந்த கேவலமான ஆன்மாவுக்கு தானே எழுந்தருளி திருப்பெருந்துறையில எனக்கு ஆட்கொண்டானே என்று நன்றி உணர்வு. எனவே ஒரு பக்கம் என்னை விட்டு விட்டானே என்ற பிரிவு ஆற்றாமை, இன்னொன்று அப்படிப்பட்ட பெரியவன் இப்படி சின்ன என்னை ஆட்கொண்டான் என்று நன்றி உணர்வு. இந்த ரெண்டும் கலந்ததுதான் திருவாசகம். இப்ப திருவாசகம் முழுது என்ன சொல்கிறது என்றால், இரண்டு சொல்லுகிறது. ஒன்று, இறைவனை பிரிந்த பிரிவாற்றாமையை பற்றிய கூற்றுக்கள். இன்னொன்று, அவன் செய்த உதவியை நன்றி உணர்வோடு பாராட்டுதல். இந்த ரெண்டும் சேர்ந்ததான் திருவாசகம் என்று முடிக்கிறது. ஆதலால் இயற்கை வர்ணனையே அறியும் இல்லை. அப்படி இயற்கை வர்ணனை இல்லாத ஒரு திருமுறை திருவாசகம். திருக்குவையாறுல இயற்கை வர்ணனை இருக்கு, திருவாசகத்தில் இல்லை. இன்னொன்று, மூன்றாவது, இந்த மகளிரை வைத்து அவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டை வைத்து பாடியது திருவாசகம். இந்த என்னெறிய சிறப்புகளோடு கூட இன்று நாம் திருவாசகத்தில் சிவபுராணத்தை தொடங்குறோம். திருவாசகத்தில் சிவபுராணம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று. அதனாலதான் 7 மெதுவாக கற்றுக் கொடுத்தோம். தாய்மொழி இந்த ஒரு வெண்பா சொன்னமே, அந்த வெண்பா பிறகு யாரோ பாடினது, ஆனால் யாரும் நல்ல பெரியவங்க பாடியிருக்காங்க. திருவாசகம் என்னும் தேன் என்ன செய்யும்? தொல்லை இரும்பிரவி சூழும் தலைக்கு அப்படின்னு, தொல்லை இரும்பிரவி, இப்ப நமக்கு இருக்கிற அந்த பிறவி இருக்குது, தொல்லை தரும்படியான பிறவி, இது என்னைக்கு வந்ததோ, தொல்லை என்னைக்கு வந்ததோ தெரியல. ஆமா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இப்படி எல்லாம் இருந்து இன்னைக்கு என்னமோ மனிதனா வந்திருக்கிறோம். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அப்ப இத்தனை பெரிய பிறக்கணும்னு சொன்ன தொல்லை கிமு என்னைக்கோ என்னைக்கோ பிடிச்ச பிறவி. ஆகவே பழமையாக வந்து கொண்டிருக்கிற பிறவி, தொல்லை தருகின்ற பிறவி. எனவே தொல்லை இரும்பிறவி, இந்த பிறவிக்கு என்ன காரணம் சாமி அப்படின்னாரு. இந்த பிறவி மேல் மேல் வர்றதுக்கு காரணம் நமக்கு இருக்கிற இருக்கிற மலங்கள், ஆணவம் கண்ணும் மாயங்கிற அந்த மலங்கள் தலை அப்படின்னாரு. அப்படியா, பிறவி நீங்கணும்னா எது நீங்கணும்? இந்த ஆணவம் கண்ணும் ஆகிய தலை நீங்கணும். அப்போ தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி, இந்த பிறவி ஏற்படுவதற்கு காரணமான அந்த தலையை நீக்கும், நீக்கினதுனாலேயே பிறவியை நீக்கிடும். அப்பா, தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி, அப்படி அந்த அந்த மாதிரி இந்த தலை நீங்கிச்சுன்னா நமக்கு என்னன்னு கேட்டா, பிறவி நீங்கிட்டதுன்னா என்ன இருக்கு? அருமையா இருக்கு. அல்லல் அறுத்து துன்பமே இல்லை, ஆனந்தம் ஆக்கியதி, துன்பமே இல்லாத இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் சாமி சொன்ன மாதிரி, இன்பமே என்னாலும் துன்பமில்லாத வாழ்கிறது. இது எப்படி சாமி கிடைக்கும்? எல்லை மறுவானெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன், எல்லை மறுவானெறியளிக்கும் இந்த நெறி அருள்நெறி, அந்த அருள்நெறி அது வந்து எந்த எல்லை ஒரு ஒரு இறுதி உடையதல்ல, அந்த நெறி அருள்நெறி கிடைச்சிருதுன்னா அந்த ஆன்மாவுக்கு அதான் சாஸ்வதமானது நிலையானது. எல்லை மறுவா நெறியளிக்கும் யார் கொடுத்த சுவாமி? வாத ஊர் எங்கோன் திருவாத ஊரில் தோன்றிய மணிவாசக பெருமான். அவர் அருளிய நூல் என்ன? திருவாசகம். அப்படி மட்டுமா சொல்றது? இல்லப்பா, தேன், திருவாசகம் என்னும் தேன் இந்த ஆன்மாக்கள் உயிர்களுக்கு இருக்கின்ற அந்த பிறவியை நீக்கும், அந்த பிறவிக்கு ஏதுவாக இருக்கிற தலையை நீக்கி நீக்கும்.
2: திருவாசகத்தை நல்லா படித்து வந்தவர்கள் வெண்பா பாடிட்டாங்க, அந்த வெண்பா பாடிட்டு இப்ப சொல்ற பழக்கம் உண்டு திருவாசகத்தை, அதனால சொன்னேன். சரி, இனிமேல் நம்முடைய சிவபுராணம் இது பெரிய 95 அடிகளை உடையது. இதை படிக்கின்ற பொழுது நாம் என்ன பண்ணணும் கேட்டா, முதலில் இந்த சிவபுராணம் முழுதும் என்ன சொல்லுகிறது, எத்தனை செய்தியை சொல்லுகிறது என்று பிடிச்சிக்கிறது. ஒரு சொல்ல முடியல, விரல் இருக்குன்னு விடையன்னு அந்த காலத்தில் சொல்றது. அது மாதிரி இருந்துட்டு பிரிச்சுட்டோம்னா விளங்கிடு, வேற ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, ரொம்ப எல்லாரும் வழங்கணும் அல்லவா. இந்த சிவபுராணம் முழுதும் சொல்லுகின்ற கருத்துக்களை ஆறு வகையில் அடக்கலாம், ஆறு வகையில் அடக்கலாம். அப்போ ஆறு பிரிவா பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னா சிவபுராணம் முழுதும் சொல்வது என்ன என்று தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல என்ன இருப்பது, என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, வாழ்த்து சொல்லுகிற வாழ்த்து. இந்த சிவபுராணம் திருவாசகம் ஒரு நூல், அதுல இந்த சிவபுராணமே ஒரு தனி நூலாக செஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு நூல் செய்யணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த காலத்துல கடவுள் வணக்கம் சொல்லணும், வாழ்த்து சொல்லணும், வாழ்த்து சொல்லி தான் சொல்லணும். ஆகவே இந்த சிவபுராணம் என்ற ஒரு அருமையான நூலை செய்கின்ற நம்முடைய மணிவாசக பெருமான் முதற்கண் வாழ்த்து கூறுகிறா. அப்போ முதல் தலைப்பு என்ன, ஆறு செய்தியில முதல் செய்தி என்ன? வாழ்த்தும் வணக்கமும். ஒன்று முதல் 16 அடிகளில் சொல்லுகிறார், 16 அடிகளிலே இந்த வாழ்த்து வணக்கம் சொல்லுகிறார். அப்போ சிவபுராணம் என்ற ஒரு அருமையான நூலை செய்வதற்கு முன்னே நம்முடைய மணிவாசக பெருந்தகை வாழ்த்தும் வணக்கமும் சொல்லுகிறார். அது முதல் செய்தி. முதல் செய்தி என்ன? எல்லாம் தெரிஞ்சதுதான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று சொல்ல, இந்த வரியிலிருந்து எது வரைக்கும்? 16 வரி என்று கேட்டா, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி என்பது வரையிலும் வாழ்த்து என்று 16 வரிகள், என்றும் 16 நமக்கு.
1: என்றும் பதினாறு சொல்லணும். அது மாதிரி வாழ்த்து, பெருமானுடைய வாழ்த்து என்றும் பதினாறாக இருக்கிற வாழ்த்து. ஏன் பண்டும் இன்றும் என்றும் உள்ளவருடன்றே பல்லாண்டு கூறுது என்றல்லவா தெரியும். ஆமா, அவன் என்னைக்கு என்று சொன்னா கீமு கீப்பி இல்லாத ஆரிய மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி அவன் என்று இருப்பவன். அதால் அந்த என்றும் பதினாறாக இருக்கின்ற எங்கள் பெருமானுக்கு இந்த முதல் பதினாறு வரிகள் அப்படியே எதுவா இருக்கு, வாழ்த்து வணக்கமாக. முதல்ல என்ன வாழ்த்து தொடங்குது என்று கேட்டால் பெருமானுடைய திருப்பெயரை சொல்லுகிறது. பெருமானுக்கு என்ன பெயர்? இப்ப திருவண்ணாமலையில் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர்? அண்ணாமலை நாள் உண்ணாமலை நாய். திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு நம்ம இவரெல்லாம் வந்து தேவியாபுரம் தம்பி எல்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால திருப்பனந்தாள் நாங்க படிச்சது அதனால மறக்க முடியுமா? திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர்? செஞ்சடையப்பர் பெரிய நாயகி. வைசருங்கோயில் இருக்கிற பெருமானுக்கு வைத்தியநாதர் தையல் நாயகி, இப்படி பெயர் இருக்கு. தில்லையில இருக்கிற பெருமானுக்கு நடராஜா சிவகாம சுந்தரி, இப்படி எல்லாம் பெயர் சொல்றோம். அப்ப இறைவனுடைய பெயர் பலராக இருந்தாலும் கூட இறைவனுடைய பெயர் எதுன்னு கேட்டா திருவேந்தெழுத்து தான் பெரு. திருவேந்தெழுத்து தான் இறைவனுடைய பெயர். அப்போ திருவேந்தெழு நம்ம அவனுடைய பெயரை சொல்லி வாழ்த்துகிறோம். எது? நம சிவாய வாழ்க, சிவாய நம, நம சிவாய என்றெல்லாம் சொல்லுகிறே பெருமானுடைய திருப்பெயர், அவனுடைய பெயர் அது. அப்போ உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அங்க அவனுக்கு ஒரு தனித்தனி பெயர் இருக்கு. ஆனா எங்க இருக்கிற பரம்பரோடுக்கும் பொது பெயர் என்னன்னா நமச்சிவாய என்பதுதான். அப்ப ஆண்டவனுடைய திருநாமத்தை முதலில் வாழ்த்துகிறார். அப்ப ஆண்டவனுடைய பெயர் திருவேந்தெழுத்து தான் என்று எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? எண்ணிலேன் உன் திருநாமத்து எழுத்து ஐந்தும். திருவாசகமே பெருமானி எண்ணிலேன், எண்ணிலப்பா எதை எண்ணிலன்னார்? உன் திருநாமத்து, உன்னுடைய பெயர் திருப்பெயராக இருக்கிற எழுத்தைந்தும். அப்போ இறைவனுடைய திருப்பெயர் திருவேந்தெழுத்து தான் என்று யார் சொல்ற? மணிவாசகர். இன்னொருத்தர் யாரா சொல்லியிருக்காங்களா சுவாமி? நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. திருநாமும் ஐந்தெழுத்தும் செப்பாராயில் தீவன்னர் திறமுறுக்கால் தேசாராயில் அப்பர் சுவாமிகள். அப்ப திருநாமம் ஐந்தெழுத்து தான். அப்போ இறைவனுடைய திருப்பெயராக இருக்கிற நமச்சிவாய வாழ்க என்ற அவனுடைய திருப்பெயரை மனமுமாற முதல்ல வாழ்த்துறேன். இப்படி தொடங்குகிற வாழ்த்து பதினாறு வரி வரைக்கும் போகுது. நாதன் தாழ்வாழ்க. நாதன் இந்த உயிர்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் நம்ம ஒருத்தன்தான். நமக்குரிய தலைவன் ஒருத்தர் இருக்கிறான்னா அது பெருமான் தான், வேறையாவன் கிடையாது. அப்போ சொன்ன நாம் யாருக்கும் குடியல்லோ. இவன் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போவான், வேணா தலைவன் நமக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இடைக்காலம் முழுங்காலம். நமக்கு தலைவன் ஒருத்தன் பெருமான் தான். நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் என்றெல்லாம் பாடினாரே. அதனால நமக்கு தலைவன் யார்? நம்முடைய பெருமான் தான். எனவே நாதன் தாழ்வாழ்க. பெருமானி எங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கின்ற உன்னுடைய திருவடி வாழ்க. இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. பெருமானு நான் நினைக்கணும் நினைக்கலையோ, நீ உன் கருணையினால என் நெஞ்சிலேயே இருக்கப்பா, நெஞ்சிலேயே இருக்கு. அது உன் கருணை, உன் கருணை. ஐயா கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள கண்மூடி கண் திறக்கிற நேரம் கூட பிரிய மாட்டானா? ஆடா ஆடா இவைப்பொழுதும் அப்படி அந்த கண் இமைக்கிற நேரத்துல கூட என்னை விட்டு பிரிய மாட்டானா? நம்ம எல்லாம் இந்த வரி ஈர்த்ததே இல்லையோ. ஃபாதர் மதர்னு சொல்லி 20-25 ஆண்டு ஆங்கில நாட்டில் இருந்து இங்க வந்த ஜியு போப்பை இந்த வரி அப்படியே உருப்பிச்சான். ஏன்னா அவங்க எல்லாம் கர்த்தா கர்த்தாவே சொல்றாங்க, கர்த்தா ஆண்டவன் சொல்றாங்க, கர்த்தான்னு சொல்றாங்க. இந்த கர்த்தா நாம போய் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றோம். அவன் கேட்காமையே தட்டாமையே இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. உயிர் எழுக்குமா அவருக்கு? எங்கேயோ பிறந்த ஃபாதர் மதர் படித்தவன் எழுத்துது, அதோட விட்டுருங்க. நாம தட்டி அவன் திறக்கல, நாம கேட்டவன் கொடுக்கல, அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான். ஏதா எந்த நேரம் முன்னாடி எந்த நேரம் ஒரு கண்ணு அதாடா அந்த நேரம் கூட எங்கேயும் போக மாட்டான்னா
2: நம்முடைய கர்த்தா யார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வா. இதெல்லாம் என்ன வர சொல்றது? இமைப்பொழுதும் கண்ணிமிக்கின்ற பொழுதும் என் நெஞ்சில், என்னுடைய நெஞ்சில் நீங்காதவன் நீங்காதவனா இருக்கின்ற தாழ் திருவடி வாழ்க வாழ்கன்னு பதவியை சொல்றத தெரியாத விலங்குல உங்களுக்கு அருமையா இல்ல இமைப்பு. நீங்க அதுக்காக அந்த காலத்துல டீச்சிங் மெத்தட்ல ஒன்னு சொன்னாங்க, அந்த சூழலை சொல்லி அந்த வரியை சொல்லப்பா தானா விளங்கிடும். அதான் டீச்சிங் மெத்தட் என்றெல்லாம் பிஏடிஎம் படிக்காத எங்க பேராசிரியர் அப்படி சொன்னாங்க. அதனால நீங்க உங்களுக்கு இப்ப இமைப்பொழுதும் ஒரு கண்ணிமைத்து கந்திறக்கிற நேரத்தில் கூட நாமனு இருக்கும்படியா செய்யல, அவையும் உள்ளத்துல நீங்காம இருக்கிறான். நீங்காதான் தாழ்வாழ்கேன் நமச்சிவாய வாழ்கேன் தாழ்வாழ்கேன் இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கேன். சுவாமி அந்த அந்த பெருமானுக்கு உங்களுக்கு எங்க தொடர்பு ஏற்பட்டதோ அப்படினர். கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே கோகழி. அது என்னங்க இருக்கு சுவாமி? கோ என்றால் பெருன்னு அர்த்தம், கழி என்றால் துறைன்னு அர்த்தம், கடல் துறை உப்பங்கழின்னு சொல்றமே. கழின்னு என்ன? அந்த கடல் வந்து கழிங்கிறது இந்த கரையை ஒட்டி இருக்கிற பகுதிக்கு கழின்னு பேரு. அந்த கழியை தானும்னா கடல், ஒரே ஆழமான கடல் அல்லவா. அப்ப கோன்னா பெரிய, கழின்னா துறை, திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை. கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க திருப்பெருந்துறையில் எனக்கு குருநாதனாக எங்க பெருமான் ஆண்டான். அப்போ ஐயாவுக்கும் அந்த ஆண்டவனுக்கு தொடர்பு திருப்பெருந்துறை. இதை பின்னால் இருக்கவங்க கோகடி திருவாவடுதுறைன்னு ஒரே எழுதிச்சாங்க. அபத்தம் அபத்தம், திருவாவடுதுறை மேல ஒரு அவதம் இல்லை அல்லவா. அதனால கோகடி என்பது திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறை. அதனால கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க அந்த திருப்பெருந்துறையில் தான் அப்படிப்பட்ட பெரியவனாக இருக்கின்ற எங்கள் பெருமான் எனக்கு குருமணி குருநாதனாக வந்த ஆண்டான். எப்படி சொன்னாரா? இங்கேயாவது பின்னால சொல்லியிருக்க, செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி. குதிரை வாங்குவதற்காக அப்படியே பணம் மடியில் இடுப்புல கட்டிக்கிட்டு வர்றார் மாண்புமிகு அமைச்சர். வருகின்றவர் திருப்பெருந்துறை வந்தார். வந்தவர் நேரம் வந்துகிட்டு இருக்கவர் இப்படி பார்த்தார். பார்த்தா ஒரு குருந்தமரம், அது கீழே ஒரு குருநாதர் இருக்கிறார். அந்த குருநாதர் எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் சொக்கச்சவேன்னு இருக்கான்.

0: பக்கத்துல என்ன பார்த்தாரு, பார்த்த உடனே பக்கத்துல கோயில், திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அங்க இருக்கோர் யாரு, அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். குருநாதனாக இருந்து ஆட்கொண்டான். இது பக்கா திருவாசிரியர் சான்று, அசைக்க முடியாது. இதெல்லாம் வேறு இரண்டாவது கருத்து கிடந்த. அப்போ திருப்பெருந்துறையில் தான் அந்த இந்த ஆன்மாவுக்கு அந்த பெருமான் குருநாதனாக வந்து ஆட்கொண்டான். ஆதலால் கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே. நமக்கு ஆண்டவனார் அருளி செய்யப்பட்டது ஆகமங்கள் என்று சொல்றது. ஆகமங்கள் இறைவனால் அருளி செய்யப்பட்டது ஆகமம் என்பதை விளக்கமாக சொன்ன திருமுறை திருமூலர் திருமந்திரம். திருமூலர் திருமந்திரம் அதுக்கு தனிச்சிறப்பது. இறைவனுக்கு ஐந்து முகம், அந்த ஐந்து முகம் எல்லோருக்கும் தெரியும். ஆறாவது முகம் ஒன்று உண்டு, அது கீழ் நோக்கிய முகம், அது ஞானிகளுக்கு தான் தெரியும். எனவே பெருமானுக்கு எத்தனை முகம், ஆறு முகம். அப்பாவுக்கு தப்பாம புள்ள பிறந்தது சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கு ஆறு முகம். ஆகவே அப்பாவுக்கு ஆறு முகம், பிள்ளைக்கும் ஆறு முகம். அந்த ஆறு முகத்தை மறைஞ்சிருக்கிற அந்த கீழ் நோக்கிய முகத்தை விட்டுவிட்டு எஞ்சிய ஐந்து முகங்களால் தான் ஆகமத்தை அருளினான். ஆகமத்தை அருளினான் யார் சொன்ன? நீங்க மற்ற திருமுறை ஆசிரியர் உள்ளது, திருவாசகத்திலேயே இருக்குது. திருவாசிரியர் எங்க இருக்குது? ஆகமம் ஐந்து துண்ணிய ஐந்து ஐமுகங்களால் அருளியும் பெருமானி ஆகமங்களை எல்லாம் உன்னுடைய ஐந்து திருமுகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினாய் என்று திருவாசகத்திலே இருக்கு. அதனால்தான் அவன் அருளிய ஆகமங்கள் வேறு, அவன் வேறல்ல. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் 8 திருமுறை. சிவஞான முனிவர் அருளிய காஞ்சிபுராணத்திலிருந்து மாணிக்க வாசகர் துதிப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை முதல் பதிகத்தில் முதல் பாடல் தோடுடைய செவியன். வணக்கம். ஓம் சிவாய நமா.

திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய முதல் பதிகம். நான் தோளுடைய செவியன் என்று தொடங்கும் அற்புத பதிகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம், பண் பழம் பஞ்சுரம். திருச்சிற்ற

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த துஞ்சலும் என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய ஐந்தெழுத்து திருப்பதிகம் பொது. ஆயுள் முழுவதும் எந்தவித குறையும் இன்றி வாழ்வதற்கு ஓர வேண்டிய திருப்பதிகமாகும். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை.

ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய. நம

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த திரு வெஞ்சமாக்கூடல் தல திருப்புகள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருக்கொடிமாட செங்குன்றூர் தல திருப்புகள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: கொங்கு நாட்டு தலத்து இறைவனின் நாமாவளி

అసౌయస్ కాంబ్రమ్మభృష్ మంగళ

అనేకం నచ్చేషవ ఆభురక్షణి సంగతి కాదే హేతమ్యే

నమః శంకరాయ నమః శివాయ నమః శ్రీయ నమః పాళ్యాయ నమః పాళ్యాయ నమః

ఏదాం గురుషాణాం సుతోమాభ్యర్మాయ కిం జనామవత్.

ేషన్యమంతు

ఏదాంతస్థూజాంతస్థోరుద్రావిడస్థిరే ఏకాగుంగమత్ర

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரச சுவாமிகள் சனம் பூவொடு தூபம் அறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியருளும் இப்பாடல் வரிகளில் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று வரும் தொடர் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய அற்புதமான வரி. சொல்லும் பொருளுமாய் நின்றார்தாமே, தொத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்ற திருத்தாண்டக திருவலங்கத் பாமாலையில் தொத்திரமாகப் பெருமான் அருள் பாலிக்கும் நிலை தெரிய வருகிறது. தொத்திரங்கள் எல்லாம் சிவனாரின் திருவாக்குகளே என்பதனை எனதுரை தனதுரையாக என்ற திருஞான சம்பந்தப் பெருமான் திருவாக்கின் வழி அறியலாம். சுருதங்களால் துதித்து தொத்திரங்கள் பல சொல்லி என்ற வாக்கின் மன்னவர் வரி வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. திருமுறை என்ற சொல்லாட்சி முதன் முதலில் திருமூலர் திருமந்திரத்தில்தான் காண்கிறோம். ஏடங்கை நங்கை எனத் தொடங்கும் பாடலில் வாய் தொத்திரம் சொல்லுமே என்று அருளிச் செய்கிறார். வழிபாட்டில் புரியும் சடங்கு சம்பிரதாயங்கள் யாவும் நுட்பமான தத்துவப் பொருள் காட்டுவனவே. அவற்றின் மேலாம் பெருநிலை தொத்திரம் செய்வதே என்று நமது ஞான நூல்கள் இயம்புகின்றன. தொத்திரம் எந்த மொழியிலும் செய்யலாம். இருப்பினும் தமிழ்ச்சொலும் வடசொலும் தாழ்நிழல் சேர என்பது ஞானசம்பந்தரின் நற்றமிழ் வாக்கு. ஆலயங்களில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவன் தொடர்புடைய மெல்லிசைப் பாடல்களை ஒலிபரப்புகிறார்கள். அவைகள் அழகுவானில் விண்மீன்களாகலாம், ஆனால் நிறை ஒளி வழங்கும் தன்மதி போல் ஆகுமா? அத்தகைய முழு நிலவு திருமுறைகளேயாம். அதிலும் நால்வர்களிடம் திருவாக்கு மொழிக்கு மொழி தித்திப்பு ஊட்டுவன. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழியான மந்திரங்கள் அவை. எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல், தொடருக்கு தொடர், பாட்டுக்கு பாட்டு, பதிகத்திற்கு பதிகம் ஏணிப்படிகளாக நமக்கு ஏற்றம் தருவன. நம்மை பிடித்த பிசாசுகளோடும் தீவினைகள் மாயும், எண்ணிய எண்ணங்கள் இனிதே கைகூடும், இறை உலகு வாய்க்கும், நாவாரப்பாடும் தேவாரத்தில் இல்லாததே இல்லை. இத்தகைய பாடல்கள்தான் ஆலயங்கள் தோறும், திருமடங்கள் தோறும், சைவநெறி சார்ந்த சபைகள் தோறும், ஏன் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் ஒலிக்க வேண்டும். இத்தகைய உயரிய எண்ணத்தின் வெளிப்பாடே நலம் திகழ் திருத்தலம் 40 என்று பெயர் தாங்கி வரும் இக்குறுந்தகடு. இன்னா 40, இனியவை 40, கார் 40, கடவுளி 40 என்று தமிழ் கூறு நல்லுலகம் தமிழ் இலக்கியங்களை வகுத்துக் கொண்டது போன்றே 40 என்ற நலந்திகள் என்பெயர் தாங்கி வருவது இக்குறுந்தகடு. செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது நீதிநூல். செந்தமிழ் சிவனிய சீரிய இசைநலம் வாய்த்த திருவாசகச் சென்னாவலர் திரு பா சற்குருநாத தேசியர் தமக்கே உரிய தேனிசை தீங்குரலால் பாடியிருக்கிறார்கள். திருமுறை திருத்தல விளக்கங்கள் இசைப்போர் திருமுறை களஞ்சியம் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி, செல்வி கோமதி வாகீஸ்வரி குன்றத்தூர், தாளாது அறம் செய்யும் தன்னருட்செல்வர் திருவொற்றியூர் திருமிகு எஸ் சரவணன், திருமதி கற்பகம் சரவணன் அவர்களது சீரிய தவப்பயனால் வெளிவருகிறது நலம் திகழ் திருத்தலம் 40 எனும் குறுந்தகடு. அன்பர்கள் செவிமடுத்து இன்புறுவார்களாக.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நமசிவாய்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம். பண் நட்டவாடை. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தில்லை, பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்ற

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் கொல்லி. இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோயில்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை மறுமாற்ற திருத்தாண்டகம். திருநாவுக்கரசு நாயனாரை பல்லவ மன்னன் அழைக்க மறுத்து அருளிய திருப்பதிகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருப்பாட்டு தெய்வச் சேக்கிழார் அருளிய பெரியபுராண முறையில் பன்முறை வழுவாமல் பதிவு செய்யப்பட்டது. திருச்சிற்றம்பலம் அருள் திரு சிவஞான முனிவர் அருளி செய்த சுந்தரமூர்த்தி நாயனார்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பாயிரம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: नमः शिवाय। You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை திரு ஆலவாய் உடையார் அருளிச் செய்த திருமுகப்பாசுரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: கொடுத்தே மரபிடு பரதுவே மாய் பொருள் கொடுத்தே மரபிடு பரதுவே திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் நட்டபாடை முதல் கட்டளை, தோடு உடைய செவியன் என்ற பதிகத்தினுடைய சந்தம்

அமைப்புக்குரியது இந்த நட்டபாடைப்பன். அதனுடைய முதல் கட்டளை தோடுடைய சிவியன் என்ற பதிகத்தினுடைய முதல் கட்டளையாக வருவது

அமைப்பு பன்முறையிலே வருவதனால் மனனமுறை என்ற அமைப்பிலே வருவது இந்த முதல் முறை. அதற்குரிய சந்தம்

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது முன்னுரை, நால்வர் துதி மற்றும் பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி. வழங்குபவர் இசை பேரறிஞர் தருமபுரம் ப. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சம்பலம்

பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வந்தொண்டர் பதம் போற்றி வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர்.

அரங்கிலிருக்கும் பெரியோர்கள் அத்தனை பேருடைய திருவடிக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் தமிழ் மக்களிடையே மிக மதிப்புக்குரிய தெய்வீகத்தன்மையுடைய தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் போய் சேரவில்லை. அவர்கள் அதனை நன்றாக கேட்டுக் கொள்ளவில்லை. அதை நன்றாக கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நெடுங்காலமாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆதங்கம் உண்டு. அதனாலேயே நான் பல இசை நிகழ்ச்சிகளில் பேசவும் செய்து விடுகிறேன். அதே கருத்தைத்தான் இப்பொழுது இந்த அண்ணாமலை மன்றத்திலே தேவார திருவாசகம் பாடினால் நிறைய கூட்டம் வருகிறது, வசதி இருக்கிறது, எல்லாவித வசதியும் இங்கே உண்டு, வரவும் போகவும் வசதி உண்டு, ஆனதினாலே இங்கே நடத்திவிடலாம் என்று எண்ணி என்னுடைய கருத்து ஈடேறும் என்ற கருத்தை நான் தமிழ் செங்கத்தாருக்கு விண்ணப்பம் செய்து கொண்டேன். விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நடைமுறையிலும் கொண்டு வந்து விட்டார்கள். எத்தனை நமஸ்காரம் பண்ணினாலும் எத்தனை வணக்கம் செய்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். இது ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரைக்கு நான் இந்த வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். இதனை கேட்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியா பேர சொன்னா எனக்கு இருக்கிற ஒரு மணி நேரம் தான், அது சரியா போயிடும். எல்லோருக்கும் வணக்கத்தை செலுத்தி என்னுடைய நிகழ்ச்சியை நான் தொடங்குவேனாக என்று சொல்லி எல்லாம் வந்த இறைவன் மாதுருபாகனுடைய மலரடிக்கு வணக்கம் செலுத்தி என்னுடைய குருநாதன் ஆர் வேலாயுத ஓதுவாருடைய மலரடியை வழங்கி நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இந்த தேவாரம் பாடும் பொழுது முதலில் திருச்சிக்கம்பளம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் தேவைதானா என்று நீங்கள் எண்ணலாம். இல்லை ஐயா, ஏதோ தெரிந்தவர்கள் இரண்டு பேர் இருக்கலாம், தெரியாதவர்கள் பல பேர் இருக்கலாம் என்ற கருத்து எனக்கு உண்டு. அதனாலே தான் இதனை சொல்ல விரும்புகிறேன். திருச்சிக்கம்பளம் என்று தேவாரம் ஓதுவார்கள் முதலில் தொடங்கும் பாட தொடங்கும் போது தொடங்குகிறார்கள். ஏன் தொடங்கணும் அப்படி, ஏன் திருச்சிக்கம்பளம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, திருச்சிக்கம்பளம் தான் தில்லை நடராஜ பெருமான் தான் இந்த தேவாரத்தை எடுத்து நமக்கு தந்தது. ஆமா, ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் பெருமுயற்சி செய்து ஆண்டவன் தில்லை கூத்தன் திருவருவினாலே இது கிடைத்தது. தில்லையில தான் அது இருந்தது, தில்லையில் இருந்துதான் அது வந்தது. ஆனதினாலேதான் அந்த நன்றி கடப்பாடுக்குத்தான் இவர்கள் ஓதுவார்கள் திருச்சிக்கம்பளம் என்று முதலிலே சொல்லுகிறார்கள் என்று எனது ஆசிரியர் சொன்னது உண்டு. எனது ஆசிரியர் தேவாரத்தை பற்றி சொல்லாத விஷயங்களே கிடையாது. நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு மாணவனாக ஆகக்கூடிய ஒரு பிராப்தி, ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது பாருங்கள். ஏழு ஜென்மாவுக்கும் கிடைக்கும். ஆமா, அவர் சொல்லாததே கிடையாது இந்த திருமுறை பற்றி. அவர் சொன்னதுதான் இந்த திருச்சிக்கம்பரம் ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால், இதற்குத்தான் அந்த நன்றி கடப்பாடு என்று அவர்கள் சொன்னார். இது இப்பவும் இருக்கிறது நடைமுறையில. அடுத்து இந்த தேவார பாராயணத்தை தொடங்கும் பொழுது நம்ம பார்வதி பதையே என்று ஒன்று சொல்லுவது உண்டு. சமீப காலமாக தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என்று சொல்லுவதும்

இது பஜனைகள் எல்லாம் நடக்கிறதும் உண்டு, தேவார கோஷ்டியிலேயும் நிச்சயமாக உண்டு. ஆண்டவனை நினைத்து இந்த பணியை தொடங்குகிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய ஆசிரியர் சொன்னது அதுதான், அதுவே சரி என்றும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய அறிவு அல்லது இன்னும் பேரறிவு உடையவர்கள் இருப்பார்கள், அவர்கள் அது என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக் கொள்ளுவேன் நிச்சயமாக. ஆக நவபார்வதிபதி என்று சொல்லப்படுகிறது. சென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லிவிட்டு இவர்கள் இந்த தேவார திருமுறை பாராயணம் என்றுதான் சொல்லுவது. ஆமா, தேவார கோஷ்டி என்றுதான் சொல்லுவது. அது வீதியிலே சாமியோடு பாடிக்கொண்டு போவோம், அப்புறம் பாராயணம் என்று வந்தது. அதுல இந்த பாராயணம் தொடங்கும் போது நான்கு குருமக்களுக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது. நன்றியோட செய்கிறார்கள் அந்த வேலையை. எவ்வளவு கருத்துள்ள செயலை செய்திருக்கிறார்கள் தெரியுமா நமது பெரியோர்கள்? கூடிய கோவன் வெப்பொடித்த புகழிய ஒரு கோவன் கடல் போற்றி சரியான சம்பந்தர் தான் நமக்கு தலைவர். அவர்தான் இந்த சமயத்தை வாட வைத்த புண்ணியவான். அவர் இல்லாவிட்டால் நிச்சயமாக இது மண்மூடி கண்மூடி போயிருக்கும். வயதிலே சின்னவர் அவர்தான். அதனதுனாலே இருந்தாலும் கூட அருளிலே அவர்தான் பெரியவர். அதனால்தான் கூடியர்கோவன் வெப்பொடித்த புகழியர்கோவன் கடல் போற்றி. அடுத்து ஆடி விசை கன்னிகத்தில் அடைந்ததனால் அடிபோற்றி. பாண்டியனுடைய திறநோயை தீர்த்ததுதான் பெரிசாக கருதி இருக்கிறார்கள் பெரியவர்கள். யாரு? உமாபதி சிவம். இந்த கூடிய போன்ற பொழித்த பாடல் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளியது. இரண்டாவதாக கல்மிதப்பில் மிதந்தாரே இந்த நாவுக்கரசர், அரிய பெரிய செயலல்லவா என்று எண்ணிய அவர் ஆடி விசை கன்னிகத்தில் அடைந்ததுதான் அடிபோற்றி என்றும் சொன்னார். அடுத்து வாணி திருநாவலூர் வந்தந்தர்பதம் போற்றி. அவருடைய செயல்கள் எவரையும் குறிக்காமலேயே நீ திருநாவலூரில் தோன்றினாய் அல்லவா, அது ஒன்றே போதும் என்று கருதினார் போலும் வாணி திருநாவலூர் வந்தந்தர்பதம் போற்றி என்று சொன்னார். ஊடிமறி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி என்றும் முடிக்கிறார் அவர். திருவாத ஊரிலே தோன்றியவர் மாணிக்கவாசகர். இந்த தோற்றிலும் சொல்லாமல் தேவார பாராயணம் தொடங்குவது இல்லை. சமீப காலத்திலே சில பேர் சில மாறுதல்கள் இருந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இது உண்டு. சுந்தரமூர்த்தி ஊர்வார் என்று ஒரு பெரியவர் பாடிக்கொண்டிருந்தார். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய அவர் மறைந்து விட்டார். அவரை தெரிந்தவர்கள் இங்கே மிகவும் குறை. மிகவும் தேவாரத்தை மூளை முடுக்கெல்லாம் தெருவு திண்டையெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பாடிய பெரியவர் சுந்தரமூர்த்தி ஒருவர். அவருக்கு ஈடாக பாடியவர் தான் எம்.எம். தண்டபாணி தேசிகன். இந்த சுந்தரமூர்த்தி ஒருவர் என்ன செய்வார், நால்வர் துதி வேற ஒன்று அதில் சேர்க்க கூடாதா என்று எண்ணினார் அவர். ஒரு துதியும் அதில் சேர்த்து விட்டார் அவர். அந்த பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன்.

தெய்வம் இல்லனும் நான் மறிச்சும் பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த

0: என்று ஒரு துதியையும் அவர் சேர்த்து விட்டார். இந்த பாடலை தேவார கோட்டியிலே சேர்த்து விட்ட புண்ணியம் திருநெல்வேலி சுந்தரமுகமூர்த்தியை சாகும் என்று சொல்லி தேவார கோட்டியில் அடுத்து ஒரு சமீப காலமாக பன்னிரு திருமுறையை நமக்கு அருட்சியவர்கள் 27 ஆசிரியர்கள். அவர்களுக்கு தோற்றம் இல்லாமல் இருந்தது. சமீபத்தில் ஒருவர் செய்திருக்கிறார் அருமையான பாடல், அதையும் நாம் பாடி மகிழ்வோமாக. இப்பொழுது எல்லோரும் அதனை பாடத் தொடங்கி இருக்கிறார்கள். அதையும் நாம் இப்பொழுது சிந்தனைக்கு கொண்டு வருவோமாக.
1: நல்ல திருஞான சம்பந்தர் பாகீதரு சுந்தரரு திருவாதமூரர் மந்தை திருமாளிகை சேவர் சேந்தனார் கருவூரர் கள்ளு பூந்துருத்தி நம்பி பரிஞான கண்டராதித்தர் வேளாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மன்னு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கா நம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய் உணரிடம் பெருமானோடு ஓங்குவதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி செக்குடாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே
0: இதுல வருகிற ஒரு முக்கியமான சொல் சிவநெறி திருமுறைகள் என்பதுதான். தேவாரம் ஏதோ இசைப்பாடல் மாத்திரம் என்று சொல்லுவதற்கில்லை, தேவாரம் இயல் மாத்திரம் என்று சொல்லுவதற்கு இல்லை, அது சைவ சமய சட்ட நூல் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய ஆசிரியரும் சொன்னார், சைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தேவாரத்திலே. ஆமா, நீ காலையில் எழுந்து தலை முழுகி விடு என்று தேவாரத்தில் வருகிறது. காலையில் எழுந்து முழுகும் போது ஏதோ குளத்தாங்கரையில போய் கரையில அந்த படித்துறையில உட்கார்ந்து காக்கா குடிக்கிற மாதிரி குளிச்சு விடாதே. இந்த அனல், இந்த கழுத்துக்கு பேர் அனல், அனல் உற மூழ்கி என்று வருகிறது தேவாரத்துல. ஆமா, அப்படி இந்த கழுத்து முட்டு தண்ணியில போய் நல்லா நின்று நல்லா குளிச்சு விடு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது சமய ஒழுக்கம் என்றுதான் என்னுடைய ஆசிரியரும் சொன்னார், நானும் அதனைத்தான் நினைக்கிறேன். அதனால சிவநெறி என்று அவர் சொல்லியிருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. இந்த திருப்பாடலை ஆடூர் சு கணபதி பிள்ளை என்பவர் அருள் செய்தார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்து பிடியதன் உருவமை என்று ஒரு பாடல் பாடப்படுகிறது, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். தேவாரத்திலே ஒன்று உண்டு, அது அது ஏக தெய்வ வழிபாடு. தேவாரம் திருவாசகம் வரையிலும், அதாவது 8 திருமுறை வரையிலும் ஏக தெய்வ வழிபாடு. விநாயகருக்கு அதுல வழிபாடு கிடையாது, முருகனுக்கு கிடையாது, உமையம்மைக்கு கிடையாது, எந்த தெய்வத்திற்கும் வழிபாடு கிடையாது. தேவாரத்திலே 8 திருமுறை வரையிலும் பெரியார் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வரையிலும் ஏக தெய்வ வழிபாடு. சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்துக்கும் வழிபாடு சொல்லப்படவில்லை. ஆனாலும் வழிபடுகிற அடியவர்களுடைய இடரை கடைகிற கணபதியை தந்த சிவன் என்று ஒரு சொல்லு வருகிறது திரு வழிபரன் தேவாரத்தில். விடியதன் உரிமை தேவாரத்திலே அப்படித்தான் வருகிறது. வழிபடும் அடியவர் இடர் கடி கண கடினா விளக்குகிறார் என்று பொருள் வைத்துக் கொள்வோம். கடி கணபதி வர அருளினம் யாரு வழிவலத்தில் இருக்கிற இறை என்று அந்த பாடல் முடிகிறது. பெரியோர்களே, ஏக தெய்வ வழிபாடு என்பது தேவார திருவாசகத்திலே காணப்படுகிறது. அதில் கணபதி என்ற சொல்லு வருகிறதுனாலே தேவார ஓதுவார்களின் மூத்தவர்களாக இருந்தவர்கள் இந்த பாடலை நாம் பாடிக்கொள்ளுவதனாலே தவறொன்றும் இல்லை என்று எண்ணி சேர்த்திருக்கிறார்கள் பேரறி படைத்தவர்கள். ஆமா, நிச்சயம் இந்த பாட்டை சேர்ந்து எடுத்திருக்கிறார்கள். பாத்தீங்களா, எத்தனையோ 8000 பாடலுக்கு மேல் சேர்ந்து எடுத்திருக்கிறார்கள் சொன்னா அவருடைய பேரறிவை என்ன என்று சொல்லுவது. ஆமா, அந்த திருப்பாடலை இப்பொழுது ஓதுவோம். பத்மா சுப்பிரமணியம் என்று மன்னிக்கிறேன். அதாவது தேவாரம் தொடங்கும் பொழுது பெரும்பகுதி நிச்சயமாக கம்பீர நாட்டையில்தான் தொடங்கப்படுகிறது. அந்த முதல்ல சொன்ன தோத்திரம், இரண்டாவது சொன்ன தோத்திரம், அடுத்து வருகிற இந்த புதியதன் உரிமை என்று பாடல், இதெல்லாம் கம்பீர நாட்டையாகத்தான் பாடியிருக்கிறார்கள். அதற்கு நல்ல காரணமும் உண்டு. சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்லுவேன் அந்த கம்பீர நாட்டியம் ஏன் பாடப்படுகிறது என்று. நிச்சயமாக நான் தோளுடைய செய்வியன் உங்களுக்கு பாடி காட்டும் பொழுது அந்த இசை நுணுக்கமும் நான் சொல்லுவேனாக என்று சொல்லி அந்த பெரியதன் உரிமை பாடுகிற முறையை இப்பொழுது நான் பாடி காட்டுவேன்.

இந்த இடத்துல பத்மாசுகுணன் தான் எனக்கு தெரிகிறது, வேற யாராவது இசை வயப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ இன்னும் எனக்கு தெரியவில்லை. என கண்ணு கொஞ்சம் பழுது, கொஞ்ச நாளாக கொஞ்ச வருஷமாக ஆனதுனாலே இது வந்து இந்த ரெண்டு காலம் செய்யறது மூணு காலம் செய்யறதுன்னா இருந்தது, அது பிராச்சீனம்தான். இந்த திருத்தம் பண்றது இல்லாமல் இருந்தது. அத நான் கொஞ்சம் இசை பயந்ததுக்கு அப்புறமா அப்படி செய்யறதுனால தவறு ஒன்றும் இல்லை என்று நானும் எனது நண்பர்களுமாக செய்தோம். சுரம்பாடுறதுலன்னு ஒரு வழக்கம் கிடையாது, அதனையும் இப்பொழுது கொஞ்சம் செய்து விடுகிறோம், அந்த குறையும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி இது இந்த தளபதிக்காக வேண்டி இந்த தோத்திரத்தை பாடுகிறார்கள். அடுத்து நான் முன்னையே சொன்னேன், இது ஏகதெய்வ வழிபாட்டு நூல், தேவாரமும் திருவாசகம் என்று உங்களுக்கு நினைவூட்டினேன். அடுத்து முருகனை வணங்க வேண்டும் என்று எண்ணினார்கள், இந்த தேவாரம் ஓதுவார்கள். அதற்காக என்ன பண்ணினார்கள், தேவாரத்தில் முருகன் என்று வருகிறது எங்க வருகிறது என்று பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள் ஒரு அஞ்சாறு பாட்ட. என்ன அறிவு, என்ன பண்ணினார்கள், இதற்கு அப்புறமா என்ன பண்ணார்கள், இந்த முருகன் தோத்திரத்தையும் பாடுகிறார்கள். அதனை இப்போது நான் பாடி காட்டுகிறேன். அதுல என்ன வருகிறது, சமரசூரபன்மாவை தடிந்த வேர்க்குமரம் என்று சொல் வருகிறது. முதல்ல இன்னொரு பாட்டு தவறிவிட்டேன், நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன், கடம்பன் முருகன், நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் யாரு, சிவன். தென்கடம்பை திருக்கரக் கோயிலான், கடம்பை கோயில் என்ற ஊரிலே இருக்கிற சிவன் முருகனை தந்தான் என்றுதான் முடிகிறது. கண்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பகுதி வருகிற பாடலை அவர்கள் இரண்டாவதாக பாடுகிறார்கள்.

என்ற ஊரிலே அந்த கோயிலுக்கு பேர் ஆலக்கோயில், கரக்கோயில் என்று. கடம்பூர் கரக்கோயில், மயிலை கபாலீஸ்வரர், மயிலையில் இருக்கிற கோயிலுக்கு பேர் கபாலி. அது போல இந்த கடம்பூர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் கரக்கோயில் என்று பேர். அதத்தான் இவர் பாண்டி நினைவூட்டினார்.

0: இந்த பாடல்ல சொல்லப்படுகிற கருத்து இந்த திருக்கோழும்பத்தில் இருக்கிற முருகனை தந்த சிவனை வணங்கிவிட்டால் தேவலோகத்தையும் நீ ஆட முடியும். அவர்கள் சொல்லுகிறது இதுதான். அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. ஏன் சொன்னார்கள்? எப்படியாவது சிவனை வணங்கி அவன் நல்ல கதி அடையட்டும் இந்த கருத்தோடு தான் சொல்லி இருப்பார்கள் என்று உள்ளது. இப்படி முருகன் தோற்றிடமாக நாரணன் முன்னையார் மயில் என்று ஒரு பாடலும், நாரணனோடு என்று தொடங்குகிற பாடலும், அதில் இருந்த முருகனுடைய திருப்பெயர் வருகிறது. இதனை பொறித்து எடுத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று பாராட்டிவிட்டு அடுத்தது, நான் இன்று சொல்ல நினைத்தது பாட நினைத்தது திருமுறை கண்ட புராணம் என்ற பகுதியிலிருந்து சில நினைவூட்டலாம் என்று கருதித்தான் குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணம் என்று ஒன்று செய்திருக்கிறார்கள். புராணம் என்றால் என்ன பொருள்? அது கட்டுக்கதையா பொய்யா வேண்டப்படாதன ஒன்றை சொன்னதவா? இல்லை. புராணம் என்றால் என்ன பொருள் எழுதியிருக்கிறார்கள்? புராதனமான செய்கையை நடந்ததை எழுதி வைத்ததுதான் புராணம் என்று சொல்லுகிறார். புராதனம்னா பழமை, பழமையான நமது நாட்டு பழமையான செய்திகளை எழுதி வைத்ததுதான் புராணம் என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படித்தான் நான் படித்தும் இருக்கிறேன். திருமுறை கண்ட புராணம் என்பது திருமுறையை எடுத்து கொடுத்த புண்ணியம் நம்பியாண்டார் நம்பிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் உரியது. அது எப்படி கிடைத்தது என்று உமாபதி சிவம் அந்த புராணத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதையும் விட்டு இன்னொன்றும் உண்டு. கர்ண பரம்பரையாக சில செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. கர்ண பரம்பரை செய்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கர்ணமுக்குன்னா காதுன்னு அர்த்தம். இந்த பரம்பரை செய்தி காது வழியாக கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு வந்து சொல்லுவதுதான் கர்ண பரம்பரை செய்தி என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இதையும் அதையும் கேட்டுத்தான் நான் உங்களுக்கு இந்த திருமுறை நமக்கு கிடைத்த விதத்தை நான் நினைவூட்ட இருக்கிறேன். ஒரு காலத்திலே என்னிடம் ஒரு 50 மாணவர்கள் தேவாரம் படித்தார்கள். அவர்களுக்கு சில நாடகங்களும் நான் சொல்லி வைத்தேன். சில கதைகளை நாடகமாக ஆக்கி நான் சொல்லி வைத்தேன். அதுல 4 கதையும் உண்டு, அதுல இந்த திருமுறை கண்ட புராணமும் உண்டு. அதுல நான் நாடகமாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் என்னை சந்தித்து இந்த கர்ண பரம்பரை செய்தியை அவர் சொன்னார். நான் அதில் சேர்த்து விட்டேன். பலரும் அதை பாராட்டினார்கள். அந்த கர்ணபரவச் செய்தியும் நமக்கு நல்ல ஆதாரம் தருகிறது. ஆனதுனாலே இந்த கர்ணபரம்பரை செய்தியையும் நான் சேர்த்துத்தான் நான் உங்களுக்கு நான் இப்போது நினைவூட்ட இருக்கிறேன். ராஜராஜ சோழன் திருவாரூரிலே அரசாண்டு திருவாரூரிலே இருந்து அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவன் தினந்தோறும் அங்கே மாலைகளிலே பூசை விசேஷம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தெய்வ செக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராண முறைப்படி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த திருக்கடைக்காப்பு பதிவு செய்யப்பட்டது. தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராண பாடலில் திருஞான சம்பந்தர் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அப்படிப்பட்ட பெரியோருடைய நல்ல உறுதுணை அருளாசி இவையெல்லாம் முன்னிற்க, இங்கே மிக அருமையாக தொடர்ந்து நடக்கின்ற இந்த விழாவிலே இந்த நம்முடைய வரவேற்பு வழங்கிய பெரியவர்கள் மிக அருமையாக தொருளிய சிவியன் என்ற அருமையான பாடலை பாடி நமக்கு அந்த வரவேற்பு வழங்கினார்கள். தொருளிய சிவி என்பதை ஓதுவாமூர்த்திகள் போல பாட முடியாது என்று சொன்னார்கள். அது எல்லோருக்கும் அப்படித்தான். அது அவர்கள் தவம் செய்தவர்கள், அதனால அந்த மாதிரி அருமையாக பண்ணோடு பாடும்படியான பெரும் புண்ணியம். நாம் ஓரளவுதான் அது சொல்ல முடியும். ஆனாலும் கூட அப்படி சொன்னாலும் பயனுண்டு என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். பண்ணோடு பாடினால் அதற்கு எவ்வளவு பயன் உண்டோ, அது போல இயலவில்லை பெருமானே என்னால் இவ்வளவுதான் முடிகிறது என்ற அந்த எண்ணத்தோடு தழுதழுப்போடு கூட பாடினால் அதற்கும் பயனுண்டு என்று திருஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறார்கள். கோழை மிடராக கவி கோழுமிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன ஈசன் மகிடுமிடமாம் என்று அருமையா பாடியிருக்க. ரொம்ப தொண்டை கட்டி விட்டது, நாலு நாள் பேசவே முடியல என்றாலோ, அல்லது எனக்கு பார்த்து பிரித்து படிக்க தெரியாது, ஏதோ எல்லோ படிப்பேன் என்று சொன்னாலும், நாமெல்லாம் ஏழை அடியார்கள். இங்க ஏழைன்னா பொருளாதாரத்திலே இல்ல, அந்த பெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற ஏழைகள். அந்த ஏழை அடியார்கள் யாவை சொன்ன ஈசன் மகிழும், எப்படி சொன்னாலும் கூட பெருமான் மகிழ்வாராம். எனவே ரொம்ப அருமையாக இந்த பாடலை சொல்லி நமக்கு தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய அறங்காவல குழு தலைவர் அவர்களுக்கும் இன்று இந்த திருமறை முற்றுவதை மிக அருமையாக ஏற்று போற்றி நமக்கு முன்ன அறிந்த வரவேற்புரையோட ஆசிவரை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய வாழ்க்கை துணிவியாரும் மிக அருமையான குத்து விளக்கேற்றி வேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போட்டி என்ற அருமையான அந்த திருத்தாண்டகத்தை நம்முடைய ஓதாமூர்த்திகள் பாட அவர்கள் தம்முடைய கைக்கரங்களினாலே அருமையான மலர் கொண்டு வழிபாடாற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இதற்கெல்லாம் மூல காரணமாக நிற்கின்ற நம்முடைய டாக்டர் அவர்கள் அவருடைய வாழ்க்கை துணைநலம் இவர்கள் ரெண்டு பேருக்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு அவ்வப்பொழுதெல்லாம் அறுவடை சொல்லிக் கொண்டு பிரேமநாயகத்துக்கு வணக்கம் கூறி மற்றும் வந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லா சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி நம்முடைய மூர்த்திகள் மிக அருமையாக பாடுவார்கள். பண்ணோடு கூட அவர்கள் நேற்றெல்லாம் திருப்போரூரிலே நாவுக்கரசர் வீடு பேரடைந்த நாள் ஆதினாலே அங்கே சென்று திருமுறைகளை மிக அருமையாக ஓதி இரவிரவாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக அருமையாக பாடுவார்கள். அவருடைய திருவடிகளுக்கு வணக்கத்தை கூறி இப்பொழுது வாழ்த்துறை என்ற பகுதியில் சிலவற்றை எண்ணுகிறோம். இந்த அமைப்பில் சிலவற்றை நாம் எண்ண வேண்டும். இந்த திருமறை மட்டுவதில் பற்றி ஐயா அவர் சொன்னார், இங்கு ஏன் நல்ல தொழில் வளம் பெருகி மிகச் செல்வம் பெருகி இருக்கிறது என்று சொன்னால், இங்கு பல்வேறு சங்கங்கள் பல ஆண்டுகளாக இருந்து இந்த அருமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட்ட காரணம்தான் என்பது ரொம்ப அருமையாக சொன்னார்கள். உண்மைதான், பெருமானுடைய திருவுருள் இல்லாமல் நம்முடைய தொழில் வளமோ அறிவு வளமோ அல்லது மற்ற செழுமைகளோ எவையும் நடவாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதோர் குறைவில்லை என்று ஞானசம்பந்தர் சொன்னதெல்லாம், எப்படி இருந்தால் பெண்ணினல்லாரோடு பெருந்தகை இருக்கின்ற அந்த பெருமானுடைய திருவுருள் இருந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம், நாளும் வாழலாம் என்று நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் ஒளி செய்தது போலத்தான் அவர்கள் அதை நினைவூட்டுவது போல சொன்னார்கள். எனவே நல்ல தொழில் வளம், நல்ல அறிவு வளம் இவையெல்லாம் மிக்கிருக்கின்ற இந்த இடத்திலே மேலும் மேலும் அந்த செல்வம் பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எல்லாம் வல்ல பெருமானை இடைவிடாது நினைந்து வருகின்ற உள்ளங்கள் இங்கு இருப்பதனால் தான். எனவே அந்த உள்ளங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். அத்தகைய எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அத்தனை சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள், அதோடு சேர்ந்து வழிபாடு செய்கின்ற பெரியவர்கள், அது ஆடவர் சங்கமாக இருந்தாலும் பெண் சங்கமாக இருந்தாலும் அத்துணையும் நீடூழி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பெருமானுடைய திருவள்ளி என்று வாழ்த்துகிறேன். ஆகவே அந்த சங்கத்தோட எல்லாம் பொழுது நிரம்ப வந்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய ஆடவர்களும் பலரும் வந்திருக்கிறார்கள். இந்த அருமையிலே ஒன்றே ஒன்றை நாம் வாழ்த்தி பிறகு நாம் தொடங்கிவிடலாம். இந்த ஏற்று போற்றுதல் என்று இருக்கிறதே, அதை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி அடைவதற்கு முழுமையாக அதை ஏற்று போற்றுவது என்றால் அவருடைய மனத்தினால் மட்டுமல்ல, சொல்லால் மட்டுமல்ல, செயலால் மட்டுமல்ல, பொருள் உதவியினாலும் செய்கிறார்கள். அது ஒரு பெரும் புண்ணியம். இத்தனை அறிவுகளையும் ஏற்று போற்றுவது என்பது, அதுவும் திருமுறை அந்த விண்ணப்பம் செய்த நாளிலே ஏற்று போற்றுவது என்பது ஒரு பெரும் புண்ணியம். என்ன புண்ணியம் செய்த நெஞ்சினி என்று நாம் சொல்வது போல அவர் செய்த பெரும் புண்ணியம் இந்த அமைப்பை நமக்கு முதல் முதல் எடுத்து செய்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஏற்று போற்று ஐயா அவர்கள், அவருடைய வாழ்க்கை துணைவர்கள், அவருடைய வழி வழியாக இருக்கின்ற அருமை செல்வங்கள், எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் இன்று இப்ப இருப்பது போல் மட்டுமல்லாமல் இன்னும் மேன்மேலும் பெருகி வாழ வேண்டும், வளர வேண்டும். அவருடைய ஆன்மீக உணர்வினாலே இந்த சிவகாசி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுதுமே நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இனி இந்த திருமுறை முற்றுவதை பற்றி ஓரிரு குறிப்புகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த திருமுறை முற்றுவதல் என்பது திருமுறைன்னு என்ன, அது பலருக்கு தெரியும். தெரியாத ஓரிரு உள்ளங்கள் இருந்தால் அல்லது மறந்திருந்தால் அவர்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன். நம்முடைய காலம் தமிழக வரலாற்றிலே இப்ப கிபி 20ஆம் நூற்றாண்டு, இந்த 20ஆம் நூற்றாண்டுல நம்முடைய வளர்ச்சியில முதல் நூற்றாண்டு முதல் இந்த 20ஆம் நூற்றாண்டு வரையிலும் பல்வேறு அமைப்பில் வரலாற்று உலகம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதுல இந்த கிபி முதல் நூற்றாண்டுக்கு முன்னே இருந்த காலம் சங்ககாலம் என்று சொல்லுவோம். இந்த சங்ககாலம் என்பது இருக்குதே, மதுரையிலே அருமையாக தமிழ்ச்சங்கத்தை வளர்த்து வளர்த்து நல்ல ஆன்மீக உணர்வோடு வளர்ந்த சங்ககாலம். அந்த சங்க காலத்திலே நம்முடைய மூன்று வேந்தர்களும் சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய இந்த மூவரும் இருந்து அரசாண்டார்கள். அந்த காலத்தை அடுத்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அந்த தொய்வுதான் இன்றைய வரைக்குமே போயிட்டு இந்த கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்ற பொழுது வேறு சிலருடைய வேற்று மொழி, வேற்று நாகரிகம், வேற்று பண்பாடு உடைய களப்பிரர் என்ற ஒரு இனத்தவர் வந்து அவர்கள்தான் முதல் முதல் தமிழகத்தை கைப்பற்றியவர். அப்படிப்பட்டவருடைய காலம் ஒரு 2-3 நூற்றாண்டு இருந்தது. கிபி 2 முதல் 5 வரை அல்லது 6 கூட சொல்லலாம். இதெல்லாம் வரலாற்றையும் இருக்குது. அந்த காலத்தில் தான் நம்முடைய அந்த பாரம்பரியமாக இருக்கிற சிவநெறி, பாரம்பரியமாக இருக்கிற அந்த சிவ வழிபாடு சற்று தொய்வு ஏற்பட்டது. அந்த தொய்வினை மீண்டும் நிலைப்படுத்திய பெருமை அந்த 6ஆம் நூற்றாண்டை அடுத்து வந்த நம்முடைய 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் பெருமான், அந்த இரண்டு பேரையும் அடுத்து வந்த 8ஆம் நூற்றாண்டில் வந்த சுந்தரமூர் சுவாமியுடைய தொண்டு, அவருக்கு முன்னோ பின்னோ இருந்தால் என்று ஆராய்ச்சி உலகம் சொல்லுகின்ற போது போல மணிவாசகர் ஆகிய இந்த நால்வர் பெருமக்களும் வந்தார்கள். உண்மையிலேயே அந்த களப்பிரர் ஆட்சிக்கு பிறகு நம்முடைய நால்வர் பெருமக்கள் இந்த 7, 8ஆம் நூற்றாண்டிலே 9ஆம் நூற்றாண்டிலே வந்து நமக்கு இந்த சைவ நெறியை காட்டியிடாவிட்டால் நிச்சயமாக சைவம் சிவம் என்ற ஒரு எண்ணமே போயிருக்கும். இந்த திருக்கோயில் எல்லாம் மிக அருமையாக மீண்டும் வளர்ச்சி பெற்றது என்று சொன்னால் இந்த நால்வர் பெருமக்களுடைய இடையறாத உழைப்பு என்பதை ஏதோ நம் திருநீர் பூசியதனாலேயோ அல்லது சிவநெறி பின்பற்றியதனாலேயோ அல்ல, வரலாற்று உலகமே விரிவாக சொல்லும். அப்படி இந்த நால்வர் பெருமக்களும் இருந்ததிலே ஞானசம்பந்தர் முன்னவராக, அவரோடு இருந்த நண்பராக நம்முடைய நாவுக்கரசர் இருக்க, அந்த இரண்டு பேருக்கும் பின்னதாக வந்த சுந்தரமூர் சுவாமியில் 8ஆம் நூற்றாண்டு வர நம்முடைய மணிவாசகர் இருக்க, இவர்கள் எல்லாம் நமக்கு அருளி செய்ததுதான் இந்த திருமுறைகளை என்று சொல்வது. இந்த திருமுறைகளிலே ஞான சம்பந்த அருளி செய்த அந்த நூல்களை முதல் மூன்று திருமுறையாக பிரித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் மூன்று திருமுறைன்னா ஞான சம்பந்தர் அருளியது என்று. அடுத்து 4, 5, 6 ஆகிய அந்த மூன்றும் நாவுக்கரசர் அருளிய திருமுறைகளை நாம் அப்படி பகுத்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க போகும்போது எல்லாம் வெறும்னு பாடிட்டாங்க. நாம் அதை இன்னதெல்லாம் முதல் திருமுறை, இன்னவையெல்லாம் இரண்டாம் திருமுறை, இன்னவையெல்லாம் மூன்றாம் திருமுறை, நாம பாகுபாடு செய்துகிட்டோம். அவங்க ஒன்னும் அப்படி பாகுபாடு செய்துள்ளது. அதே போல 4, 5, 6 என்று சொன்னதும் நாவுக்கரசர் பாடிய பாடல்களை நாம் வகுத்துக் கொண்டோம் பிற்காலத்தில். அப்புறம் இந்த 3, 3, 6 இந்த ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அருளிய திருமுறைகளை 6 பகுத்துக் கொண்ட நாம் சுந்தரமூர் சுவாமிகள் அருளிய திருமுறையை 7 வைத்துக் கொண்டு 7 திருமுறை என்று வைத்துக் கொண்டோம். இனி மணிவாசகர் அருளிய நூல்கள் 2. ஒன்று திருவாசகம், எல்லாருக்கும் தெரியும். திருக்கோவையார் என்ற ஒன்று உண்டு, அது சிலருக்கு தான் தெரிய முடியும் பாவம். ஆனால் அவர் அந்த 400 பாடல்கள் உடையது. இந்த திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய இந்த 2 நூல்களும் மணிவாசகரால் அருளி செய்யப்பட்டது. அதை நாம் 8 திருமுறை என்று வைத்துக் கொண்டோம். இனி அடுத்து 9 பேர்கள் பாடியது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லுவது. அந்த 9 பேர் பாடிய திரு இசைப்பா என்று சொல்வதில் ரொம்ப அருமையான அமைப்பு உடையது. அந்த பாடல்களிலே ஏதேனும் ஒரு பாடல் நாம் சொல்லுகிறோம், திருப்பல்லாண்டு ஒன்று சொல்லுகிறோம். இந்த பஞ்சபுராணம் பாடுகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது பஞ்சபுராணம் என்பது என்ன? இந்த 5 அமைப்பு என்றால் திருமுறைகள் தேவாரத்தில் ஒரு பாடல், திருவாசகத்தில் ஒரு பாடல், இந்த 9 திருமுறை என்று சொல்லுகின்ற திருவிசைப்பா திருப்பல்லாண்டுல திருவிசைப்பாவில் ஒரு பாடல், திருப்பல்லாண்டுல ஒரு பாடல். இது 9 திருமுறை. அடுத்து 10 திருமுறை திருமூலர் திருமந்திரம். அது பெரிய சொத்து. யோகத்தை பற்றி மிக விரிவாக சொன்னது திருமூலர் திருமந்திரம் தான். அது மட்டுமல்ல, நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொல்கிறோமே இப்பொழுது பதி, பசு, பாசம் ஆகிய இந்த 3 பொருளை பற்றி ஆராய்கின்ற ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சிக்கே அடித்தளம் வைத்தது திருமந்திரம் தான். அது 10 திருமுறை. 11 திருமுறை நம்முடைய காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீர தேவர் போன்ற 11 ஆசிரியர்கள் அருளியதுதான் நம்முடைய 11 திருமுறை என்று வகுத்திருக்கிறோம். அந்த 11 திருமுறையிலே இறைவனே அருளிய ஒரு பாடலும் இருக்கிறது, இறைவனே அருளிய பாடலும் இருக்கிறது. மதிமலி புரிசை மாடக்கூடல் என்று சொல்கின்ற பாடல், அது 11 திருமுறை வைத்திருக்கிறோம். இனி அடுத்தாற்போல் 12 திருமுறை என்பது நம்முடைய சேக்கடார் பெரிய புராணம், அடிவர் வரலாறு. நல்ல ஒரு மாண்புமிகு அமைச்சராயிருந்து, சோழ பேரரசினுடைய அமைச்சராயிருந்து, நல்ல பக்தியோடு கூட இந்த 63 நாயன்மாருடைய வரலாற்றை எல்லாம் விரிவாக சொன்ன பெருமை நம்முடைய பெரிய புராணத்துக்கு உண்டு. அது 12 திருமுறை என்று வைத்துக் கொண்டோம். இப்ப பஞ்சபுராணம் என்று சொல்கின்ற பொழுது தேவாரத்தில் 7 பாடிய பாடல்களிலே 1, திருவாசகத்தில் 1, அது 2, திருவிசைப்பாவில் 1, திருப்பல்லாண்டில் 1, பெரிய புராணம் வந்துடுவோம் திடீர்னு 10, 11 எல்லாம் அதிகமா சொல்லாம 12, இந்த 5 பாடுனா பஞ்சபுராணம் என்று சொல்கிறோம். இதுதான் நம்ம வழிபாட்டில நிறைவாக சொல்வது. நம்முடைய ஐயா அவர்கள் அந்த அருமையாக அந்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போட்டி என்ற அந்த வழிபாடு அர்ச்சனை செய்த பிறகு மூர்த்திகள் விறுவிறுன்னு பாடினார்களே, இந்த நேரம் ஆகிவிட்டது என்று கருதி அது பஞ்சபுராணம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 12 திருமுறைகளும், இந்த 12 திருமுறைகளையும் அருளியவர்கள் 27 பேர்னு முன்ன சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்லாமல் 28 பேர்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டா 11 திருமுறையில திருமுருகாற்றுப்படை என்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த திருமுருகாற்றுப்படையை செய்தது நக்கீரர் சங்ககாலத்தவர். இன்னொரு கோபுரம் அதை சார்ந்து கண்ணப்பர் திருமுறம், கோபப்பிரசாதம் போன்றவர்களே அருள் செய்தவர் அவரு நக்கீரர் என்ற பெயர் தான். ஆனால் அவர் கொஞ்சம் காலத்தால் பிந்தியவர். ஆனா பெயர் ஒற்றுமை பற்றி அந்த நக்கீரரும் இந்த நக்கீரரும் ஒருவர் என்று கருதி 27 பேர் சொல்லிட்டோம். இப்ப ஆய்வு உலகத்தில் இல்லை, அந்த திருமுருகாற்றுப்படை பாடியவர் வேறு, கோபப்பிரசாதம் போன்றவர்கள் பாடியவர் வேறு என்று கருதி இன்னொருவராக வைத்தா 28 பேர் நமக்கு அருள் செய்திருக்கார். அதுதான் 12 திருமுறைகளும். அதுதான் நம்முடைய அருமையான திருக்கோவிலை மிக உத்தரந்தாம்பிள்ள காலத்தில்தான் இது மாதிரி திருக்கோவில்களிலே திருமுறைகளை வைத்து பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொன்னது. அது எல்லாருக்கும் தெரியும். நல்ல சமயம் உணர்வோடு கூட, சமய ஊற்றத்தோடு கூட இருந்த பெரியவர். அதனாலே 12 திருமுறைகள் பற்றி அருமை தெரிந்ததனாலே இது மாதிரி திருமறை கோவில் என்ற ஒன்றை வைத்து திருக்கோவில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒன்று ஏற்பாடு செய்ததே அவர் காலம் முதலாகத்தான். அது தொடர்ந்து நாம் பொன் போல் போட்டி வருகிறோம். அருமையான பிழையில் இதுதான் நம்ம பன்னிரு திருமறை பார்க்கிறோம். இந்த நால்வர் பெருமக்கள் அந்த இடைக்காலத்திலே அந்த 7 முதல் 9 வரையிலும் இருந்து நமக்கு இப்படிப்பட்ட நல்ல சமய நெறிகளை எல்லாம் திருக்கோவில் தோறும் சென்று பாடி ஆங்காங்கு இருக்கிற மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சில நன்னெறிகளையும் கூறி அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகளையும் போக்கி ஞானசம்பந்த பெருமான் வரலாற்றில் எத்தனையோ பேருடைய இடையூறு, ஒண்ணுமே இல்லாத ஒரு பெண் மூர்ச்சையாகும் பொத்துன்னு கீழே விழும் வாயில நுரதொல்லும், அதுக்கு இப்ப என்ன பேருன்னு கேட்டா காக்கா வளர்ப்புன்னு பேர். அது ஒரு அரசனுடைய பண்பு, என்னென்னமோ மறுசு செய்து பார்த்தாங்க முடியல. ஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்தார், கொண்டு போய் அவருடைய திருவடியில போட்டார். உடனே அவர் அருமையாக துணி வளர்த்திங்கள் என்று சொல்லுகின்ற அருமையான பதிகத்தை பாட அந்த நோய் நீங்கியது என்றெல்லாம் நம்முடைய பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. அதுபோல திருமருகல்ல ஒரு பெண், அதுபோல தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த மாமனை அழைத்து வந்த பெண் திருமணம் செய்வதற்கு முன்னுமேயே பாம்பு தீண்டிவிட அதனால அது வருத்தப்பட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சடையாயனுமாள் என்று சொல்கின்ற அருமையான பதிகம் பாட அந்த மணமகன் எழுந்து அங்கேயே திருமணம் செய்து வைத்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதுபோல நாவுக்கரசர் வரலாற்றுல அது போல அப்போதையில் வீட்டில் செல்கின்ற பொழுது அந்த பையனை வாழை கொடுத்து தூண்டும் போது அந்த பாம்பு கொட்டிவிட அதன் வாயிலாக அந்த பையனை இறக்க ஒன்றுகொலாம் என்று சொல்கின்ற அருமையான பதிகத்தை பாடி அந்த பிள்ளை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதுபோல சுந்தரமூர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக என்னைக்கும் ஒரு காலத்தில் 2-3 ஆண்டுக்கு முன்னால ஒரு முதலை விழுங்கிய பையனை மீண்டும் அந்த உரைப்பார் உரைந்து உள்கவல்லார்தங்கள் உச்சியாகின்ற அருமையான பதியத்தை பாடி கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே பை ஆர்டர் அப்படி போடுறாரு. அந்த இப்ப பையன் எங்க போயிட்டான்னு கேட்டா யமன் வாயில போயிட்டான் சரிங்களா. யமன் வாயில போனது முதல் எங்க போனா முதல வாயில போய் அப்புறம் யமன் கிட்ட போட்டான் அல்லவா. இப்ப முதலையும் சரி அந்த யமனும் சரி இருந்து இப்ப அந்த பிள்ளையை மீண்டும் தரச்சொல்லு என்றெல்லாம் பெருமானை வேண்டி பெற்று அவினாசில் நடந்த அருமையான செயல். இப்படி மணிவாசர் காலத்தில் ஒரு பெண் இலங்கையில் இருந்து வந்த பெண் ஒரே ஊமை என்னென்னமோ செய்து பார்த்தாங்க நடக்கல. இவர் போய் திருச்சி தில்லைக்கு சென்று வழிபாடு செய்கிறார். செய்கின்ற கூட அந்த பேரரசனுக்கு வருத்தம், இந்த குழந்தை பேசிலேயே பெண்பார் குழந்தை ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியா என்று சொன்னார். அருமையாக அங்கேயே அந்த ஆயர்கால மண்டபத்தில் நடராஜ பெருமானை அவரோடு நினைந்து உட்கார வைத்து 2 கேள்வி முன்னால சொல்ல அந்த கேள்விக்கு பதிலே அந்த பெண் தானே பேசியது, அதான் திருச்சாடல் என்று அருமையான பகுதி. பல்வேறு சமய கருத்துக்களை தெரிவதற்கு இன்னைக்கு அந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. பூசு

மறை போலும் காணேடி. என்னடி உங்க பெருமா பேசுறது பூசுறது என்னன்னா திருநீர் பூசுறார். அப்புறம் மேல உடம்பெல்லாம் போட்டிருக்கிறது பாம்ப போட்டிருக்காரு. பேசுனா மனுஷன் நாலு வார்த்தை நல்லா பேசுறாரா பேச மாட்டேங்கிறாரு. என்னமோ ரகசியம் பேசுற. என்னடி உங்க பெருமான் என்று கேட்பதற்கு இனி எங்க பெருமான் வந்து திருநீர் பூசினதுனாலையும் பாம்பணிந்ததுனாலையும் பேசுவது கொஞ்சம் மந்தமா பேசுறான்னு நினைக்கிற அல்லவா. பூசுவதும் பேசுவதும் பூந்ததுவும் கொண்டென்னி என்று ஒருத்தனை அளக்கறதுக்கு உடம்பு அஞ்சரடி இருக்கிறதுனாலயோ அகலத்தினாலேயோ சோப்புனாலேயோ அல்லது மற்ற பொருளாலே அளக்கிறது. அவனால் நாட்டுக்கு என்ன விளைகிறது என்பதை அல்லவா பார்த்து செய்யணும். எங்க பெருமான் பூசுவது திருநீராய் கூன்பது அரவமாய் பேசுவது மறையாக இருந்தாலும் அவன் தான் யார் தெரியுமான்னார். ஈசன் அவன் அவன் தான் உன்னை என்ன எல்லாத்தையும். நம்ம மனித இனம் மட்டுமல்லடி, மாடு வீடு ஆடு மட்டுமல்லடி, இந்த ஓடுது பாரு குண்டு குண்டுன்னு எறும்பு, எறும்பு முதல் யானை ஈரா உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஈசனவன் உயிர்க்கும். அவன் யாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்லடி. தேர்ந்தெடுத்தப்பட்ட எப்படி அனத்தம்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ அப்படி இல்லடி. அவன் இயல்பாகவே அவன் தான் தலைவன், நாம் தான் அடிமை. அல்ல இயல்பான சாடலோ என்று அற்புதமாக பாடி அந்த ஊமை நீங்க செய்தார். இப்படி அவர்கள் பொதுவாக சமுதாயத்திற்கு சமய நெறியை வளர்த்து கொடுத்த பெருமை மட்டுமல்லாமல் ஆங்காங்கு தனி நிலையிலும் கூட தனித்தவருக்கும் கூட இந்த அருளாற்றலால் உதவி செய்தார். செய்தால் என்ன அவற்றை ஒரு அருமைப்பாடு கேட்டா அந்த உதவியை தான் செய்ததாக கருத மாட்டாங்க. கருதுனா தான் கீழே போயிடுவாங்க. எந்த உதவியும் பிறருக்கு செய்கின்ற பொழுது ஐயா நீங்க செய்தீங்கன்னு சொன்ன உடனே நானா செய்தே அந்த பரம்பொருள் எல்லாம் செய்தது என்று சொன்னால்தான் அந்த உதவி வந்து பரிணமிக்கும். தனக்கு வந்து கொஞ்சம் அந்த அந்த உரைப்பு வராது, தன்னை பற்றி ஒரு முனைப்பு வராது. அப்படி செய்த பெரியவர்கள் அந்த நால்வர் பெருமக்கள். அதனால் தான் அவர்களை நாம் இன்றும் நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையி பண்ணாங்களே கோதாமூர்த்திகள். அந்த நான்கு பேருடைய திருவடிகளும் என்னை உடலுக்கு துணை அல்ல உயிருக்கு துணையின், உயிருக்கு துணை. அப்படிப்பட்ட அருமையான நால்வர் பெருமக்களை நாம் நினைவு கொள்வதற்கு ஏதுவாக அவர் அருளிய திருமுறைகளை எல்லாம் நினைவுக்கு ஏதுவாக முற்றோதல் என்று வைக்கிறோம். இந்த முற்றோதல் முற்றோதல்னா இதுவரையிலும் எப்படி செய்து கொண்டிருந்தோம் என்றால், இப்பவும் சென்னையில நடக்குது, தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு பல்லடங்கள்லயே. காலையில சரி இன்னைக்கு திருவொற்றியூர் போவோமா, சரி ஒரு 20 பேர் புறப்படுவாங்க, சரியா 9 மணிக்கு அங்க போயிடுவாங்க. போய் வளம் வந்து சிவபிரானு சொல்லி எல்லாம் உட்காருவாங்க. உட்காந்து சிவபிரான திருவாசம் படிக்கிறதுன்னா, சரி நீங்க தான் சிவபிரானம் படிங்களே, நீங்க கீர்த்தி அவர்கள் திருவு படிங்களே, நீங்க திருவண்ட பகுதி படிங்களே, நீங்க போட்டி திருவு படிங்களே, திருச்சிதம் படிங்களா, ஆளு கொஞ்சம் படிப்பாங்க. எல்லா மணி 12 மணில விறுவிறுன்னு படிப்பாங்க. படிச்சு முடிச்ச உடனே ஏதேனும் ஒரு பிரசாதம் சாப்பிட்டுட்டு சிவா வந்துருவாங்க. இதுதான் முற்றோதல் பண்றதுன்னு முன்னு. அதை இப்பொழுது மாற்றி தருமை ஆதீன மகாசன்னிதான் அவர்கள் தான் இதற்கு ஒரு புத்துயிர் கொடுத்தார். என்னன்னு கேட்டா, நம்ம வரவேற்பு ஐயா அருமையா சொன்னார். அவர்கள் நம்ம நிர்வாக அலுவலர்கள் சொன்னார், இந்த திருமுறை ஓதுகின்ற பொழுது இரண்டு மிக முக்கியமானது, இரண்டு நிலை முக்கியமானது. ஒன்று இசையோடு கூட்டி படிக்கணும், இசையோடு கூட்டி படிக்கணும். ஏன் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பண் சுமந்த பாடலா, இசையோடு கூட்டி பாடப்பட்ட அந்த பாடல். நம்முடைய சிலப்பதிகாரத்துல தமிழர்களுக்கு 108 பண்கள் இருந்தது சிலப்பதிகார காலத்தில், அது கிபி 2 நூற்றாண்டுல. ஆனா இந்த வேற்றருடைய ஆட்சி, வேற்றருடைய அந்த அமைப்பு எல்லாம் வந்ததுனால அந்த பண்கள் போய் நம்முடைய திருமுறைகளிலே 24 பண்கள் தான் இருக்கு. இப்போ 24 இப்ப 108 பண்கள் எங்கே, 24 எங்கே, நாலில் ஒரு கூறு தான் நமக்கு இருக்கு.
அந்த நாளில் ஒரு கூறாக இருக்கிற 24 பங்களையும் காப்பாற்றிய பெருமை நம்முடைய நால்வர் பெருமக்களுக்கே உண்டு. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆகவே பண்ணோடு கூடிய பாடலை நாம எப்படி பாடணும்னு கேட்டா பண்ணோடு சொல்லணும். ஐயா எங்களால இயலிலேயே, நாம எல்லாம் படிக்கலையே, மூர்த்திகள் மாதிரி 5 ஆண்டு எடுத்து பொதுவா யாருக்கு இசை வரும்னு கேட்டா, போன பிறவியில தேன் அபிஷேகம் பண்ணிருந்தோம்னு சொன்னா அருமையா பாடலாம். நாம தேன் அபிஷேகம் பண்ணமா பண்ணலையாங்கிறது நம்ம தொண்டையே இப்ப சொல்லியிருக்கு. அப்ப நம்ம பண்ணமா பண்ணலையா அப்படின்னா நானே உரைச்சு பாத்துக்க வேண்டியதான். இவங்க தேன் அபிஷேகம் பண்ணவங்கன்னு தெரியுது, ஏன் அருமையா பாடுறாங்க. நாம பண்ண ஆண்டவன் ஏதோ பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அல்லவா, அவ்வளவுதான் முடியுதுன்னு அப்ப முடியுது. ஆனா நான் என்ன சொல்ல, அதுக்காக பாட்டை நம்ம வந்து இப்ப இவங்க எல்லாம் இந்தல பண்ண இந்தல பண்ணல படிக்கிறாங்க இல்லைங்களா, மேகராக கூறியன மேகராக கூறிய படிக்கிறாங்க, நம்மளால முடியலன்னா அதுக்காக வசனமா படிக்கப்படாது. அதுதான் அது நாங்க கல்லூரியில கூட சொல்றேன், ஐயமெருமாள் கோனார் நோட்ஸ் தெரியும் எல்லாருக்கும், ஆனா அவர் நடத்துற பாடம் தெரியாது பலருக்கு. அப்ப அவர் இன்டர்மீடியட் வரைக்கும் தான் செயின்ட் ஜோசப் காலேஜில் பாடம் நடத்துறதுக்கு விட்டாங்க, ஏன்னா அவர் எம்ஏ எல்லாம் இல்லாததுனால. ஆனால் அவர் வகுப்புன்னு அப்படியே பையெல்லாம் திரண்டு வருவான். ஏன்னு கேட்டா அவர் நல்ல இசை படிச்சவர்ல, பாட்ட பாட்டா படிப்பார். கம்பராமாயணம் அவர் ரொம்ப ஒப்பு மன மகிழ்ச்சியானவர். அப்படி அனுமன் படி ஏதோ இப்ப இலங்கைக்குள்ள போறான் அப்படின்னு சொன்னா, மாடு நின்ற அம்மணி மலச்சோலையை மருவி தேடி வழி காண்பனேல் தீரும் என் சிறுமை என்று பாடும்போது அந்த பாட்டு நல்லா இருக்குது. மாடு நின்ற மணிமலச்சோலையை மருவி தேடி வழி காண்பனே தீரும் என் சிறுமைன்னு பையன் என்ன பண்றான், மணி அண்டான்னு பாக்குறாங்க. அது அடல்ட்டா வயசா இருந்த மீச முடிச்ச குழந்தைகள் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பாத்துருவோம், ஏய் இவர்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் வகுப்புன்னு பேர்ற, இது ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு. நான் அதான் சொல்றேன், பல்கலைக்கழகத்தை ஏமாத்திடலாம்ப்பா, டிகிரி வாங்கிவிடலாம், முன்னால இருக்கிற பையனை ஏமாத்த முடியாதுங்கிறது. நாமும் அதான் அளந்துடும், சிங்கம் அளந்துடும், இத ஃபிட் அன்ஃபிட்னு அவஞ்சு விடுவோம். நீ யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கிருக்கலாம் டாக்டரேட் கூட, பையன் கிட்ட ஆகாது. அது என்ன பாட்ட பாட்டா படிங்களேன். இப்ப அது பேர பாருங்க, நம்ம ஐயா கூட தோழிய செவியன்னு சொன்னாங்க, அது மாதிரி இப்ப இவங்க பாட போற மாதிரி பாட போறது இல்ல. படிக்கும் போது தோடுடைய செவியம் விடையேறியோர் தூவன் மதி சூடி, இந்த அளவு படிக்கப்படாதா? இதுக்கு நம்ம போய் நிறைய கத்துக்கணுமா? வேண்டாதியே. ஏடுடைய மலரால் மூனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த என்று படிச்சது, தூடிய செவியம் வெடியேறி தூண்மை சூடி, அப்படி படிக்கப்படாது. அதனால திருமுறைகளை படிக்கின்ற பொழுது அவரவர்களுக்கு ஒரு அமைப்பு இசை

கட்டினாரு. சரி அப்படியே செஞ்சுட்டு வந்துருவார். எல்லாருமே சொன்னீங்க, அப்ப எல்லாரும் சிவபிரானம் தெரியுது. அதுல வந்து கடைசியா இருக்கு, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஐயா 95 வரி சிவபிராணம் இல்லவா, அந்த வரியில சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அவங்களுக்கு என்ன கிடைக்கும், செல்வர் சிவபுரத்தின் மீண்டும் இறங்கி வந்துட மாட்டாங்க, உள்ளார் சிவனடிக்கு அங்கேயே பெருமான் திருவடியிலேயே இருப்பாங்க. அதனால ஏனையவர்லாம் பல்லோரும் ஏத்த பணிந்து. இப்ப நாம் பாருங்க, கைலாயத்துக்கு 7-8 நூற்றாண்டுல சுந்தரமூர் சுவாமிகள் சென்றார். நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு அடாரா கைலாயத்துல சுந்தரமூர் சுவாமிகள் எப்படி எல்லாம் இருக்கிறார், அவங்களை வரவேற்றாங்க எப்படி, இந்திரன் மால் வீரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தேதிர் கொள்ள என்னை. அப்ப பல்லோரும் ஏத்த பணிந்து அங்கே இருப்பாங்க. அப்ப திருமுறை படிப்பதற்கு 2 பாட்டை பாட்டாக படிக்கணும், பொருள் உணர்ந்து படிக்கணும். அதுக்காக என்ன செய்தாங்க, இது மாதிரி மூர்த்திகளை கொண்டு ஒரு பதியம்னா ஒரு பதியத்தை பண்ணோடு படிக்கணும். அதன் பிறகு ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் அந்த பதியத்தில் சொல்லியிருக்கிற பொருள் மிக ஆழமான பொருள். எங்க மாதிரி இருக்கிற வெறும் யூனிவர்சிட்டியில படிச்சவன் சொல்ல முடியாதுதான், இருந்தாலும் ஓரளவு அந்த ஓரளவாவது அந்த பொருள் உணர்ந்து படிக்கணும் என்பதற்காக அதை பற்றி ஒரு 10-15 எடுத்துக்கிட்டு உரையும் சொல்லணும். இப்படி முற்றோதல் பண்ணுவதுதான் சிறப்பு என்று சொன்னார். ஆகவே முற்றோதல் என்று சொன்னால் என்னன்னா, இன்னைக்கு முழுமையா ஓதிட முடியாது, இன்னைக்கு 10 தான் ஓதலாம், நாளைக்கு 10 தான் ஓதலாம். ஆனால் முற்றோதல் என்ற பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா பல பேருக்கு அது தகராறு, ஐயா நீங்க என்ன முற்றோதல் சொல்லிட்டு நீங்க 10 தான் படிக்கிறீங்க அப்படின்னு. நாங்க முற்றோதல் என்ற பாதையில் கால் வைத்திருக்கிறோமே தவிர இந்த முற்றோதல் இன்னும் 7.5 ஆகும். சிவ சிவ. ஆமா ஆமா, நீங்க மாதத்துல 20 பதியும் படிச்சீங்கன்னு சொன்னா ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் கடைசியில பெரிய புராணத்துல போய் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் என்பது படித்து முடிப்பதற்கு 7.5 ஆகும். இந்த முற்றோதல் என்பது என்னன்னு கேட்டா, இன்று முற்றோதல் அல்ல, முற்றோதல் வழியில நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் திருமுறை படிப்பதற்கு நமக்கு என்ன செய்யணும்னா, ஒன்று இசையோடு படிக்கணும், இன்னொன்று பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். இது ரெண்டு நமக்கு முக்கியம். அதற்கு ஏற்ப வைத்து இருப்பதுதான் இந்த முற்றோதல். இந்த மாதிரி முற்றோதல் தமிழகத்தில் இன்றைய நிலையில சிவகாசி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால திருப்பனந்தாள் காசி திருமணத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 6-7 முன்னே ஆரம்பிச்சது திருச்சிராப்பள்ளியில இன்னொரு 6 முடிவு பெறும் சைவ சித்தாந்த சபையில. இன்னொரு 4-5 முடியும் ஈரோட்ல. இப்பொழுது ஞானசமுந்தர் முடிந்து நாவுக்கரசர் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி படிச்சு சரிங்களா, சவுத் ஆற்காடு மாவட்டம் தென்னார்காடு மாவட்டத்தில் நல்ல இனத்து அவங்க ரெட்டியார்லாம் ரெட்டியார்கள், அதுல பல பேர் நல்ல திருமணிட்டு வைணவர்கள், அவர்கள் இந்த திருமணி முற்றுதல் வச்சிருக்காங்க. நம்ம ஐயா வந்திருந்தாங்க நெய்வேலிக்கு, இந்த திருமணி முற்றுவலுக்கு முன்னாலே நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் இது எப்படி நடத்தப்படுகிறது என்பதை பார்க்கணுங்கிறதுக்காக என்ன கேட்டிருந்தாங்க வைச்சோம் நெய்வேலியில. அழகா ஒரு 150-200 இந்த மாதிரி தான் நல்ல கூட்டமா இருக்கும். எல்லாரும் கையில புஸ்தகம் வச்சிருப்பாங்க காலையும் மாலையுமா. அவர்கள் என்ன இங்க வந்திருக்காங்கன்னா, திருமூல திருமந்திரத்துக்கு வந்திருக்கிறோம், இன்னும் ஒரு 2.5 வேணும், 2.5 வேணும், அப்பதான் முடிப்பாங்க. இப்படி இருக்கிறது நார்த் சவுத் ஆர்கார் மாவட்டத்தில் ஒரு இடம், அடுத்தது திருப்பனந்தாள் காசி திருமணம் 2, நம்முடைய திருச்சிராப்பள்ளியில முற்றோதல் 3, ஈரோடு முற்றோதல் 4 இடங்கள் தான். மற்றதெல்லாம் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி உட்காருவாங்க, காலையில ஆளுக்கு ஒரு பதியம் படிப்பாங்க, மத்தியானம் மகேஸ்வர் போய் சாப்பிட்டுட்டு போடுவோம். இந்த மாதிரி அந்த தான் இப்ப சிவகாசி தொடங்கி நம்ம அருமையா செய்கிறது. இதனை ஏற்று போற்றுதல் என்பது என்னன்னு கேட்டா, எல்லா நாட்களிலும் எல்லாரும் வந்து ஓவரலோ நண்பர்கள் உணவு வேணும்னு சொன்னா, இது மாதிரி நல்ல ஒரு பெரியவர்கள் நான் ஏத்துக்கிறேன், இது என்ன பெரிய பெருமா என்று சொல்லி ஏத்துக்கிறாங்க.

0: அப்படி ஏற்றுக்கொள்வதனால நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எளிமையாக போகுது, எளிமையாக போகுது. அதுக்கு நான் நீன்னு வர்றாங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை. அது நீங்க சவுத் ஆர்காடு மாவட்டம் ரெட்டியார்லன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அடுத்த மாதம் நம்ம வீட்டில் வச்சுக்கலாமான்னா தேதி பார்க்கறாங்க, ஒரு நாலு மாதம் போட்டுமே. ஏன் நாலு மாதம் வரைக்கும் ஃபில்லப் ஆயிருக்கு அப்படி இருக்கு. அதனால அப்படி இல்லங்கள்ல வைக்கின்ற பொழுது சில நீதிகள்லாம் வைத்திருக்கிறோம். ஏறத்தால அவரோட புலால் உணவு இல்லாமலோ, அதே போல் நல்ல திருநீர் நல்ல அருமையா பூசி திருமுறை மேல பற்று இருந்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் ஜாதி அப்படிலாம் எந்தமே கிடையாது, அது அது பேச்சுக்கு இடமில் இல்லவா. திருமுறையில் நல்ல ஈடுபாடும், நல்ல திருநீரிட்டு பெருமான் தான் எங்களுக்கு தலைவன், நால்வர் தான் எங்களுக்கு உயிர் துணை என்று சொல்லிட்டா போதுமானது. அப்படி வைக்கின்ற பொழுது இதே மாதிரிதான் இந்த பிற்பகல்ல இந்த நண்பகல்ல உணவு தருகிறார்கள். அந்த உணவு தருகின்ற பொழுது ஒரே ஒரு சிறு நியதி, அதை மாகேஸ்வர பூஜைன்னு சொல்றோம். மாகேஸ்வர பூஜை இப்ப இதெல்லாம் அடுத்த ஆண்டு அடுத்த மாசத்துக்கு வேண்டியதில்லை, இந்த மாசத்துலதான் இல்லையா. அடுத்த மாதம் வந்தா நேரம் நேரம் ஒரு ரெண்டு பதியும் போயிருக்கு, வேணாமா போயிருக்கணும், அப்பதான் முடியும். இந்த மாதம் மட்டும்தான் இந்த மாகேஸ்வர பூஜை என்பது என்ன அப்படிங்கன்னா, இலை இப்போ போயிட்டு இல்ல அந்த இப்ப உணவு வந்து ஒவ்வொரு விதமா இருக்கலாம். சித்திரானம், சித்திரானம்னா சக்கரை பொங்கல் இது மாதிரி புளியோதரை இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அது அது மாதிரி வச்சிருவாங்க. வைத்தா போய் உட்காகிற போது சிவ பூஜை செய்கிறார்களே, சிவ பூஜை செய்கிறவர்களும் மூர்த்திகளும் அது போல் நல்ல சிவன் அடியார்களா இருந்தா அவர்களை அந்த முதல் அந்த இதுல உட்கார வைக்கணும், உட்கார வைக்கணும், உட்கார வைத்து மற்றவர்களாம் படம் தள்ளி வேணும் உட்கார்ந்துக்கலாம். உட்கார்ந்து வந்து வைத்த வந்து சாப்பிட்டுறக்கூடாது, சாப்பிட்டுறக்கூடாது. வைத்தா அவர்களுக்கு யார் ஏற்று போட்டுகிறார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் உட்கார்ந்த பிறகு அந்த ஒவ்வொரு பூவா அவங்க தலையில வச்சுக்கிட்டே வருவாங்க. மாகேஸ்வர பூஜைன்னா மாகேஸ்வரர்னா இவன் இப்ப இருக்கிற இந்த அடியவர்கள் தான் மாகேஸ்வரன் இறைவனே. இந்த அடியவர்களே இறைவனாக கருதி வழிபாடு செய்வதுதான் மாகேஸ்வர பூஜையின் பேர் இல்ல. அதனால மலர் வைப்பது. அடுத்த முறையில வந்து இருந்தா தணல் இருந்ததுன்னா தீபாவளி அப்படியே இது நரும்புகை காட்டி வரலாம், இல்ல ஊதி இருக்கவே இருக்கு அதை வச்சு போயிரு. மூன்றாவதாக அந்த நிவேதனம் அப்படியே தண்ணி அப்படியே நிவேதனம். நான்காவது கற்பூரம் காட்டிவிடும், கற்பூரம் அப்படியே எல்லா அடியவர்களுக்கும் அப்படி காட்டிவிடும். காட்டி வரவர் இதுவரைக்கும் என்ன செய்வாங்க கேட்டா, ஓதாமூர்த்திகள் அருமையா அந்த இந்த பஞ்சபிராணம் பாடுவாங்க. அதுல எந்த பாடுறமும் முக்கியம்னா அன்னம் பாலிக்கும் தில்லை சித்தம்பளம், என்ன நம்ம சாப்பிடுறது அன்னம் பாலித்தல் அல்லவா. அதனால அதுக்கு வேற பொருளும் உண்டு, இப்ப நான் சொல்லல அதெல்லாம். அன்னம் பாலிக்கும் தில்லை சித்தம்பளம், மண்ணில் பிறந்தார் பெரும் பயன், இப்படிப்பட்ட அருமையான அந்த உணவுக்குரிய பகுதியெல்லாம் அந்த மாதிரி பாட்டை படிச்சு இந்த கல்பூரம் காட்டின பிறகு அந்த ஏற்று போட்டுகள் நிப்பாங்க. சில அது ஆசி உரைகள், நன்மையான நிலைகள் இந்த நாட்டில் நிலவணும் என்பதற்காக. என்னது என்று கேட்டா, திருமணங்கள் என்னைக்கு உண்டு? திருமணங்கள் தினமும் உண்டு, தினமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் முதலான இடங்களில் எல்லாம் நாள் வழிபாடும் சிறப்பு வழிபாடும் நடந்து தவறாமல் நடக்கப்பட்டதாக திருவுளத் தடைக்க அப்படின்னு சொன்னே அரகர அரகர அரகர என்ன கேட்டா, எல்லா சிவாலயங்களிலும் ஒவ்வொரு நாள் நடக்கிற வழிபாடும் சரி, அடி உண்ணுகின்ற அந்த அடிகள் இருக்காங்களே இவர்களுக்கு எல்லா நலமும் நல்ல வளமும் மேன்மேலும் பெறுவதாக திருவுளத் தடைக்க அது சொல்லும்.
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு பாடலிபுத்திரம் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தனி திருக்குறுந்தொகை. இந்த பதிகம் சமணர்களால் திருநாவுக்கரசு நாயனாரை சுண்ணாம்பு நீற்றறையில் இடும்பொழுது பாடியருளிய பதிகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆடி சுவாதி சிறப்பு நிகழ்ச்சி. பாடியிருப்பவர் விஜயலட்சுமி ராஜாராமன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: இன்று ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபதினம்.
1: ஆம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலைக்கு சென்ற நாள். இதன் சிறப்பு அம்சத்தை இப்போது சிந்திப்போம்.
0: சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஒன்று சேர்ந்து பல தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வந்தனர். ஒருநாள் சேரமான் நீராடச் சென்றபோது தம்பிரான் தோழர் திருவஞ்சை களத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அவர் கண்களில் நீர் மல்க காதலாகி கசிந்து நெஞ்சம் நெக்குருகி நிலமிசை பலமுறை விழுந்து வணங்கி, பெருமானே, இவ்வுலக வாழ்வை வெறுத்தேன், நின்னடியே சேர்தல் வேண்டும் என திருப்பதிகம் பாடினார். சிவபெருமான் சுந்தரரை மீண்டும் திருக்கயிலைக்கு அழைத்து கொள்ள திருவுள்ளம் கொண்டார். அவர் ஆணைப்படி தேவர்கள் திருமால் பிரமன் முதலியோர் ஐராவணம் என்ற வெள்ளை யானையுடன் திரு அஞ்சைக்களம் கோவில் வந்தடைந்தனர். சுந்தரரை தொழுது எம்பிரான் ஆணையை அறிவித்தனர். ஆரூரர் தம்மை மறந்து நின்றார். அவருக்கு இவ்வுலகை பற்றிய சிந்தனை ஒரு சிறிதும் இல்லை. எம்பிரான் மலரடிகளையே சிந்தித்திருந்தார். அவரை தேவர்கள் யானையில் ஏற்றினர்.
2: நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா.
0: ஐவகை நாதங்களும் ஆர்த்தன. வானவர் பூமழை பொழிந்தனர். விண்மிசை வேழம் மீது செல்லும் ஆரூரர் தம் தோழர் சேரமான் பெருமானை நினைத்தார். சேரமானுக்கு சுந்தரர் யானையில் அமர்ந்து கையிலே செல்வது ஞான திருஷ்டியில் தெரியவே அவரை விட்டு பிரியாது அவருடன் தாமும் செல்ல கருதி அருகிலிருந்த ஒரு புறவியின் காதில் பஞ்சாட்சரத்தை ஓத உடனே அப்புறவி அரசரை ஏற்றிக்கொண்டு விண்மிசை பறந்து சுந்தரர் அமர்ந்திருக்கும் யானையை வலம் வந்து அதற்கு முன் சென்றது. கைலையை அடைந்தவுடன் யானை நின்று இறங்கி சுந்தரர் சிவபெருமானிடம் சென்றார். ஆனால் சேரமான் பெருமாளை வாயிலில் நுழைய அனுமதி தராததால் அவர் கைலாய வாயிலிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார். சுந்தரர் சிவபெருமானிடம் சேரமான் வெளியில் நிற்பதை சொல்ல சிவபெருமான் ஆணையிட நந்திதேவர் சேரமான் பெருமாளை அவர் முன் அழைத்துச் சென்றார். கண்ணுதர் கடவுள் புன்னகை புரிந்து, சேரனே, இங்கு நாம் அழையா முன் நீ எவ்வாறு வந்தனை என்று கேட்க, சேரமான், ஐயனே, ஆரூரர் கழல் போற்றி அவரை சேவித்து வந்தேன். தங்கள் கருணை வெள்ளத்தால் இங்கு வந்து சேர்ந்தேன் என்று கூறி இறைவன் மீது ஞான உலா பாடினார். சாக்ஷாத் சிவபெருமான் முன்னிலையில் திருக்கைலாய ஞான உலா கைலையிலேயே அரங்கேறியது என்றால் என்ன ஆச்சரியம்! எம்பெருமான் மனம் மகிழ்ந்து அவரை நோக்கி, சேரனே, நீ சிவகணத் தலைவராக இங்கு நிலை பெற்றிருப்பீராக என்று திருவருள் பாதித்தார். நம்பியாரூரரும் முன் இருந்தது போலவே அணுக்க தொண்டு புரியும் ஆலால சுந்தரராக திகழ்ந்தார். இருவரும் பேரின்ப வாழ்வில் திளைத்து மகிழ்ந்தனர். சுந்தரர் யானை மீதமர்ந்து கைலைக்கு செல்லும் போது பாடியருடைய பதிகம்தான் தானனை முன்படைத்தான் என்னும் பஞ்சம பண்ணில் அமைந்த அற்புத பதிகமாகும். இப்பதிகத்தை சுந்தரர் வருணனிடம் தர வருணன் அதை திருவஞ்சை களத்தில் கொணர்ந்து சேர்த்தனர். இதுபோல சேரமான் பாடிய திருக்கைலாய ஞான உலாவை கைலையில் கேட்ட மாசாத்தனார் திருப்புடவூரில் வெளியிட்டனர். இப்படியாக இந்த இரண்டு பாடல்களும் மண்ணுலகில் நமக்கு அரிய பொக்கிஷமாக கிடைத்தன. சுந்தரர் பாடியருடைய தானனை முன்படைத்தான் என்ற ஏழாம் திருமுறையில் அமைந்த பதிகம் தேவாரப் பாடல்களை நிறைவு செய்யும் அற்புத பதிகமாகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

மனத்துள் வைப்பந்த பாடல் பரிசு படைத்தருடும் பெஞ்சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான் பெஞ்சுமந்த கீர்த்தி வயன் மண்டலத்தீதன் கஞ்சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரை மஞ்சுமந்து கூலி உண்டு அக்கோவான் முத்துண்டு குஞ்சுமந்த பொன்னியே நீ பாடுங்கான் அம்மானம்பலம் நம்ம பார்வதிபதே மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க அருட்கடல் ஆகிய அம்பலவானருடைய பெருங்கருமையினாலே இன்று திருவாசக திருவாசகமாகிய ஞான நூல் சிவபெருமானுடைய திருக்கரத்தினாலேயே எழுதப்பட்டது. சிவபெருமான் யாருக்கும் கையெழுத்து போட்டு தர மாட்டாரு. இவர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பாட்டு வேணுமே, பாட்டு வேணும்னா எது வேணாலும் செய்ய வேண்டியதாரு. பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பரவதன் வாயில் போய் பண்புரத்த தூதர் என்று பட்டம் கட்டி கொண்டவர்கிறார் ஒருத்தர். இவர் பாட்டை கேட்பதற்காகத்தான் மண்ணே சுமந்தார். திருவாசகம் கேட்பதற்காகத்தான் வலம்பூரி கிடக்கும் வாத ஊர் அன்ப வலம்புரி கிடக்கும் வாத ஊர் அன்ப மாணிக்க வாசகரை கூப்பிட்டு சொல்றாரு. பாடும் பணினி கூடும் பொருட்டு, பாடும் பணினி கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறி உண்புகள் முடிவிசை மண்புரை சுமந்து நீற்றலின் மேனியன் மாற்றடிப்பட்டு நின்னை தொண்டன் என்ன கொண்டான் என்பது சிவபராசுவார். உன்னுடைய பாட்டை கேட்கணும், அதை சேகரிச்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக மதுரையில போய் குதிரை மாறினான், குதிரைய மாறினான், மண்ணை சுமந்தான், உடம்பில் அடிபட்டான். இவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சது இந்த திருவாசகம், பாடுபட்டு சம்பாதிச்சது இந்த திருவாசகம். அதை ஓதுகின்ற ஆன்மாக்கள் அத்தனை பேருக்கும் தொல்லை இரும்பரவி சூடும் தலை நீக்க அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறியடிக்கும் வாத ஊர் எங்கொரு திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்துக்கு உண்மையாக வச்ச பேரு தேனு, கூப்பிடுற பேரு திருவாசகம், வச்ச பேரு வேற கூப்பிடுற பேரு வேறு, வச்ச பேரு தேன், திருவாசகம் என்னும் தேன். அதனாலே அப்படிப்பட்ட தேனை உண்டவர்களுக்கு பிறவியாயி நோய் இருக்காது. இந்த சிவபெருமானுடைய தோத்திரமாகிய தேவாராஜி திருமுறைகள் அதோடு நல்ல இசை, இந்த சொல் நயம் உருநயம் முதலான இந்த ஞான சரக்குகள், ஞான சரக்குகள் உயிரிலே உடம்பிலே நாடி நரம்பெல்லாம் கலந்துருச்சுன்னா அங்கே இந்த பிரஷரோ சுகரோ மத்த வியாதியோ எதுவும் தங்கறது கிடையாது. இது போய் நிறைய அவுஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க மத்ததெல்லாம் தங்கறது கிடையாது. அதனால இந்த கதையை கேட்கறதுனால அவங்களுக்கு அதிகபட்சம் அந்த வியாதிகள் வராது. வியாதிகள் உள்ளபடியே நீங்க நேரம் கேட்டு பாருங்க, அது அந்த கேட்ட போது இருக்கிற ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினால மன மகிழ்ச்சியினால உடம்புக்கு மன மகிழ்ச்சியினால கையினால அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்முடைய இந்த சிவ நூல்களுடைய நிகழ்ச்சி. சும்மா வெடும் பொழுதுபோக்கு அல்ல, உய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்கிறது அல்ல, மெய்மையை பெருக்கி ஞானத்தை பெருக்கு விளங்குதா. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நூல் வகையிலே திருவாசகம் என்பது எட்டாம் திருமுறையாக இருப்பது, பன்னிரண்டு திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையாக இருப்பது. அதனால அது எட்ட முடியாதது ஆயிருக்கிற பரம்பொருளை எட்டும்படி செய்வது இந்த எட்டாம் திருமுறை. எட்டாத பொருளை எட்டும்படி நமக்கு கிட்டும்படி செய்வது இந்த திருவாசகம். அது மாணிக்க வாசகர் நீன்னு சொல்லுவார் சுவாமி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு யார சொல்றது? முன்னால ஆளை நிறுத்திக்கிட்டு தானே சொல்லணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, முன்னிலைப்படுத்தி சொல்லு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டு அயன்மாருக்கு அறிவோய் நீ. இது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. கூறு நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுது நீ, வேறொரு பரிசுக்கு ஒன்றில் மெய்மை உன்னை குறித்துரைக்கல். தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. நேரா நின்றுகிட்டு கேட்கிறாரு சுவாமி கிட்ட, நேரா நின்றுகிட்டு. அது அளவுபடாத பெருமையுடையது திருவாசகம், அளவுபடாத பெருமையை உடையது. திருவாசகம் படிச்சுட்டா உணர்ந்துட்டான்னா மறுபடி கருவாசகம் போமா? பண்ண மாட்டான். திருவாசகத்தை ஓதினவர்கள் கருவாசம் பண்ண மாட்டார். கருவாசம் என்றால் புரியுதா? மறுபடி ஒரு தாய் வயிற்றுல ஜெனிக்க மாட்டார், வினைப்பிறவியை சார மாட்டார். அதுதான் மருந்து. திருவாசகம் என்பது மருந்து, பிறவி நோய்க்கு மருந்தாக இருக்கும். திருவாசகம் என்றது வீட்டு நூல். திரு என்றால் வீடு, திரு என்றால் வீடு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திரும்பும் போன. பொருள் என்பது இந்த லோகத்து பொருள், மெய்ப்பொருள் என்பது அறிவு. அதற்கு மேல போ
தான் திருவாசகம். முத்தியை கொடுக்கின்ற வாசகம் திருவாசகம். இதுதான் நேர் பொருள். ஆகையினாலே இப்படிப்பட்ட திருவாசகம் இது தோன்றியது திருப்பெருந்துறையில். திருப்பெருந்துறையிலே ஆவுடையார் ஊயில் இருக்கின்ற திருப்பெருந்துறையிலே குருந்த மர நிழலிலே இருந்து சிவபெருமான் ஞானாசிரியராக வந்து 999 அடியாரில கைலாயத்திலிருந்தே கூட்டிட்டு வந்தார். ஒரு குடத்திலிருந்து நம்ம அடியாளர்கள் வந்து கூட்டி வந்திருக்கும் பாரு. அது மாதிரி கைலாயத்திலிருந்தே அவர் 999 அடியாரில் கூட்டிட்டு வந்தார். அப்படி வந்து பெரிய ஏற்பாடுங்க. மத்த பேருக்கெல்லாம் அது மாதிரி கிடையாது. சிவபெருமான் இவரை பிடிக்கிறதுக்காக பெரிய ஏற்பாடு பண்ணினார். யாரை பிடிக்க? மாணிக்க வாசகரை பிடிக்கிறதுக்கு கைலாயத்திலிருந்து 999 அடியாரில் கூட்டிட்டு வந்து அவர் வருகிற வழியிலே கூடார அடிச்சு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம்தான் வருமா அவனை பிடிக்கலாம்னு சொல்லி வழி மேல விழி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார் சிவபெருமான் மாணிக்க வாசகரை பிடிக்கிறதுக்காக. அப்படி வழியிலே இருந்த பரமாச்சாரியராகிய மாணிக்க வாச பரமேஸ்வரனை கண்டார். மந்திரியாக வந்த மாணிக்க வாச பாண்டி நாட்டு முதலமைச்சராக வந்த வாதவூரர் குருந்த மரத்தடியில் எழுந்திருந்த பரமாச்சாரியனை கண்டார். அதை திருவாதவூரில் ஒரு இடத்துல நன்றாக சொல்லி இருக்கிறேன். அதை சொல்றாரு, உருத்தரன திருமணியை இலங்கு காதில் ஒஞ்சரத்தில் கந்தரத்தில் ஒளிகொன் மார்பில் கரத்தில் அணிந்து கரத்தில் அணிந்து உருத்தராக்கமணி கரத்தில் அணிந்து இலகு திரு முண்டம் மங்கி கண்கரந்த நன்முதன்மேற் கவினச்சாற்றி திருத்துகளும் வேதியானார் அப்பொன்மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார். அந்த திருமணியை கண்டாரு. அதை கண்டபோது அவருக்கு எப்படி இருந்திருக்கு? ஆனந்தம். ஞானாசிரியனாக எழுந்தருளியிருந்தார் பரமேஸ்வரன். திருத்துகளும் வேதியானார் அம்பொன்மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார் செங்கை மீது பொருத்த முதும் புத்தகமேது ஐயா என்ன பொய்மையிலா சிவஞான போதம் என்ன. மாணிக்கவாசன் உபதேசம் பண்ற காலத்துல கையில சிவஞான போதம் வச்சிருந்தார். என்றலுமே சிவம் ஏது ஞானம் ஏது இவர் அப்படி சொன்னாரா சிவஞான போதம்னு? சிவம்னா என்ன சாமி, ஞானம்னா என்ன, போதம்னா என்ன அப்படி கேட்டான். உடம்பு தெரியாதவன் சரி சாமிட்டு போயிடுவான். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. மதுரைக்கு வர்ற புலவன் அத்தனை பேர்த்தையும் ஆராய்ச்சி பண்ணாரு. யாத்தியாவது ஞானம்தானே, ஒருத்தருடைய ஞானம் இல்லை. எல்லாம் பெரிய ஞானியும் வந்தா வித்வான் வந்தான தவிர இவர் கேட்ட கேள்விக்கு இவருடைய தாகத்தை அடக்கிறாப்புல யாரும் தீர்த்தம் கொடுக்கவில்லை. யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு உடைய தாகத்தை தீர்க்கிறாப்புல தீர்த்தம் யாரும் தரவில்லை. அந்த தீர்த்தம் வந்துதான் இப்ப தீர்த்தம் கொடுக்கும். எந்த தீர்த்தம்? பரமேஸ்வரனாயி தீர்த்தன் வந்து ஆர்த்த விரவி துயரடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் வந்து இப்பொழுது மாணிக்கவாசகர் தீர்த்தம் தருகிறார். ஞானமாயி தீர்த்தத்தை கொடுத்து அவருடைய வேட்கையை தணித்தார், வேகம் கெடுத்து ஆண்டார். அப்படி அந்த சிவஞான போதத்துக்கு பொருள் சொன்னார். அதன் பிறகு அயாலே தன்னுடைய ஆபரணாதிகள் பணம் எல்லாம் திருவடியில காணிக்க வச்சுட்டார். கொண்டு வந்தது அத்தனையும் காணிக்க வச்சுட்டார். இப்ப நம்ம கொஞ்சம் தானே எடுத்து வைக்கிறோம் காணிக்க, எவ்வளவு வைக்கலாம்னு பார்த்தாலும் வைக்கிறார். அப்படி இல்லை, எல்லாமே வைத்து விட்டார். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டலையோன்னு கேட்டுக் கொடுத்தார் மாணிக்கவாசகர். அப்படி வைத்த பிறகு அவர் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தமாக வாங்கி கொண்டார். அப்படி தத்தமாக வாங்கி கொண்ட பிறகு அவருக்கு என்ன தந்தார் இவர் தெரியுமா? அழிவில்லாத பேரின்பத்தை கொடுப்பதாகி முத்திவஞ்சாக்கரத்தை உபதேசம். அழிவில்லாத பேரின்பத்தை தருவதாக இருக்கிற முத்திவஞ்சாச்சரத்தை உபதேசம். அப்படி முத்திவஞ்சாச்சர உபதேசம் பண்ணின உடனே என்ன ஆச்சு? வீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் வரையாறுகளற்கு என் கைதான் தர்பித்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் புயிதார்ந்து விழுந்து உன்னை போற்றி சயசய போற்றி என் கைதான் நிகழவிடைய உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று திருவடியில் விழுந்தார். அவருக்கு சக்கர தீட்சை முடி வச்சுட்டார். நயன தீட்சை முதலாக திருவடி தீட்சை ஈராக உள்ள எல்லா வகையான தீக்குகளையும் அவரை என்ன ஆக்கி விட்டார் என்றால், என நான் என்பதறிய பகல் இரவாவதும் அறிய என்னை நான் என்பது அறிய பகல் இரவாவது அறிய மனவாசகம் கடந்தான் என்னை மத்துவோர் மத்தனாக்கி சிரமால் விடை உடையான் திருப்பெரும் துறை உறைவான் பணவன் என்னை செய்த படிறு அரியன் பரஞ்சுடர் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறுவருவார் அச்சோழன் என்கின்ற ஆனந்த வெள்ளத்தில் முள்ளி சிவத்தை தவிர ஞானாசிரியனை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்துதான் பழுது இல்லாத அப்படிப்பட்ட நிலையில் இருந்துதான் பழுது இல்லாத சொல்மணியனை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்து அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வலுவிலாதவே மாணிக்க வாசகன் என்றார். இப்படி ஆனந்த நிலையில் இருந்து அழுது துழுது உருகி
நல்ல மாணிக்கங்களாகிய பழுதில்லாத குற்றமில்லாத மாணிக்கங்களை வரிசையாக அன்பு என்கின்ற நாரினாலே கூறி அதை சிவபெருமான் திருவடியில் அந்த மாலையை சாத்தினார், மாணிக்க மாலையை சாத்தினார். அப்படி சாத்திய போது உனக்கு மாணிக்க வாசகம் என்று பெயர். அவர் பாடிய நூலுக்கு திருவாசகம், அவருக்கு பேர் மாணிக்க வாசகம். மாணிக்க வாசகர் பாடிய நூல் திருவாசகம், ரொம்ப பொருத்தம் தானே. அவருக்கு பேர் மாணிக்க வாசகர், அவர் பாடிய நூலுக்கு திருவாசகம். மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. அப்படி உபதேச முறையில முத்திவிஞ்சாக்கரத்தை உபதேச முறையிலே பெற்ற அந்த உபதேசத்தை தான் திருவாசகமாக பாடி. அந்த உபதேச பாய்வரியும் தந்த பரமானந்த பாய்வரியும் தந்த பரமானந்த பயனை தூய திருவாய் மலரா சுச்செய்து மாய கருவாத யாமரியா வாரிசிதான் கண்டாய் திருவாத ஊராடும் தேன் என்பது திருக்கடித்து முடியாது. ஆகையினால அப்படிப்பட்ட இந்த திருவாசக விரிவுரை இன்று தொடங்குகிறது. ஆகவே அப்படிப்பட்ட திருவாசகம் 658 பாடல்களை உடையது, 658 பாடல்களை உடையது. அது முதலிலே தொடங்குவது சிவபுராணம் என்று தொடங்குகிறது. அந்த சிவபுராணம் எதற்கு சொல்லுகிறேன் என்று கேட்டால், சிவன் அவன் என் சிந்தையில் இருந்து அதனால் அவனவளாலே அவன்தாளவணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவனை முழுது ஓய உரைப்படியான் என்று அதற்கு பயன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த சிவபுராணம் 95 வரிகளை உடையது. அந்த 95 வரிகளில் முதல் ஆரம்பம் நமச்சிவாய வாழ்கன்னு தொடங்கும். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. இப்படி தொடங்குகிற நூல் வேற எங்கேயும் கிடையாது. நமச்சிவாய பஞ்சாட்சரம் வாழ், எல்லாவற்றிற்கும் மேலானதாக விளங்குவது எதுவென்று கேட்டால் ஸ்ரீ பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் சிவபெருமானுடைய திருவடிவம், சிவபெருமானுடைய திருமேனி பஞ்சாட்சர வடிவம். ஆகையினாலே அப்படிப்பட்ட பஞ்சாட்சரம் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று தொடங்குகிறது. அதை நன்றாக விரித்து சொல்லுவோமாக. முடிஞ்சவரையும் வந்து கேளுங்க, அவசியமா வந்து கேளுங்க. என்ன இப்படிப்பட்ட ஒரு நூல்களும் புராணங்களும் சொல்றதுக்கும் காலங்களும் ஜென்மம் கிடைக்காது. நீங்க செவிக்கு விருந்து, இது செவிக்கு மாத்திர விருந்தல்ல, உயிருக்கே இது அமுதமாகி விருந்தை கொடுப்பது திருவாசகம். அதை எல்லாரும் பக்தி சிரத்தியோடு கேட்டு திருவருளை நிறைய பரவணும். இந்த லாலாப்பேட்டை அன்பர் கண்ணப்ப நாயனார் திருக்கூட்டம் இன்னும் பெருக வேணும். அவர்களுக்கு தீர்க்காயுளும் அருட்செல்வம் பொருட்செல்வம் சிவபக்தியும் சகலவகையான பாக்கியங்களையும் பரமேஸ்வரன் தருணமிதையா மிகுத்த கணமது நீட்சபிக்க சகல செல்வ யோகமிக்க குருவாழ்வு தகமசிவ ஞானமுத்தி பரகதியை நீ கொடுத்து தெய்வபுரிய வீடு நைத்த வடிவேலா என்பார் அருள். அப்படி எல்லா வகையான நன்மைகளையும் ரத்னாசலபதி சுரும்பார் உலகி கடம்பவனேஸ்வரர் முட்டிலாமலை அம்மை சிவகாம சுந்தரி சமேத சிதம்பரேஸ்வரர் தருவார் என்று சொல்லி இந்த திருவாசக உரையை ஆரம்பித்து வைத்திருக்கிறேன். தொடர்ந்து நடக்கும். தவறாமல் தாய்மார்கள் வந்து கேடுக்கு ஒன்னும் டிக்கெட் கிடையாது, ஒன்னும் இல்லையப்பா, டிக்கெட் கிடையாது, எந்த சிரமம் கிடையாது. திருவாசகம் கேட்டோம், இந்த காலத்துல திருவாசகம் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிவாயிரம் இந்த மாதிரி திருவாசகம் வந்து கேட்டார்கள் அப்படின்னு பதிவு பண்ணிடுவார் சுவாமி. ஆகையினால இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கான் துன்பம் தொடர்வர்த்தி சூதியாய் அன்பமைத்து சீரார் விருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்து திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி வான்முயில் வளாது வெய்யம் அலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரள் வாழ்க நான் மறையறங்களும் கனற்றம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: திருச்சிற்றம்பலம்.

போற்றி சைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தெந்தி

பொன்னொழி மின்னும் தவனச்சடை முடிய தாமரையானே. அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும்.

தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன் தன்னை அப்பாயனில் அப்பனுமாயுளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே ஜீயினும் வெய்யன் புனலிருந்தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை சேயினும் நல்லன்

அயலும் குடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தென்னும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயரும் பெயலும் மழை முகில் பேர் நந்திதானே. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார்

கமலம் மலரால் கடந்து நின்றான் கடல் வண்ணனும் எம்மாயன். கடந்து நின்றான் அவர்க்கு அப்புற ஈதல் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. ஆதியுமாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியமாய் விரித்து ஆத்திருந்தான் அருள். ஜோதியுமாய் கருதாததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. கோது குலாவிய கொன்றை குளர்க்கு மாது குலாவிய வாழ்நுதல் பகனையாது குலாவி அவர் அருத்தவரும் கோது குலாவி குணம் பயில் அரேயே. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயங்கத்தூறியது மிகும் அவ்வழி ஏதங்கலந்தொரு தேவன் என்றெண்ணிலும் ஈசன் உறவுக்கு எதிரில்லைதானே. அதிபதி செய்து அளவகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதியா

முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவும் கடிமலர் குறைமலை அதுதானே. வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊரப்பிறவி ஒழிக்கும் ஒருவனே. காண களிறு கதர பிளந்தனும் கோனை புகழுமின் கூடலுமாமே. மனத்தில் எழுகின்ற மாயனன் நாட நினைத்தது அறி

வாரன் நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டா இறை அவரு தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றிய

சந்தித்த எனத்தக்க தாமரைவான் முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவரே.

தழுவிக்கொள கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணிகன் ஆகி அம

பதிபலவாயது பண்டு இவ்வுலகம் விதிபல செய்தொன்றும் மெய்மெய் உணரா துதிபல

பரிசு பெறலாமே, நானும் நின்ற சிவன் நாள்தோறும்.

நிறைந்து அலை சம்போ நின் நேரொளி உண்ணும் மறஞ்சடம் செய்யாது வட்டவல்லார்க்கு புறஞ்சடம் செய்வார் புகுந்து நின்றானே சிவன் செய்த சினஞ்செய்து நஞ்சுண்ட தேவர் பிரான் புனஞ்செய்த நெஞ்சிடை போற்றவல்லார்க்கு தனஞ்செய்த

போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகனால் முடி செய்தது. ஏனல்கும் மாயகம் சூழ்ந்து வர வல்லராகிலும் வேயனதோழிக்கு வேந்தொன்றும் தானே அரணடி சொல்லி அரற்றி அழுது அரணடி சொல்லி அரற்றி அழுது பரணடி நாடியே பரவிப்ப நாளும் அரணடி சொல்லி அரற்றி அழுது.

நிறைந்து நின்றானே. போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, போற்றி என் அன்பு பொலிய வைத்தேனே. விதி வழி அல்ல இவ்வழி வேலை, விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும் பதிவழி காட்டு பகலவனாமே அந்தி வண்ண அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்தடியொழக முந்தி வண்ணா முதல்வா அரணே என்று உந்தி வண்ணன் எம்

நின் இன்பந்தானே அடியார் வரவும் மரபிரா முடியால் வணங்கி முதல்வன் முன்னி படியால் அருளும் பரம்பரல் எந்தை விடியா விளக்கன்றி மேவி நின்றேனே. பரபசு வாசத்து நாதனை உள்ளே உரைபசு வாசத் பொருங்கவல்லார்க்கு திரைவசுவாக செழுங்கடல் நீந்தி கரைபசுபாதம் கடந்து எய்தலாமே. சூடுவன் நெஞ்சிடை வைப்பல் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்றாடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் அறிவதுதானே. வேத சிறப்பு வேதத்தின் பெருமை வேதத்தை

மேதியன் அகிலன் வேதம் உரைத்தான் வேதம் விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வெள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கே வருக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே திருநெறியாவது சிந்தித்ததித்தன்றே பெருநெறியாய பிரானை நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறிகூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்த

விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகை ஆட்டும் அராக அவனியில் ஆட்டாதார். வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இட

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தன்னை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி

இந்த சைவ நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருவடியை சிந்தித்து வணங்கி மழுகின்றேன். இந்த உலகளாவிய இந்த சைவ நிகழ்ச்சியை, அதிலும் குறிப்பாக திருமந்திர நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி மழுகின்றேன். இறைவனுடைய திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்றிலிருந்து தொடர்ந்து 11 நாட்களுக்கு திருமந்திரத்தினுடைய உட்கருத்துகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு திருமந்திரமும் திருமூலரும் என்ற ஒரு பகுதியை முதற்கண்ணாக நாம் சிந்திக்கின்றோம். திருமந்திரம் செந்தமிழ் சிவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய நூல். இதையெல்லாம் படிப்பதற்கு பல ஜென்மங்களில் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை, கற்க கசடர கற்பவை கற்க, கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும் என்று குறிப்பிடுவார். அப்ப எந்த நூல்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய மனத்திலே ஒரு எண்ணம் எழும். இந்த கேள்விக்கு ஔவையார் ஒரு விடை தருகிறார். தேவர் குறளும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று சொல்லும். அவருடைய பட்டியலின்படி திருமூலருடைய சொல் 3000 பால்களை தாங்கி நிற்கக்கூடிய அருமையான ஞான பெட்டகத்திற்கு ஔவையாரிட்ட அடைமொழி திருமூலருடைய சொல். சொல் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு பொருள் அதிலே பொதிந்து கிடத்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அப்பொழுது நாம் எந்தெந்த நூல்கள் எல்லாம் படிக்க வேண்டும்? திருக்குறளை படிக்க வேண்டும். அதன் பிறகு மூவருடைய தமிழ், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவார். நான் அழகாக சொல்லுவது உண்டு, முத்தி கிடைப்பதற்கு குறைந்தபட்சம் 3 நூல்களையாவது நாம் படிக்க வேண்டும். அந்த முத்தி என்று சொன்னால் தீ என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 நூல்கள். முதல் நூல் திருக்குறள், 2வது நூல் திருமந்திரம், 3வது நூல் திருவாசகம். இந்த 3 தீ என்று ஆரம்பிக்கக்கூடிய 3 நூல்களை படித்தால், படிப்பது மட்டுமில்லாமல் அதை உணர்ந்தால் நமக்கு முத்தி எளிமையாக கிடைக்கும் என்று நாம் சொல்லுவோம். அதிலே நாம் இன்ற திருமந்திரத்தை நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். இதற்கு திருமந்திர மாலை என்று பொருள். சைவத்திலே சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் விளங்கக்கூடிய நூல். திருமுறைகள் 12. அந்த 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக விளங்குவது திருமந்திரம். தமிழிலே 10 என்ற எழுத்திற்கு ய என்று குறிப்பிடுவார்கள். ய என்பது உயிரை குறிக்கும். சிவய நம என்ற ஒரு திருவேந்த எழுத்திலே சி என்பது சிவத்தையும், வா என்பது அருளையும், ய என்பது உயிரையும், ந என்பது மறைப்பாற்றலையும், ம என்பது ஆணவ அழுக்கையும் குறிக்கும். அப்பொழுது ய என்பது உயிரை குறிக்கும். அந்த உயிருக்கு
பத்து என்ற எண்ணை ஏ என்று குறிப்பிடுவார்கள். அப்போ உயிருக்கு இந்த நூல் உறுதுணையாக இருக்க வேண்டும். இதை அனுபவித்து நாம் உணர்கின்ற பொழுது இறைநிலையை நாம் எழுதலாம். அதனால தான் இந்த பத்தாம் திருமுறையாக கூட வைத்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய இந்த திருமந்திரம் வேத நெறியாகிய உலகியல் நிலையையும் மிகுசைவ துறையாகிய ஆகம உண்மைகளையும் இனிய தமிழில் எடுத்து இயம்பக்கூடிய நூல் என்ற ஒரு பெருமையினை உடையது. இதிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு படிநிலைகளுக்கும் உள்ள செய்திகளை தமிழிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த நூலை நமக்கு அருளியவர் திருமூல தேவநாயனார். நாம் இன்றைக்கு திருமூலருடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்லிவிட்டு திருமந்திரத்தினுடைய பெருமைகளையும் நாம் இன்று சிந்திக்கின்றோம். நாதர் என்று சொன்னால் தலைவர் என்று பொருள். நவநாதர்களிலே திருமூல நாதர், சித்தர்களுக்கு தலைவர்களெல்லாம் நாதர் என்று சொல்வார்கள், நவநாதர்கள். அந்த நவநாதர்களிலே ஒருவர் தான் திருமூலநாதர். இந்த திருமூலர் இவருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதன் என்று சொல்வார். இவர் திருக்கைலாயத்திலே நந்தியம்பெருமானிடம் அமர்ந்து குருவாக இருந்து பாடம் கேட்டிருக்கிறார். இவர் ஒரு யோகி என்று சொல்லலாம், சித்தராகவும் சொல்லலாம், சிவஞானியாகவும் சொல்லலாம். 63 நாயன்மார்களிலே நாயன்மார்களுடைய வரிசையிலும் இவர் இடம்பெறுவார். 27 திருமுறை ஆசிரியர்களிலே 10ஆம் திருமுறையை இவர் அருளியதால் திருமுறை ஆசிரியர்களிலும் இடம் உண்டு. இவர் 63 நாயன்மார்களிலே ஒருவராகவும் இருக்கிறார். இவர் சிவசித்தராகவும் சிவயோகியாகவும் எல்லா நிலைகளிலும் அனுபவம் பெற்றவர். அதனால தான் அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஞான பெட்டகத்தை இவரால் தர முடிந்தது. மந்திரம் கொண்டு வழிபடுவோருக்கு சுந்தரநாதன் சொல்லிய மந்திரம். அப்ப சுந்தரநாதன், அதனால தான் இவருக்கு நாதன் என்று அவரை குறிப்பிடுவோம். அப்படிப்பட்ட திருமூல தேவநாயனார் கைலாயத்திலே அவர் தங்கி ஆகமத்தினுடைய உண்மைகளை எல்லாம் அவர் கற்றுணர்ந்தார். அவர் நவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய 9 ஆகமங்களுடைய உட்கருத்துகளையும் கேட்டு அதை உணர்ந்தவர். இவருடன் 8 பேர் மாணவர்களாக இருந்தார்கள். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின், 4 பேர் இவருக்கு. அந்த நாதர் என்று சொன்னால் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மரு மாமே. அப்பொழுது இவர் 8 பேர் இவருடன் படித்தவர்கள். சமகாதி முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய 4, அப்புறம் பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், சிவயோக மாமுனி, பிறகு திருமூலர். இந்த எண்மரும் ஒரு சாலை மாணவர்கள். அவர் நந்தியம்பெருமானமிருந்து உபதேசம் பெற்று அங்கே நவ ஆகமங்களை கற்றிருக்கின்றார்கள். இந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் காலத்தால் மிகவும் பழமையானவர்கள். அவர்கள் காலத்தில் திருமூலர் வாழ்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் திருமூலருடைய காலத்தை நம்மால் அளவிட முடியவில்லை. கிட்டத்தட்ட அவர்கள் பல ஆண்டுகளுக்கு
எண்ணிலி யுகம் இருந்தார், எண்ணிலி கோடி யுகம் இருந்தேன் ஒரு பாடல். அப்போ பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுந்தரநாதர் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய அகத்திய மாமுனிவரை சந்திப்பதற்காக அவர் தென் திசை நோக்கி வருகின்றார். திருக்காயிலாயத்திலிருந்து தென் திசை வருகின்ற பொழுது அவர் திரு கேதாரம், பசுபதி நேபாளம், காசி, திருப்பருபதம், திருக்காளஹஸ்தி, திருவாலங்காடு தரிசனம் செய்கிறார், தில்லையம்பலம் செல்லுகின்றார். இப்படி சந்தித்து விட்டு வருகின்ற பொழுது அங்கே திருவாவூர்துறைக்கும் பக்கத்திலே சாத்தனூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்கிறது. என்ன அற்புதம் என்று கேட்டால், அங்கே ஒரு மூலன் என்ற ஒரு இடையன், அந்த மூலன் அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து அன்பு காட்டி வருபக்கூடியவர். விதிவசத்தால் அந்த மூலனுடைய ஆவி பிரிந்திருக்கிறது. அப்பொழுது அந்த மூலனை சுற்றி பசுமாடுகளெல்லாம் அங்கே சோகத்தோடு அழுத கண்ணீருடன் இருக்கின்றன. இதை பார்த்தவுடன் அருள் நெஞ்சம் உடைய அருளாளர் சிவசித்தர் திருமூலர் அந்த பசுக்களினுடைய துன்பத்தை கண்டு இவருடைய மனமானது வாடுகின்றது. உடனே ஏதேனும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அருள் நோக்கத்தோடு தனக்கு தெரிந்த பரகாய பிரவேசம், அதாவது அட்டமா சித்தியிலே ஒன்று, அந்த பரகாய பிரவேசத்தின் மூலம் தன்னுடைய உடலிலிருந்து தன்னுடைய ஆவியை பிரித்து அந்த மூலனுடைய உடலிலே அவர் புகுந்தார். அப்படி புகுந்த பொழுது அந்த மூலனுடைய உடலில் சுந்தரநாதனுடைய ஆவி புகுந்ததனால் மூலன் உயிர் பெற்று எழுந்ததாக எண்ணி அந்த பசுமாடுகளெல்லாம் சந்தோஷத்தோடு இருந்தன. அவற்றையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த இல்லம் சென்றார். திருமூல இல்லம் செல்லுகின்ற பொழுது அந்த பசுக்கள் எல்லாம் அவைகள் சென்று விட்டன. இந்த மூலன் சிவையோகியாக இருப்பதனால் வீட்டிற்கு செல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் கூடிய ஒரு மடத்திற்கு செல்லுகின்றார். அதாவது இப்போ தியானம் செய்வதற்கு உரிய இடம் அங்கே செல்லுகின்றார். அங்கே செல்லும் பொழுது அங்கே மூலனுடைய மனைவி வருகிறாள். அவரிடம் அவர் சொல்லுகின்றார், இந்த நான் யோகி என்று சொல்லுகின்றார், நான் யோகி, அதனால் நான் வந்து தவம் செய்ய போகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருப்பவர்களிடம் சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு அந்த மூலனுடைய மனைவியை அவருடைய இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றார். தான் அந்த சிவயோகம் செய்வதற்காக திருவாவூர்துறையிலே தங்குகிறார். அங்கே படர் அரசு என்ற ஒரு மரம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த திருவாவூர்துறை அந்த திருக்கோயிலிலே படர் அரச மரம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த அரச மரத்தடியில் தங்குகின்றார். அங்கே தங்கி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார், பாடி நமக்கு அருளியிருக்கின்றார். இப்பொழுது இந்த

சிறப்பு செய்தி. இந்த திருமந்திரம் சிவானந்த தேன் தரக்கூடிய நிலை. திருமந்திர மாலை என்று அதற்கு அழைத்தார். செந்தமிழ் பணுவினால் பணுவல் என்று சொன்னால் பாடல் என்று பொருள். இப்படி அவர் பாடியிருக்கின்றார். அவர் ஏன் அவர் இந்த மாதிரி திருமந்திரத்தை பாடி அருளியிருக்கின்றார் என்று சொன்னால், உலகத்தவர்களெல்லாம் உய்வதற்காக, உலக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு. உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் பிணி என்று சொல்லுவது பிறவி பிணி. இந்த பிறவி பிணி நீங்குவதற்காகவும் உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் நன்னெறியை அடைந்து இறைவனுடைய திருவடியை சார்வதற்காகவும் தம்முடைய அனுபவங்களை அவர் பாடல்களாக பாடிவிட்டார். ஒரு பாடலிலே அவர் பதிவு செய்கின்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அப்ப இவர் என்ற திருமூலர் தன்னுடைய பாடலிலே என்ன பதிவு செய்கிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய நோக்கம், ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு மனித பிறவியும் இருக்கிறது ஒரு நோக்கத்திற்காக. அப்ப திருமூலர் வந்ததினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த திருமந்திரத்தை அருளி செய்து நாமெல்லாம் இதை சிந்திப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் அடைந்திருக்கின்றார். இந்த திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய சிறப்பு என்று கொள்ளும் பொழுது, இந்த மந்திரங்களை அவற்றிற்குரிய இயந்திரங்களை வைத்து விளக்கக்கூடிய தமிழ் நூல் இது ஒன்றுதான். இயந்திரங்களையும் மந்திரங்களையும் தமிழில் விளக்கக்கூடிய நூல் திருமந்திரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால்தான் மந்திரம் என்று சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடக்கூடிய முப்பொருள் உண்மை, பதி உண்மை, பசு உண்மை, பாச உண்மை என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை தொகுத்து முதன் முதலாக சொன்னது திருமந்திரம்தான். பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று முதன் முதலாக சொன்னது திருமந்திரத்தில்தான். வீடு பேறு அடைவதற்கு தமிழிலும் நூல் உண்டு என்று மெய்ப்பித்து காட்டிய நூல் இது. பிற மொழிகள் இருக்கலாம், இருந்தாலும் தமிழிலும் உண்டு என்று மெய்ப்பித்து காட்டிய நூல் இது ஒன்று. அடுத்தபடியாக தன்னுடைய உடம்பை விடுத்து பிறருடைய உடம்பில் புகுந்து நின்று பாடிய நூல் உலகத்தில் இந்த ஒன்றே ஒரு நூல் தான். பிற நூல்கள் எல்லாம் அவரவர்கள் அந்தந்த உடம்பில் பாடியது. ஆனால் திருமந்திரம் மட்டும்தான் இந்த சுந்தரநாதன் மூலனுடைய உடம்பில் புகுந்து பாடியது. அது வேறொரு உடம்பில் புகுந்து பாடிய நூல் உலகத்தில் இது ஒன்றுதான். அப்படிப்பட்ட சிறப்பினை உடையது இந்த திருமந்திரம். இந்த மந்திரம் என்ற சொல்லிற்கு நாம் விளக்கத்தை காண வேண்டும். ஏனென்று கேட்டால், மந்திரம் என்ற சொல் இருக்கிறதே அது மந்த்ரா அப்படின்னு சொல்லணும். தமிழிலே மந்திரம் என்று சொல்லணும். திறம், மந்திரம், நினைப்பவரை காப்பாற்றக்கூடியது, வலிமையை மிக்கது என்று சொல்லணும். அந்த மந்திரத்தின் பெயராலேயே ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருமந்திரம்தான். அப்ப மந்திரம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதற்கு தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் அதற்கு உரை சொல்லுவார். நிறை மொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறை மொழிதானே மந்திரம் என்ப. அப்ப நிறை மொழி மாந்தர் அப்படின்னு சொன்னார். அப்ப நிறை மொழி மாந்தர் யார் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு அருளாளராகவோ ஞானியாகவோ தான் அவர்கள் இருக்க வேண்டும். அருளாளராக இருக்கலாம், அப்ப அருள் பெற்ற நிலையில், ஞானம் பெற்ற நிலையில், அருளை அந்த இறைவனுடைய அருளை பெற்ற நிலையில் இருப்பவர்கள் தான் நிறைமொழி மாந்தர்.
அப்ப நிற

0: மொழியும் மாந்தராக இருக்கக்கூடிய அருளாளர்களுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய அனுபவ வார்த்தைகள் எல்லாமே மந்திரங்கள் தான். அதைத்தான் சொல்லுகின்றார், நிறை மொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. இது தொல்காப்பியருடைய வார்த்தை. இதனையே நம்முடைய திருவள்ளுவ தேவநாயனார் திருக்குறளிலே இதையே வேறு ஒரு வடிவத்தில் குறிப்பிடுவார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அப்ப நிறைமொழி மாந்தருடைய பெருமை, அப்ப அந்த நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடிய மாந்தர் என்று சொன்னால் அனுபவம் பெற்றவர்கள், மாந்துதல் என்று சொன்னால் இறை அனுபவத்தை பெறுபவர்கள் அர்த்தம். அப்ப இறை அனுபவத்தை பெற்ற மாந்தர்கள் அவர்கள் நிறைமொழி மாந்தர்களாக இருப்பவர்கள், அவர்களுடைய பெருமை அவர்கள் நூல் வாயிலாகத்தான் நமக்கு தெரியப்படும். The tree is known by its fruits என்று விவேகானந்தர் குறிப்பிடுவார். ஒரு மரத்தினுடைய பெருமை அது ஈன்ற பழத்தின் வழியாகத்தான் அது தெரியும். அப்ப பழத்தினால்தான் அந்த மரத்துக்கு பெருமை. இப்ப மாம்பழம் இருக்கிறது, மாம்பழம் சுவையாக இருப்பதனால் மாம்பழத்துக்கு பெருமை. அந்த மாமரம் காய்க்கவில்லை என்றால் மாமரத்துக்கு பெருமை இல்லை. அப்பொழுது அருள் பெற்ற அருளாளர்கள் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் நூல் வடிவிலே பாடல்களாக பாடி வைத்திருக்கிறார்கள். அது மாணிக்க வாசகருடைய திருவாசகமாக இருந்தாலும் சரி, திருமூலருடைய திருமந்திரமாக இருந்தாலும் சரி, திருவள்ளுவருடைய திருக்குறளாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஞானியர்களுடைய வரிசையிலே வருவார்கள். இப்படி இந்த மந்திர வார்த்தைகளை நமக்கு அதிகமாக பயன்படுத்தி திருமந்திரம் என்ற ஒரு பெயரிலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாமெல்லாம் நிச்சயமாக பெருமை பெற வேண்டிய விஷயம். அதனால தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அருள்நந்தி சிவாச்சாரியார் ஒரு பாடலை சொல்லுவார், சைவர்கள் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்று குறிப்பிடுவார். நாம் எல்லாம் ஏதோ புண்ணியம் செய்த காரணத்தினால் நாம் இப்பொழுது சைவர்களாக பிறந்து சைவம் திளைக்கக்கூடிய தென்னாட்டில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 28 ஆகமங்களையும் 14 மெய்கண்ட சாத்திரங்களையும் 12 திருமுறைகளையும் நாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குது என்று சொன்னால் நிச்சயமாக நாமெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் இன்று திருமந்திரத்தை பல்வேறு நிலைகளிலே 11 நாட்களாக தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இதிலே பாயிரம் என்று ஒரு பகுதி உண்டு. பாயிரத்திற்கு பிறகு 9 தந்திரங்கள், இதைத்தான் நம்முடைய 9 நவ ஆகமங்கள் அல்லது 9 ஆகமங்கள் என்று குறிப்பிடுவோம். இந்த 9 ஆகமங்களும் என்ன என்ன சொல்லுகின்றன என்று ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்ற திருமந்திரத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் நாம் முழுமையாக சிந்திப்பதற்கு நமக்கு இந்த ஒரு பிறவி நிச்சயம் போதாது. அதனால் நாம் சிந்திக்கக்கூடிய அளவிற்குத்தான் நமக்கு இந்த பிறவி இருக்கும். இருந்தாலும் இந்த பிறவிலேயே சிந்தித்து அதனுடைய அனுபவத்தை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பதிவுகள் எல்லாம் இங்கு நடைபெறுகின்றது. இருந்தாலும் இந்த முதல் தந்திரம் என்று சொன்ன தந்திரம் என்று சொன்னால் உபாயம் என்று ஒரு பொருள். உபாயம் என்றால் வழி. அப்பொழுது முதல் தந்திரத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஞானம் பெறுவதற்கு அந்த அறத்தை நாம் சிந்திக்க வேண்டும், அந்த அறவழியில் நிற்க வேண்டும். தர்ம சிந்தனை தேவை, அருள் உள்ளம் தேவை. அப்ப ஞானம் என்று சொன்னால் இறைவனை அடைவதற்கு நேர் வாயில் ஞானம்தான். ஞானத்தின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும். அதை தவிர வேறு எந்த வழி குறுக்கு வழியால் இறைவனை அடைய முடியாது. அப்ப ஞானம் பெறுவதற்கு அறம் தேவை. அந்த அறத்தை உணர்த்துவதற்காகத்தான் படிநிலையில் முதல் தந்திரம் பேசுகிறது. இந்த திருமந்திரத்திலே ஒரு சிறப்பு, இதிலே யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு எந்தெந்த அனுபவத்தோடு இதை பார்க்கிறார்களோ அந்தந்த அனுபவத்திற்கு ஏற்ப இதிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் இது ஆரம்ப நிலையிலிருந்து முடிநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் பக்குவப்பட்ட நிலைகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய நூல் இது ஒன்று. எல்கேஜி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கல்வி முதல் பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய முடிநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை சிலபஸ் அத்துணை பாடப்பகுதிகளும் அவரவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இதிலே பதிவாகியிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் தந்திரம் என்று சொல்லுவோம். இந்த இரண்டாம் தந்திரம் என்பது புராணங்களின் வழியாக சிவபெருமானுடைய வெற்றி செயல்கள் அதாவது வீரச் செயல்கள் அவருடைய பராக்கிரமங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடக்கூடிய பகுதி அதில் அடங்கியிருக்கு. அடுத்தபடியாக மூன்றாம் தந்திரம், இதிலே இறைவனை அடைவதற்கு உள்ள யோக ரகசியங்கள் அடங்கியிருக்கும். இப்ப இறைவனை அடைவதற்கு நான்கு வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த நான்கு வகையான மார்க்கங்களிலே சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் என்று நான்கு வகையான வழிகள் உண்டு. அவற்றிலே மூன்றாம் தந்திரத்தில் யோக சாதனை வழியாக செல்வதற்கு உள்ள வழியை காட்டுகிறது. இந்த 12 யோகங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப யோகியாக மாறுவதற்கு யோகி யோகியாக இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்து அதன் வழியாக யோக ரகசியங்களை எல்லாம் அனுபவித்து யோகத்தின் வழியாக இறைவன் அடையக்கூடிய ஒரு ரகசியங்கள் அடங்கிய பகுதி மூன்றாம் தந்திரம். அடுத்தபடியாக நான்காவது தந்திரத்தில் தான் மந்திரங்களும் யந்திரங்களும் அடங்கி இருக்கின்றன. யந்திர வழிபாட்டு முறை, இதில் நிறைய சக்கரங்கள் உண்டு. திருவம்பல சக்கரம், ஏரொளி சக்கரம், நவாக்கிரி சக்கரம், இப்படி நிறைய சக்கரங்கள் உண்டு. அந்த சக்கரங்களை எல்லாம் வழிபாட்டு முறைகள், வழிபட செய்யக்கூடிய முறைகள், கிரியைகள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கும். இது நான்காம் தந்திரத்தில் உண்டு. அதனால தான் நான் சொன்னேன், மந்திரங்களையும் யந்திரங்களையும் வைத்து பூஜை செய்து வழிகாட்டக்கூடிய நூல் தமிழில் உண்டு என்று சொன்னால் அது திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் மட்டும்தான் உண்டு. அதன் பிறகு சைவத்தில் பிரிவு, சைவத்திலே இறைவனை அடையக்கூடிய வழிகள் நான்கு வழிகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம் சொல்லுகின்ற பொழுது தாத மார்க்கம், தாச மார்க்கம் சொல்றது, அப்புறம் சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு வகையான மார்க்கங்கள், இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்கள் அதை மையப்படுத்தி பேசக்கூடிய பகுதி ஐந்தாம் தந்திரத்திலே உண்டு. அப்புறமா ஆறாம் தந்திரத்திலே சிவமே குருவாக வந்து அருள் செய்வார். நமக்கு சிவமே குரு, குருவே சிவம். அதெல்லாம் சிவஞான போதத்திலே 8வது நூற்பாவிலே குறிப்பிடுவார். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் செழுமை என்பது மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் உள்ள 8வது நூற்பா. இந்த 8வது நூற்பாவினுடைய விளக்கம்தான் திருவாசகம் என்ற ஒரு ஞான நூல். இதை மையப்படுத்தி இதில் தான் அந்த நுட்பம் இருக்கிறது. அப்போ சிவமே குருவாக வருவார், நம்முடைய சகல வகையான ஆன்மாக்களுக்கு இறைவன் மானிட வடிவ சட்டையை தாங்கிக் கொண்டு பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்து அருள் கொடுப்பான் என்பதுதான் இறைவனை குருவாக வந்து ஆட்கொள்ளும் நிலை. இந்த இப்பகுதியை நிறைவாக சொல்லக்கூடிய பகுதி 6வது தந்திரத்தில் இருக்கிறது. அப்பொழுது 7ஆம் தந்திரம், அதிலே சிவபூஜை குரு பூஜை செய்ய வேண்டிய அவசியம், ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய சிவபூஜை, குருமார்களை பூஜிக்க வேண்டியதனுடைய அவசியம், இதனுடைய நுட்பங்களும் இதனுடைய பெருமைகளும் அதிலே 7வது தந்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 8வது தந்திரத்திலே இந்த உடலில் 5 வகையான உடல்கள் உண்டு. அதாவது காரண தேகம், கஞ்சுக தேகம், குணதேகம், சூக்கம தேகம், ஸ்தூல தேகம், இப்படியே 5 வகையான தேகங்கள் உண்டு. தேகம்னா உடம்பு, இது நம்ம காரண உடம்பு, கஞ்சிக உடம்பு, குண உடம்பு, சூக்கும உடம்பு, தூள உடம்பு என்று சொல்லுவோம். இதே நம்ம வடமொழியிலே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று குறிப்பிடுவார்கள். கோஷம் என்று சொன்னால் உரை என்று அர்த்தம். ஒரு உரைக்குள் ஒரு உரை இருப்பது போல நம்மளுடைய உடம்பிலே ஐந்து வகையான உடம்புகள் உண்டு. இதை பற்றி அதிகமாக விளக்கக்கூடிய பகுதி 8ஆம் தந்திரம். அது மட்டுமல்லாமல் 5வத்தை சைவ சித்தாந்தத்திலே மிகவும் சிறப்பாக பேசக்கூடிய பகுதி 5வத்தை. இந்த 5வத்தை இலக்கணம் என்றே சொல்லுவார்கள். இந்த 5வத்தினுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் அதிகமாக பேசக்கூடிய பகுதி இந்த 8ஆம் தந்திரத்தில் இருக்கிறது. பிறகு 9ஆம் தந்திரம். இந்த 9ஆம் தந்திரத்திலே திருக்கூத்து, இறைவன் நடனமாடுகின்ற கூத்து வகைகள், 5 வகையான கூத்துக்களை அவர் குறிப்பிடுவார். அதன் பிறகு பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து, ஸ்தூல 5 எழுத்து, சூக்கும் 5 எழுத்து, அதிசூக்கும் 5 எழுத்து. இந்த 5 எழுத்தினுடைய வகைகள் திருக்கூத்தினுடைய, நடராஜ பெருமானுடைய வடிவங்களினுடைய சிறப்புகள், இவற்றையெல்லாம் குறிப்பிடக்கூடிய பகுதி. நிறைய வகை இறைவனோடு அடையக்கூடிய அந்த முத்தி நிலையை பற்றி பேசக்கூடிய பகுதி இந்த 9ஆம் தந்திரம். அதில் மௌன சமாதி என்று சொல்வார்கள். அந்த சமாதி நிலை வரைக்கும் அது கொண்டு செல்லும். இப்படி 9 தந்திரங்களையும் சிறப்பாக பேசக்கூடிய நூல் நமக்கு திருமந்திரம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

அவழிவநல்லூர். வண்டு முண்டே நரை சிந்தும் சோலை வளநாடு என்று போற்றப்பெறும் சோழ வளநாட்டு தென்கரை திருத்தலம் அவழிவநல்லூர். திருநல்லூர், திருவெண்ணை நல்லூர், திருநல்லூர் பெருமணம், அரையணி நல்லூர், பந்தனை நல்லூர், கலையநல்லூர் என்று நல்லூர் தொடர்புடைய திருத்தலங்கள் வரிசையில் அவழிவள் நல்லூரும் ஒன்று. காவிரி தென்கரை தலங்களில் நூறாவது திருத்தலம் அவழிவ நல்லூர். அவள் இவள் நல்லூர் என்பது ஊர்பெயர். இப்பெயர் பற்றிய வரலாறு வருமாறு. முப்போதும் திருமேனி தீண்டி வழிபாடு செய்யும் பேறு பெற்ற ஆதி சைவ அந்தனர் ஒருவருக்கு இரண்டு பெண்கள் இருந்தனர். மூத்த திருமகளாரை ஒருவருக்கு மனம் முடித்து வைத்தார். மூத்த மகள் கொழுநன் காசி யாத்திரை சென்றிருந்த சமயம் அவரது துணைவியாருக்கு அம்மை வார்க்கப் பெற்று கண்கள் பறிபோயின. உருவ அமைப்பும் மாறியது. காசி யாத்திரை சென்றிருந்த மூத்த மகள் கணவர் வீடு திரும்பியதும் தம் மனைவியின் தோற்றம் மாறியிருப்பதை உணராது அவளது தங்கைதான் தன் மனைவி என்று வாதிட்டார். தந்தையாரும் மூத்த திருமகளாரும் செய்வது அறியாது சிந்தையினுந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர். அழுது அரற்றிய அன்பர்தம் சிந்தைக்கு இறங்கும் சிவம் காசி யாத்திரை சென்று வந்த அந்தணனிடம் மூத்தவளே அவர் மனைவி என்னும் பொருளில் அவள் இவள் என்று சுட்டிக்காட்டி மறைந்தனர். ஆர்த்தப் பிறவித் துயர்களாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் உறையும் திருத்தலக்குளத்தில் நீராடி புதுப்பொலிவுடன் எழுந்தனள் பூவை. அனைவருக்கும் அருட்காட்சி நல்கினார் அவளிவள் நல்லூர் அண்ணல். இறைவன் சாட்சிநாதர், இறைவி சவுந்தரநாயகி சவுந்தரவல்லி, தீர்த்தம் சந்திர தீர்த்தம், திருத்தலமரம் பாடலம் எனும் பாதிரி. திருத்தலப் பெயர்கள் புல்லாரண்யம், சாட்சிநாதபுரம், பாதிரிவனம், அவளிவநல்லூர். வழிபட்டோர் திருமால், முருகன், சூரியன், அகத்தியர், காசிபர், கண்வ மகரிஷி. பஞ்சாரண்ய திருத்தலங்களில் ஒன்று அவளிவநல்லூர். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கர சுவாமிகள் பதிகங்கள் பெற்ற திருத்தலம். கல்வெட்டுக்களில் இத்திருத்தலத்து இறைவர் தம் பரிசுடையார் என்று போற்றப் பெறுகிறார். சாட்சியாயிருந்து காட்சி கொடுத்த நாயகர் திருவுருவும் அருள் பெற்று இந்த மகளிர்கள் திருவுருவும் கண்டு போற்றத்தக்கனவாம். மன்றுள் அதிரு சிலம்பு அடியார் மகள் அவளிவநல்லூர் சென்று சார்ந்த ஞானசம்பந்த பிள்ளையார் சாதாரிப்பெண்ணில் செந்தமிழ் சொல் வளப்பம் மிக்க தமிழ் மாலை பாடி போற்றினர். தெய்வ செக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையாரை மதுர முத்தமிழ் வாசகரே என்று போற்றும் திறம் எண்ணி எண்ணி என்புறத்தக்கது ஒன்றாம். மன்னவரும் வானவரும் போற்றும் தலம் அவளிவநல்லூர். இறைவர் தம்பரிசுடையார் என்ற திருக்குறிப்பு தோன்ற மண்ணும் அப்பதி வானவரு போற்றவும் மகிழ்ந்த தன்மையார் பயில் கோயிலுள் தம் பரிசு உடையார் என்னும் நாமமும் நிகழ்ந்திடையேத்து என்று திருத்தொண்டர் புராண ஆசிரியர் இசைப்பது தேனினும் இனிது ஆம். ஞானமொழி மாலை பல நாடு புகழ் ஞான சம்பந்தன் தேனமொழி மாலை புகழ்வார்கட்கு தீய துன்பங்கள் அணுகாது என்பது திருக்கடைக்காப்பு. இதுவே பதிகப்பலன். கொம்பிரிய வண்டுலவு எனத் தொடங்கும் ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பண் சாதாரி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவசிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளி வளர் பழிங்கின் திரள்ம

வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி இந்த ஒன்பதாம் திருமுறை அருளி செய்த ஒன்பது ஆசிரியர் பெருமக்களின் பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு மன அமைதியை தரும் வகையிலே விடாது இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம். இதுகாரும் நாம் எட்டாம் திருமுறை வரையிலும் சிந்தித்திருந்தோம். இப்போது ஒன்பதாம் திருமுறை. திருமுறைகள் மொத்தம் 12. அதில் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் அவையெல்லாம் முதல் 3 திருமுறைகளாகவும், அதன் பின்பாக நாவுக்கரசு பெருமானுக்குரிய பாடல்கள் 4, 5, 6 திருமுறைகளாகவும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமுறை 7 திருமுறையாகவும், மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருக்கோவையார் 2 8 திருமுறையாகவும், இப்போது 9 திருமுறை. இது 9 அருளாளர்கள் அருளியது. இதில் திரு விசைப்பா என்பது 9 அருளாளர்களும் அருளி இருக்கின்றார்கள். திரு பல்லாண்டும் 9 திருமுறையே, 13 பாடல்கள் தான். அதுவும் இந்த 9 ஆசிரியர்களில் ஒருவராகிய சேந்தனார் தான் அருளி செய்திருக்கின்றார். இந்த 9 திருமுறைக்கு என்ன சிறப்பு என்று நாம் பார்த்தோம் என்றால், அது பெயரிலேயே இசையை வைத்திருக்கிறது, இசைப்பா என்று. ஆக நமது தேவார மூவர் முதலிகளை பின்பற்றி தலங்களுக்கு சென்று பண்ணோடு பாடப்பட்ட பாடல்கள் இவை. அடுத்து இறைவனோடு நம்மை இசைவிப்பது இசை. ஆகையால் நம்மை இசைவிப்பது என்று சொல்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த வகையிலே சிறப்பான ஒரு பாடல்கள். இதிலே சைவர்கள் ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டின் முடிவிலும் 12 திருமுறை பாடல்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடல் எடுத்து பாட வேண்டும். அங்கனம் பாட முடியாத போது பஞ்சபுராணம் பாடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சபுராணம் என்பது 5 பாடல்கள். மூவர் முதலிகள் அருளிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடலும், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலும், இந்த 9 திருமுறையாகிய திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், 9 திருமுறையாகிய திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், 12 திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். இதற்குத்தான் பஞ்ச புராணம் என்று பெயர் இந்த தொகுப்பிற்கு. அப்படியாவது பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 திருமுறைகள் பாடும்பொழுது அதில் ஒரு பாடலாக இது வருவது சரி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், பஞ்ச புராணத்திலே 2 பாடல்கள் இந்த 9 திருமுறையில் தான் இருந்து நாம் பாடப்படுகிறது என்பதால் இதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் இந்த 12 திருமுறைகளையும் நாம் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். சம்ஹிதா மந்திரங்கள் என்று சைவத்திலே சொல்லப்படும் 11 மந்திரங்களோடு 11 திருமுறைகளை ஒப்பிட்டு 12 திருமுறையை மூல மந்திரத்தோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். அந்த வகையிலே அந்த சம்ஹிதா மந்திரங்களில் 9வது மந்திரம் கவச மந்திரம், கவசாய நமக என்று இறைவனை நாம் வழிபடுவோம். ஆகையால் அந்த நமக்கு ஒரு ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த கவசமாக இந்த 9 திருமுறை இருக்கிறது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சைவ அனுஷ்டானம், அதாவது விபூதி இடுதல் என்று சொல்வார்கள் அல்லவா, சமய தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த ஜபம் மட்டும் செய்வது, அப்படி செய்பவர்களும் சரி அனுஷ்டானத்தை முடித்தவுடன் பஞ்சபுராணம் பாட வேண்டும். அதுபோல் சிவபூஜை செய்பவர்களும் பாட வேண்டும், கோயில் தரிசனம் செய்யும் பொழுதும் பாட வேண்டும். ஆக இது எல்லாவற்றிலும் இதிலிருந்து 2 பாடல்கள் நமக்கு கண்டிப்பாக வருகின்றன என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக இப்போது அந்த 9 திருமுறையோட சிறப்புகள் சிலவற்றை நாம் பார்த்து கொண்டே வரலாம். இசை என்பதற்கு இசைப்பது அப்படிங்கிறது ஒரு பொருள், அதாவது ஒருத்தருடைய மனசுல இருக்க எண்ணங்களை எல்லாம் அல்லது கருத்துக்களை
அவர்கள் அறிவில் உள்ள செய்திகளை எல்லாம் மற்றொருவருடைய கருத்தாகிய அறிவோடு இசைவிப்பது, அதற்கு இசைன்னு பேர். ஆக இந்த திரு இசைப்பா பாடல்கள் எல்லாம் நமக்கு சிறந்த கருத்துக்களை நம் அறிவில் இசைக்கின்றது. இப்போ தமிழ் என்று சொல்லும் பொழுது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று மூன்று இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அறிவு இயல் தமிழ், அந்த அறிவை இசை பாடலால் மற்றவருக்கு இசைவிக்கும் பாடல்கள் இசைத்தமிழ், அந்த கருத்துக்களை நடிப்பால் அதாவது மெய்ப்பாட்டால் பிறருக்கு உணர்த்துவது நாடகத்தமிழ் என்று சொல்லப்படுகிறது. ஆக மக்கள் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இசை பாடல்களும் நாடகமும் பெரிதும் துணை செய்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். காமத்தை வளர்ப்பதுதான் இசை என்று சமணர்கள் வாதம் செய்வார்கள். அந்த வாதத்தை கடந்து நமது சைவ சமயாச்சாரியார்கள் அனைவரும் இசை பாடல்களாலே சைவத்தை வளர்க்க முடியும், சிவபக்தியை வளர்க்க முடியும் என்று நிரூபித்து உள்ளனர். அந்த மேலும் சைவர்கள் சைவ கருத்துக்களை தத்துவங்களை எல்லாம் வளர்ப்பதற்கு இந்த இசைக்கலையை பெரிதும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனே ஏழு இசையாகவும் இசை பயனாகவும் இருக்கின்றான் என்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக இறைவன் இருக்கின்றார். பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக அவர் புள்ளிருக்கு வேலூரில் இருக்கின்றார் என்று ஞானசம்பந்த பெருமானும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக பல வகையிலே இசை என்பது சிறப்பானது என்பது நமக்கு இதன் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிசை பாயிலே ஒரு அழகான பாடல், பாடலங்கார பரிசில் காசருளி, பழுத்த செந்தமிழ் மலசூடி, நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானே என்று அருமையான ஒரு திருவிசைப்பா சேந்தனார் அருளியது. அதன் மூலம் இசை பாடல்களால் இறைவனை போற்றிய மெய்யடியார்கள் நெஞ்சினுள் இறைவன் நிறைந்து இருப்பார், எங்கே எங்கெல்லாம் தேட வேண்டாம் அவர் இங்கு இருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. சரி, ஆக அந்த வகையிலே இதை சிந்தித்துக் கொண்டு இதிலே இசைப்பா பாடல்களும் இருக்கிறது, மேலும் திரு பல்லாண்டு பாடலும் இருக்கிறது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த திருவிசைப்பாவுடைய சிறப்பை இப்போது நாம் பார்க்கலாம். மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் நம்ம இறைவனை வழிபடணும் அப்படின்னு நமக்கு சைவ சமயம் அறிவுறுத்துகின்றது. இதிலே மனத்தோடு இயல் தமிழும் வாக்கோடு இசைத்தமிழும் காயத்தோடு நாடகத்தமிழும் தொடர்போடு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த மூணுல இசைத்தமிழ் தான் உயிரினங்களை எல்லாம் மகிழ்வைத்து ஒன்றுபட செய்கின்றது. மனிதனை இறைவனோடு இசைவிப்பது இசைத்தமிழ் என்பது நமக்கு முன்னோர்கள் எல்லாம் அழகாக நமது திருமுறைகளிலே பாடி தந்திருக்கின்றார்கள். அந்த வழியிலேதான் இவர்களும் இசைப்பாடல் மூலமாகவே இறைவனுடைய பெருமையையும் தத்துவ உண்மைகளையும் நமக்கு அழகாக எடுத்து தந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் ஆறு பண்களில் பாடியிருக்கின்றார்கள். அந்த ஆறு பண்கள், அதாவது பொதுவாக பஞ்சம பண் தான் அதிகமாக பாடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 29 பதிகங்கள், 28 பதிகங்கள் திருவிசைப்பா பதிகங்கள், ஒன்று மட்டும் திருப்பல்லாண்டு. சேந்தனார் பெருமானே இரண்டையும் அருளி இருக்கிறார். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இரண்டையுமே அருளி இருக்கின்றார். அந்த அதிலே என்ன பண்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்தளம், காந்தாரம், சாளரபாணி, நட்டராகம், பஞ்சமம், புறநீர்மை, இந்த பண்கள் தான் பெரும்பாலும் பாடப்பட்டிருக்கு. 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு. 28 பதிகங்கள்ல 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவார முதலிகள் அவர்கள், அதாவது அவர்கள் பாடியிருக்கலாம், கரையான் அறித்திருக்கலாம். சாளரபாணி என்ற ஒரு பண், அந்த பண்ணை நமது பூந்துருத்தி நம்பிகான நம்பி அவர்கள் அருளிய பதிகத்தில் அவர் நமக்கு அருளி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியாக அதற்கு அடுத்தபடியாக மனத்தால் நினைத்தல், வாயால் வாழ்த்துதல், காயத்தால் வணங்குதல், இந்த மூணுல இடையில நிக்கிறது என்னதுன்னா வாயால் வாழ்த்துதல். முதல்ல இருக்கிறது மனதால் நினைத்தல்,
கடைசியில இருக்கிறது காயத்தால் வணங்குதல், உடம்பால வணங்குறது அப்படிங்கிறது. நடுவுல இருக்கிறது வாயால வாழ்த்துதல் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இறைவனை வந்து எல்லாரும் மற்ற பொருட்களை போல பாத்துற முடியாது. இந்த நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியற பொருள் எல்லாம் பாக்குற மாதிரி இறைவனை எல்லோராலும் காண முடியாது. அப்போ அவரு காட்டப்படாத பொருள் மாதிரி ஆயிருந்தார் சுவாமி வந்து. கண்ணால் காணப்படும் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது, பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது காட்டப்படாத பொருளாக ஆகின்றார். கண்ணால் காணப்படும் பொருள் தான் காயத்தால் வணங்குவதற்கோ கருத்தால் நினைவதற்கோ உரியதாகுது. ஆனா கண்ணிற்கு காணப்படாத இறைவனை மக்களால நினைக்கவும் வணங்கவும் முடியாது. அப்ப இந்த ரெண்டும் இயலாத போது மக்களால் எப்படி உணர முடியும்னு பார்த்தோம்னா, முன்னை தவம் முதிர்ச்சியால அரியரினும் அரியராக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபடு கடவுளாகிய சிவபெருமானை காண பெற்ற பெருமக்கள் சிலர் வந்து என்ன செய்யிருக்காங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுடைய வர்ணனை அழகா, இதுலயும் வருது பாதாதி கேசம் அழகா இறைவனை வர்ணிக்கிற பாடல்கள்லாம் வருது. எப்படி இருப்பாரு சிவபெருமான் நமக்கு எப்படி தெரியும், இன்று நாம் வரைந்து கொடுத்திருக்கிற படங்கள்ல பாக்குறோம், கோயில்ல இருக்க சிற்பங்கள்ல பாக்குறோம். மற்றபடி இது வரைக்கும் நாம சிவபெருமான நேர்ல பார்த்திருக்கோமா? இல்ல இல்ல. அப்ப அந்த நேரில் பார்த்தவர்கள் மிக அழகாக அவ இந்த பாடல்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நம்ம பாடிக்கொண்டும் செவியால் கேட்டுக்கொண்டும் இருந்தால் இந்த கேள்வி உணர்வின் வழியாக இறைவனை நினைக்க முடியும், அடுத்தபடியாக அவரை வழிபட முடியும். ஆகையால் மீண்டும் மீண்டும் அருளாளர்கள் வழங்கிய பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நாம் பயன்பெற முடியும் என்பது நமக்கு முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ அவங்க நிறைய பாடியிருக்காங்க, இறைவனை வாயார வாழ்த்தி அது மூலம் மனமார நினைந்து அடுத்து தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி அவரோட அருளை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக பாடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகையால் அது போல இதுவும் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அழகாக பாடப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இது இந்த அளவிலே இதை பற்றி அந்த திரு இசைப்பா என்ற நூலை பற்றிய சிறப்பை இத்தோடு நிறுத்தி கொண்டு அடுத்தபடியாக இதை ஆசிரியர்கள் யாரெல்லாம் என்று நாம் பார்த்தால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த பாடல்களை எல்லாம் பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்பதை அழகாக நமக்கு தொகுத்தே கொடுத்திருக்கின்றார்கள். பாடலாகவும் தரப்பட்டிருக்கிறது. நாம் அதை தனித்தனியாக பெயராகவே பார்த்து கொள்ளலாம். மொத்தம் 9 பேரு: திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதர், புருஷோத்தமர், சேதிராயர். இந்த 9 பேரும் திருவிசைப்பா பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். போகர் அப்படிங்கிற சித்தரை பத்தி கேள்விப்படாத அவங்களே கிடையாது. அவருடைய சீடர்கள்ல திருமாளிகை தேவரும் ஒருவர். நம்ம முதலாவதாக அவர் அருளி செய்த பாடலை தான் இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்போ நம்ம அவருடைய வரலாற்றை சிந்தித்து விட்டு அதன் பின்பாக நாம் என்ன செய்யலாம், அவர் அருளிய பாடலின் பொருளை சிந்திக்கலாம். இந்த 9 பேர் பார்த்தோம். இந்த 9 பேரோட பெயரை சேர்த்து நமக்கு அழகாக ஒரு பாடலே இருக்கு. செம்பொன்மணி அம்பலத்து நிறுத்தனார்க்கு திருவிசைப்பா உரைத்தவர்தம் திருப்பேர் சொல்லில் பம்பு புகழ் செறி திருமாளிகை மெய்த்தேவர் பரிவுடைய சேந்தனார் கருவூர் தேவர் நம்பி காடவர்கோன் நற்கண்டராதித்தர் நன்குயர் வேணாட்டடிகள் திருவாலி அமுதனார் அம்புவியோர் புகழ் புருடோத்தமர் சேதிராயர் ஆக இவர் 9 தாம் முறை கண்டடைவே. ஒரு தனி பாடல்ல இப்படி இவங்க 9 பேரும் நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். திருவாவடுதுறை எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு தலம். நமச்சிவாய மூர்த்திகள் அங்கே நமக்கெல்லாம் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலத்துக்கு நவகோடி சித்தர்புரம் அப்படிங்கிற பேரும் உடையது. இந்த தலத்துல போகநாதர் வந்து ரொம்ப காலம் ஞான யோக சாதனை செய்து
மகிழ்ந்து இருந்தார். இப்ப நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவருடைய சீடர்களில் ஒருவராகிய திருமாளிகை தேவர் இவர் கூடையே இருந்து அவரை வணங்கி கொண்டே இருந்திருக்கின்றார். மற்றொரு திருவிசை ஆசிரியர் வந்து கருவூர் தேவர், அவரும் போகச்சித்தருடைய சீடர் தான். இப்ப இந்த திருமாளிகை தேவர் வந்து சைவ வேளாள குலத்தினர், சோழ மன்னர்களுக்கு தீட்சா குருவாக இருந்தவர், திருவிடை மருதூரில் வாழ்ந்து வந்த ஒரு ஐந்து வகையான, அதாவது ஐந்து கொத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பரியேறும் பொரியோர், தெய்வ படிம பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர், இந்த அஞ்சு வகை. இதுல சைவராயர் அப்படிங்கிற வழியில தோன்றியவர். இவருடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்த மடத்துக்கு மாளிகை மடம், அதாவது பெரிய மடமா இருக்கும், அதனால மாளிகை மடம் அப்படிங்கிறது பேரு. அந்த மடத்தோட சார்பினால இவருக்கு திருமாளிகை தேவர் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பேரருளாளரும் பெருஞ்சித்தரும் ஆகிய போகர் வந்து ஒரு நாள் தன்னுடைய பாதுகையை திருமாளிகை தேவர்கிட்ட கொடுத்து இதை பூசித்து கொண்டு இந்த திருவாவுடுதுறை தலத்துல இருந்து அந்தர்களுக்கு அருள் வழங்குக அப்படின்னு ஆணை தந்து அந்த தலத்தை விட்டு அவர் திருப்புகலூருக்கு சென்றார். திருமாளிகை தேவரும் குருவோட ஆணைப்படி அந்த தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி அதற்கு தென்புறம் ஒரு திருமடம் அமைத்து, அதுக்கு அருத்துறை மடம்னு பேரு, அமைத்து அதிலே தங்கி இருந்து வழிபட்டு கொண்டிருந்தார் என்று நம்ம பாக்குறோம். இந்த வரலாற்றை எல்லாம் நீங்க வந்து திருவாவடுதுறை புராணத்துல பார்க்கலாம். திருக்கூட்ட சிறப்பினோடுங்கிற பாடல், தேசிகர் பணித்த வண்ணம்ங்கிற பாடல், நவகோடி சித்தர் அப்படிங்கிற மூணு பாடல் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வரலாறு அந்த பாடல்கள்ல இருக்கு. அதன் பின்பு இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் இவர் என்ன பண்றாரு, காவிரியில நீராடிட்டு பூஜைக்காக திருமஞ்சனம், அதுக்காக ஒரு குடத்துல நீரும் திருமஞ்சன குடத்துல நீரும் பூஜைக்குரிய புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறார். அப்படி திருமடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது எதிரே பிணப்பறை முழங்க இறந்தவரோட உடலை சுடலைக்கு கொண்டு செல்றாங்க. அது நிறைய பேர் வர்றாங்க. இப்படி வரும்போது இது வந்து தீட்டாகிரும், பூஜைக்குள்ள ஜாமான்லாம் கையில வச்சுக்கோ, இவர் குளிச்சாச்சு இவர் பூஜை பண்ணணும், அடுத்து இவர் கையில அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தமும் பூஜை பண்ணக்கூடிய பூவும் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விலகி போறதுக்கு வழி இல்ல, வழி ரொம்ப குறுகலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் தூய்மைக்கு இழுக்காகும் அப்படிங்கறதுனால தன்னோட கையில இருந்த திருமஞ்சன குடத்தை நீரோட இப்படி மேல ஆகாயத்தை நோக்கி வீசுறாரு. அதே மாதிரி பறித்த புஷ்பங்களையும் போடுறாரு, அது ரெண்டும் அப்படியே அந்தரத்துல நிக்குது. அதன் பின்பு என்ன செய்யறாரு, அந்த பிணத்தை பார்த்து நீ எழுந்து போ அப்படின்னு சொன்னாருன்னு பொதுவா நிறைய நூல்கள்ல அப்படித்தான் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த தலபுராண வரலாறுல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வழியில மேல்புறத்துல ஒரு பிள்ளையார் இருக்காரு, அந்த பிள்ளையார இவர் வணங்குறாரு. வணங்கிட்டு இந்த தீட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பிள்ளையார வணங்கி இவர் வந்து எழுந்து போக சொன்னாரு. அதனால அந்த பிள்ளையார் அருளால் இந்த பிணமானது எழுந்து நடந்து செல்கின்றது. எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்த்துட்டு இருக்காங்க, மேல போட்ட பொருள் ரெண்டு அப்படியே நிக்குது அந்தரத்துல, அபிஷேக தீர்த்தமும் அர்ச்சனைக்குள்ள புஷ்பமும், அதே சமயம் அந்த தீட்டுன்னு நினைச்ச அந்த பிணமானது எழுந்து நடக்கின்றது. இத ரெண்டையும் எல்லாரும் வியப்பாக பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு விநாயகர் மூலம் இது நடந்தது அப்படிங்கறத சொல்லி அந்த விநாயகருக்கு கொத்து தவிர்த்த கணபதினு பேரும் இருக்குன்னு அங்குள்ள வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. எப்படி பார்த்தாலும் அந்த தீட்டுப்படாம அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு வல்லமை இருந்திருக்கிறது. அதன் பின்பாக இப்படி இந்த பிணம் எழுந்து சென்ற பின்பாக இவர் மீண்டும் அந்த மேலே அந்தரத்தில் இருந்த தீர்த்தத்தையும் புஷ்பத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து நல்ல தவ வலிமையோடு ஒரு பேரழகோடையும் இருப்பாராம். அதனால பிள்ளை பெயர் இல்லாத அந்தன மாதர்கள்லாம் இவரை தங்களோட மனசுல தியானிச்சு அவரோட அருளால மகப்பேறு அடைந்தார்களாம். இப்ப என்ன ஆகுது, அவங்க பெற்ற குழந்தைகள்லாம் இவரை மாதிரி இருக்கு, திருமாளிகை தேவர் மாதிரியே இருக்கு. இதனை கண்ட அந்தணர்கள்லாம் ஐயுற்று அப்ப ஆட்சி செய்து கொண்டிருந்த
காடவர் கோன் கலச்சிங்கன் அப்படிங்கிற பல்லவ மன்னன், அவன் வந்து ஒரு சிற்றரசன். அந்த அந்த பல்லவ மன்னனோட சிற்றரசனான நரசிங்கன் போய் இதை போய் முறையிடுறாங்க. அதை கேட்ட உடனே அந்த நரசிங்கன் ரொம்ப சினப்பட்டு அவரை போய் கட்டி இங்க இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி வீரர்களை எல்லாம் அனுப்புறாரு. அவன் அரசனோட ஆணைப்படி அவங்க எல்லாம் அங்க வர்றாங்க. ஆனா அங்க வந்த உடனே அவங்க மதிமயங்கி என்ன செஞ்சாங்களோ, அவங்களே ஒருத்தர ஒருத்தர் கட்டிட்டு கயிற்றால கட்டிட்டு அரசன் முன்னால போய் நின்றுருக்காங்க. இதை கண்ட உடனே அரசனுக்கு இன்னும் கோபம் ரொம்ப அதிகமாயிருக்கு. உடனே என்ன பண்றாரு, நிறைய படை தலைவர்களை எல்லாம் அழைச்சு நீங்க அவரை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இங்க இப்ப என்ன ஆயிட்டு, படை வீரர்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிட்டு மாண்டு போனார்கள். இப்போ மன்னனே நால்வகை சேனைகளோடு இவர் மேல படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி வர்றான். இப்ப குழந்தை வந்து தனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார்கிட்ட சலுகை கேட்கும், தாயிட்ட தானே கேட்கும். அத மாதிரி இவர் என்ன செய்யறாரா, அங்க இருக்க அந்த தலத்தில் இருக்க மாசிலாமணி ஈஸ்வரும் ஒப்பிலா முலையம்மையும் அந்த தலத்துக்குள்ள தெய்வங்கள். அந்த ஒப்பிலா முலையம்மையிட்ட போய் இவர் விண்ணப்பிக்கின்றார். இப்ப அம்பாள் என்ன பண்ணிட்டா, அந்த கோயில் மதில இருந்த நந்திகளை பூரம் கூப்பிட்டு ஒரே நந்தியா ஆக்கி நீங்க போய் அந்த நரசிங்க மன்னனை இழுத்துட்டு வாங்கன்னு பணிக்கிறான். அதனால அதே மாதிரி அந்த நந்தி போய் அந்த அரசனோட படைகளை எல்லாம் அழிச்சிட்டு அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து கொண்டாந்து நிறுத்திடுச்சு. இப்போ திருமாளிகை தேவரோட பெருமைய உணர்ந்த உடனே அரசனும் அமைச்சரும் எல்லாரும் அவரை வணங்கிட்டு எங்களோட குற்றத்தை பொறுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு கோயில்ல போய் சுவாமியும் வணங்கிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இதெல்லாம் நடந்ததை நினைச்சு இவர் தன்னுடைய குருநாதரை எண்ணி வியக்கின்றார். அவருடைய அருளால தானே நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இந்த நந்திகள் எல்லாம் ஒரே நந்தியாக ஆக்கினாள் அப்படிங்கிறது இந்த புராணத்துல வருது. இப்பவும் நம்ம திருவாவூர்துறை கோயிலுக்கு போனோம்னா ஒரு அங்க மதில்கள்லாம் நந்தி இருக்காது, சுவாமி முன்னாடி ஒரு பெரிய நந்தியா தான் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா பொதுவா வரலாறு சொல்லும் போது இவரே இந்த நந்திகள் எல்லாம் ஏவி அங்கனம் செய்தார் என்று இருவகையாக சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் திருவாவூர்துறை புராணத்துல திருமாளிகை தேவர் திறமுறைத்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். இது தவிர அவர் வேற இப்போ இது ரெண்டையும் எப்படி நிப்பாட்டிட்டாருன்னு பார்த்தோம், சபத்தை எழுத்து நடந்து போக வச்சுட்டாருன்னு பார்த்தோம், அப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அந்த அந்தனர்கள் அதாவது அரசன்ட்ட போய் முறையிட்டதுனால அந்த அரசன் ஏவிய வீரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் என்ன நடந்தது, அரசனே வந்து அப்புறம் நேர்ல வந்து என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லி இது மூலம் இவருடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து இது அல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் சுடுகாட்டுல பிணம் எரிந்து கொண்டிருக்கும், அது எப்படி இருக்கும் அந்த வாட ஈம புகை, அந்த புகைய நறுமணம் கமழும்படி மாத்திட்டாரு. இது ஒரு அற்புதம் அவர் செஞ்சது. அடுத்து கொங்கணவர்னு ஒரு சித்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர்கிட்ட ஒரு கமண்டலம் இருக்கும், அதுல எப்போதும் நீர் வற்றாமலே இருக்கும், அந்த நீரை இவர் வற்ற செய்தார். அப்புறம் சிவபெருமானுக்கு நிவேத்தியம் செய்த பயற்றப்பருப்பு சுண்டலை இவருக்கு திருமடத்துல கொடுத்தாங்களாம். அந்த சுண்டலை கொடுத்தாங்களாம், அத இவர் என்ன பண்ணாரா, திருமடத்துல பாத்தி கட்டி அந்த சுண்டலை விதைச்சாராம். வெந்த சுண்டலை, வெந்த பயிர் அது சுண்டல், அதை விதைச்சாராம். அது பூரா முளைத்து பலன் தந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா இவர் திருவேலி மிளலைக்கு போயிருக்கும் போது அங்க தேர் திருவிழா நடந்துகிட்டு இருந்திருக்கு, மக்களால தேர் இழுக்க முடியாத ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது இவர் என்ன செஞ்சாராம், வடத்தை கலத்தி வச்சுட்டு அந்த தேரை தானே ஓடி நிலையத்துக்கு போகும்படி செய்தார், ஓடாத தேரை ஓட வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை பூரம் நம்ம தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் இருக்கார்லயே, அவர் வந்து நமக்கு ஒரே பாடலாக தந்திருக்கிறார். குடங்கர் விசும்பிடை நிறுவிய, அதான் அந்த குடத்தை ஆகாயத்துல நிறுத்தி, குணபம் நடந்திட இயக்கி, பணத்தை எந்திரிச்சு நடந்து போக வச்சு, கொடிஞ்சி பொற்றேர் வடம் கழற்றி ஓட்டி, அந்த வடத்தை கலத்திட்டு தேரை ஓட்டி, மதில் நந்திகளை வரவழைத்து, நந்திகளை புறம் வர வச்சு அந்த மன்னனை எதிர்க்க வச்சு, வரை நன் காட்டின் உடம்பின் எழு புகை மாற்றி, அந்த பிணத்தோட ஈம புகைய அந்த வாடைய மாற்றி, கொங்கணர் பாத்திரம் சுவற்றி, கொங்கணர் வச்சிருந்த பாத்திரத்துல நீர் வற்றும்படியாக செய்து, உணவதாய் வெந்திடும் பயறு முளை செய்து எமக்கு அருள் திருமாளிகை தேவர் இணைத்தாள் போற்றி என்று அந்த முனிவர் நமக்கு மிக அழகாக இவர் செய்த அற்புதங்களை எல்லாம் ஒரே பாடலாக தந்திருக்கின்றார். இந்த பாடலை சொல்லி நாம் அவரை வணங்கிக் கொள்வோம்.
அடுத்து திருவாவுடுதுறை ஆதீன திருமடத்துல நமச்சிவாய மூர்த்திக்கு அடுத்தாற் போல

0: மடத்துல மாகேஸ்வர பூஜைக்கு பந்தி வைக்கப்படும். இது அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு மரபாக இருக்கிறது. இந்த செய்திய நம்முடைய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், தேசுபுகழ் சுப்பிரமணிய தேசிகன் பொன் வீசுகளுக்கு அடியேன் விண்ணப்பம், நேசம் வரு திருமாளிகை தேவன் பூசையாயே கருது பந்தியாதல் வழக்கம் அப்படின்னு இந்த விஷயத்த நமக்கு ஒரு பாடல் மூலம் நமக்கு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள பெருமானை நான்கு திருவிசைப்பா பதிகங்கள் பாடி துதித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தஞ்சையில ராசராசேச்சுரங்கிற பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் அந்த கோயிலோட கைங்கரியங்களுக்காக தளிச்சேரி பெண்கள் சிலரை நியமிச்சிருக்கிறாரு. அதுல ஒருத்தியோட பெயர் வந்து நீரணி பவள குன்றம். இது வந்து திருமாளிகை தேவரோட திருவிசைப்பால முதல் பதிகத்துல ஆறாம் பாட்டுல முதல் அடி தொடக்கமா இருக்கு. அதனால திருமாளிகை தேவரோட காலம் பத்தாம் நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு முற்பட்டது, அதாவது கிட்டத்தட்ட கிபி 9 நூற்றாண்டுன்னு கருதலாம் என்று நமக்கு அறிஞர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் என்று சொல்கிறேன். பார்த்துக்கொண்டு இப்போது அவருடைய பாதம் பணிந்து அவர் அருளிய பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: அபிராமி அந்தாதி பாடல், ராகம் மத்தியமாவதி, தாளம் ஏகதாளம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: ஒரு மனத்தை சிதைவு செய்து வழிவழக்கிட்டு ஆட்கொண்ட உமனை கொண்டே இரு மனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாடன் எல்லாமுடைய பெருமணச்சியை திருக்கொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள்.

Hallelujah.

Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம்.

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டாட்டார்க்கின் அன்பார்ந்த நேயர்களை, அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகத்தில் மகளிர் விளையாட்டு, திருவம்மானை, பாடல் ஒன்று. வழங்குபவர் திருமதி சித்ராமூர்த்தி அவர்கள், பாடியிருப்பவர் ஜே பி கீர்த்தனா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருவாசகத்தில் திருவம்மானை. வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலாரை விட சிறப்பாக யாரும் திருவாசகத்தை போற்றியிருக்க முடியாது என்றே எண்ணத் தோன்றுகிறது. பாலில் சேரும் நீர் பாலாவது போலத்தான் நான் எனும் முனைப்பும் ஊனும் உயிரும் சிவபெருமானுடன் ஒன்றி கரைந்துவிடும்படி பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர். மனிதன் பாட இறைவன் எழுதி கையொப்பமிட்ட ஒரே பக்தி இலக்கியம் திருவாசகம் என்பதை நாம் அறிவோம். பண்டை நாளில் தமிழ் மகளிர் இயலும் இசையும் நன்கு பயின்று இறைவனை போற்றும் சமய ஒழுக்கங்களில் தலை சிறந்து விளங்கினார்கள் என்பதை சம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். பின்வருமாறு, கருகு குழல் மடவார் கூடி குறிஞ்சி அது பாடி முருகனது பெருமை பகர் முதுகுன்றமே என்பது அப்பாடல் வரிகள். மாணிக்க வாசகர் 51 பாடியிருக்கிறார். அவற்றுள் பலவற்றில் இள மகளிரின் மேன்மைக்காக அவர்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகளை பக்தி மார்க்கத்தில் செலுத்துகின்றார். இறைவனை தரிசிக்க தோழியரை வைகரையில் துயிலெழுப்பும் திருவம்பாவை, அறிவையரின் விளையாட்டான திருவம்மானை, திருப்பொற்சுண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளேனம், திருச்சாழல், திருப்பூவல்லி, திருஉந்தியார், திருத்தோள் நோக்கம், திருப்பொன்னூசல் போன்ற அனைத்து நூல்களிலும் பெண்களை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்தும் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றேதான் கூற வேண்டும். இன்று நாம் அவரது திருவம்மானை என்ற நூலை பற்றி காண இருக்கிறோம். அம்மானை என்பது மிக சுவாரஸ்யமான பண்டைய மகளிருடைய விளையாட்டுக்குள் ஒன்று. இதில் 3 பெண்கள் அமர்ந்து விளையாடுவார்கள். மரத்தாலாக்கி வண்ணம் பூசப்பட்ட 3 சிறு பந்துகளை இரு கைகளாலும் மாற்றி மாற்றி மேலே வீசி எறிந்து அவை கீழே விழாதபடி பிடித்துக் கொள்வார்கள். மரக்காய்களுக்கு பதில் மணிகளையோ அல்லது கற்களையோ கூட பயன்படுத்துவது உண்டு. சமீப காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் எலுமிச்சம்பழங்களை கூட வைத்து கொண்டு அம்மானை விளையாடுகிறார்கள். அம்மானை விளையாடும் பொழுது பாடும் பக்தி பாடல்களே திருவம்மானை பாடல்கள். அம்மானை பாடல்களை சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் வாழ்த்துக்காதியில் நாம் முதன் முதலாக காண்கிறோம். இது அம்மானை வரி எனப்படும். இப்பாடலில் வினாவும் விடையுமாக அமைந்த வரிப்பாடல்களாக அவை காணப்படுகின்றன. மூவருள் ஒருவள் பாட்டு தலைவன் புகழ் செயலை குறித்து வினா நிகழ்த்துகிறாள். இரண்டாம் அவள் அதற்கு விடை கூற மூன்றாம் அவள் அப்புகழ் செயலை தொடர்ந்து கூறி பாராட்டுகிறாள். உதாரணமாக, வீங்கு நீர் வேலி உலகாண்டு விண்ணவர் கோன், ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை, ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசும்பில் தூங்கையில் மூன்றறிந்த சோழன்கான் அம்மானை, சோழன் புகார் நகரம் பாடேலோர் அம்மானை என்று வினாம் விடையுமாக இப்பாடல் அமைந்துள்ளது. வீங்கு நீர் வேலி உலகாண்டு விண்ணவர் கோன் ஓங்கரணங்காத்த உறவோன் யார் அம்மானை என்று முதலாம் அவள் கேட்கிறாள். ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசும்பில் தூங்கையில் மூன்றெறிந்த சோழன்கான் அம்மானை என்கிறாள் இரண்டாம் அவள். மூன்றாம் அவள் கூறுகிறாள், சோழன் புகார் நகரம் பாடேலோர் அம்மானை என்று. இந்த பாடலில் மகளிர் சோழ மன்னனின் புகழை பாடி மகிழ்கின்றார்கள். தம்முடைய விளையாட்டுகளிலும் இசையும் இலக்கணமும் பொருந்திய தமிழ் செய்யுட்களை அந்த காலத்து பெண்கள் பாடி வந்ததை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். பிற்காலத்தில் ஏற்பட்ட கும்மி, சிந்து, திருமண பாடல்கள் இவற்றுக்கெல்லாம் இதுவே மூலமாக அமைந்தது என்றும் நாம் கருத வாய்ப்பு உண்டு. சிலப்பதிகாரத்தில் அம்மானை பாடல்கள் பாட்டுடை தலைவனாக நாடாளும் அரசனையே கொண்டிருந்தன. மணிவாசகர்தான் இவற்றை மாற்றி அமைத்தவர் என்று எண்ணலாம். சிலப்பதிகார பாடல்கள் 5 வரிகளை கொண்டு கலித்தாழிசை எனும் வடிவில் வினாவிடையாக அமைந்தன. மணிவாசகரின் அம்மானை பாடல்கள் தரவு கொச்ச கலிப்பா எனும் முறையில் ஆறு வரிகளுடன் சிவபெருமான் புகழை மட்டுமே பாடுவனவாக அமைந்துள்ளன. இவற்றில் வினா விடை பாணி இல்லை. அம்மானை ஆடும் பெண்கள் தம் கையில் வைத்திருக்கும் அம்மானை காய்களையும் பிற தோழிகளையும் முன்னிலைப்படுத்தி அம்மானை பாடல்கள் அமைக்கிறார்கள். அம்மானா என்று பாடுகிறார்கள். இதுதான் மணிவாசகரின் அம்மானை பாடல்களில் உள்ள ஒரு வித்தியாசம். எம்பாவாய் என்று நிறைவுறும் திருவம்பாவை பாடல்களை பாடிய பின்னர் மணிவாசகர் திருவண்ணாமலையை சுற்றி வர கன்னிப்பெண்கள் அம்மானை ஆடி பாடி மகிழ்வதை கண்டார். அக்கன்னியர் பாடிய அண்ணாமலையாரின் புகழை செவிமடுத்து திருவம்மானை நூலை இயற்றினார் என்று கூறுகின்றார்கள். தென்னன் பெருந்துரையான் குறுந்த மரத்தடியில் குருவாயிருந்து தன்னை ஆட்கொண்ட அக்கருணையை எண்ணி பேரானந்தத்தில் திளைத்த நிலையில் திருவம்மானை பாடல்களை பாடினார் என்றும், எனவே இவை ஆனந்த களிப்பு என்று பெயர் பெற்றன என்றும் கூறுகின்றார்கள். சிவப்பரம்பொருளைக் கண்டு வணங்கி சிவத்தில் மூழ்கிய நிலையில் ஜீவபோதம் நீங்கி சிவபோதம் ஓங்க ஆனந்தத்துடன் அம்மானை பாடல்களை அவர் பாடியுள்ளார் என்பது உறுதி. பெண்களின் விளையாட்டின் போது பாடப்படுபவை ஆதலால் அவரும் மனத்தளவில் ஒரு பெண்ணாகவே நின்று இறைவனின் அருளுக்கு ஏங்குவதாகத்தான் நமக்கு தெரிகிறது. திருவம்மானை தொகுதியில் மணிவாசகர் 20 பாடல்களை பாடியுள்ளார். அவற்றுள் 1-2 பாடல்களை இன்று நாம் காண்போம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர்ப்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அம் கணன் அந்தணனாய் அரைகூவி வீடு அருளும் அம் கருணை வார்கழலே பாடுதும்கான் அம்மானாய் என்பது திருவம்மானை பாடல்களுள் வருகின்ற முதல் பாடல். இங்கு இறைவனது திருவடியை முதலில் நினைக்கிறார். செந்தாமரை போன்ற கண்களை உடைய திருமாலால் அதை காண முடியவில்லை. பன்றி உருவெடுத்து பூமியை தோண்டி சென்று அதற்கு பின்னாலும் அவரால் அந்த திருவடியை காண முடியவில்லை. நான் அதை கண்டுவிடுவேன் என்ற ஆணவ முனைப்பிருந்தால் அந்த திருவடியை காண முடியாது என்ற உண்மையை உலகத்தார்க்கு உணர்த்தவே இருவரும் இப்படி நாடகமாடினார்கள். சரி, அவர் காண்பரிய பாதம் என்கிறார். அது எப்படிப்பட்ட பாதமாம்? பொங்கு மலர் பாதம் என்கிறார். அப்பாதத்தில் அழகு பொங்கி ததும்புகிறது, அருள் பொங்கி ததும்புகிறது. அது தாமரை போன்ற மனமும் எழிலும் மென்மையும் பொங்கி நிற்கின்ற பாதம். எனவே அதை பொங்கு மலர் பாதம் என்று அழைக்கிறார். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர் பாதம். காண வேண்டும் என்ற ஏக்கமும் அன்பும் ஆர்வமும் உடைய அடியார்களுக்கு அவர்கள் தேடாமலேயே அது காட்சியளிக்கிறதாம். ஏன், இந்த பூதலத்திற்கே அந்த பாதம் வந்துவிடுகிறது. எனவேதான் பூதலத்தே போந்தருளி என்று அடுத்ததாக பாடுகிறார். அத்திருவடி பூமிக்கு வந்து எங்கள் பிறப்பை அறுத்து விடுகிறது என்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கிறார் வள்ளுவர். வானத்திலிருந்து பொழியும் பெருமழை பூமியில் உள்ள ஒரு குளத்தில் தங்கிவிடுவதில்லையா? அதுபோன்று அவன் திருவடி கருணை மழை பொழிந்து அடியார்களிடம் தங்கி அவர்களுடைய பிறப்பை அறுத்து விடுகிறது. சரி, அடுத்ததாக எம் தரமும் ஆட்கொண்டு என்று கூறுகிறார். எமக்கு என்ன தகுதி இருக்கிறது? மிகவும் கீழ்த்தரத்தில் இருப்பவர்கள் நாங்கள். ஆனால் இந்த தாழ்மையான தரத்தை பொருட்படுத்தாது அவன் எங்களை ஆட்கொள்ள வந்துள்ளான் என்று அடியார்கள் பெருமிதமடைகிறார்கள். சரி, இப்படி என்னையும் என் போன்ற சிறிய அடியார்களையும் ஆட்கொண்டானே, அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? அவன்தான் தென்னாட்டைச் சேர்ந்த திருப்பெருந்துறையை தன் இருப்பிடமாக கொண்டு உலகத்தையே ஆளுகின்ற சிவபெருமான் ஆவான். அவன் நாமம் என்ன? அவன் தென்னன் பெருந்துரையான். தென்னாட்டில் வசிக்கின்ற, தென்னாட்டில் உள்ள அந்த பெருந்துறையில் வசிப்பவன். அந்த பெருந்துறை காண்பவர்களுக்கு எப்படி காட்சியளிக்கிறதாம்? அங்கு தென்னன் சோலைகள் நிரம்பியுள்ளன. இறைவனது ராஜதானியில் நாம் வளர்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீண்டு நிமிர்ந்து வளர்ந்து நிற்கின்றனவாம். அதோடு கூட இறைவனின் அபிஷேகத்துக்கான இளநீர், இறைவனுடைய நைவேத்தியத்திற்கான தேங்காய் எல்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற பெருமிதமும் அவற்றுக்கு உண்டு போலும். எனவே அவனை தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துறையான் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். பெருந்துறையில் தான் நன்றாக வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று தான் அங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். அழகிய கருணைகூர் கண்களுடைய அந்தணனாகி எழுந்தருளுகிறான் அங்கே. அது மட்டுமா, இங்கே வாருங்கள், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று முரசடிப்பது போன்று அரைகூவி அருளுகிறானாம். ஆனால் என்ன முரசடித்தாலும் சரி, செவிடர் காதில் அது ஏறாது. அதே போல மனத்தை அவன் திருவடிவால் செலுத்தாத அடியார்களுக்கு அது கேட்காது. நீ வா என நீ இங்கழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முக்தி தர வேணும் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். அவன் அழைப்பை கேட்டு அவனிடம் தாயை பிரிந்த சேய் அவளை மீண்டும் காணுமாறு போல ஓடி வரும் அன்பர்களுக்கு அவன் மோட்ச வீட்டை அளித்து விடுகிறான். இனி நீங்கள் என்னை தேடி எங்கும் அலையாதீர்கள், இங்கு சுகமாக இருங்கள் என்று கூறுகிறான். அதைத்தான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பூதரம் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்று மிக அழகாக பாடியிருக்கிறார். அம் கருணை வார்கழலே என்கிறார். கருணையுடன் காட்டி அவன் அருளும் மோட்ச வீடு எது? அவனுடைய வார்கழல்கள்தாம். வெற்றி நடை போடும் அவனுடைய திருவடிகள் கழலை அணிந்துள்ளன. அவற்றின் கருணை நீண்டு முடிவில்லாமல் இருப்பது, எனவே அவை வார்கழல்கள் என்று அவற்றை பாடுகிறார். அத்தகைய கழல்களின் பெருமையை அம்மானை ஆடிப்பாடி மகிழ்வோம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். அம்மானை ஆடும் பெண்ணே, செந்தாமரை போன்ற கண்ணுடைய திருமாலும் காண்பதற்கரிய திருவடி இந்த பூமியில் படும்படி எழுந்தருளி எம்மையும் எம் போன்ற அடியாரையும் ஆட்கொண்டு தென்னை மரங்கள் சூழப்பெற்ற அழகிய திருப்பெருந்துறையில் அந்தன வடிவில் வந்து வலிய அழைத்து எமக்கு முக்தி நெறியையும் அளித்ததால் அந்த இறைவனது கருணை திருவடியின் பெருமையை பாடி புகழ்ந்து அம்மானை ஆடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். செங்கண் நெடுமாலும் என்று துவங்குகின்ற இந்த அழகிய பாடலை திருமதி ஜே பி கீர்த்தனா அவர்கள் பாட கேட்போம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் நரைகொண்ட மலர் தூவி. பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்க் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. முதல் அவர் கையாண்டப்பன் இந்தளம். முதல் திருப்பதிகம் திருவெண்ணை நல்லூர் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிய திருவாசகம் அறிமுக உரை வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் விலங்குகளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணன் உரையனும் ஆரணமொழியோ ஆதிசீர் பரவும் வாதவோர் அண்ணல் திருவாய் மலர்ந்த வாசகத்தேனோ யானோ சிறந்தது என்குவீராயின் திருவாசகம் இங்கொருகால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்துகக் கண்கள் நெஞ்சம் தொடுமணற்கேணியில் சுரந்து நீர் பாய்வது போல உருகும் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய ஆழ்ந்த உண்மை அருள் நிலை. அந்நிலையை அன்பர்கள் பெற வேண்டும் என்பதற்காக திருவாசகம் என்கிற ஞானத்தேன் துளியை ஈசன் திருவருளால் அன்பர்கள் பயன்பெறும் பொருட்டு அவற்றை எல்லோரும் ஓதுவோமாகுக. மணிவாசக பெருமான் தம்முடைய அருள்நிலை வாழ்க்கையிலே முல்லைப்பண் என்கிற மோகனப்பண்ணை பாடி கசிந்து நெக்கு உருகி நெஞ்சம் ஏங்கி திருவாய் மலர்ந்து அருளினார். அத்துணை சிறப்பு வாய்ந்த அத்திருவாசகத்தை ஒரு தடவையாலும் ஓதினாலும் கேட்டாலும் இந்த பிறவி நீங்கி சிவமாம் தன்மை பெறுபற்று ஈசன் திருவருளை கைலைநாதனுடைய கருணையை நிச்சயம் பெறுவார்கள் என்பது யாதும் ஒரு சந்தேகமில்லாத நிகழ்வாகும். இதை அன்பர்கள் பயன்பெற்று சிவபுண்ணியம் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். அடியார் பெருமக்கள் இந்த பதிகமெல்லாம் எளிமையோடு பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராகங்களையெல்லாம் நாம் பயிற்சிக்குரிய ராகமாக எடுத்துக்கொண்டு அதை பாடுகிறோம். ரொம்ப எளிமையான ராகம் இதெல்லாம். நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டே வருவீர்களானால் நிச்சயமாக நீங்களும் பன்னிசையோடு பாடக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு உங்களை வந்து சேரும். பண்பொருந்த இசைப்பாடும் பழனம் சேர் அப்பனை என்று பாடுகிறார். பண் பாடுவது ரொம்ப கடினம்தான், ஆனாலும் அடியார்களுடைய தொடர்பும் ஈசனுடைய அருளும் இசையோடு பாட வேண்டும் என்கிற எண்ணமும் இருந்தால் போதும், நிச்சயமாக அது வாய்க்கப்பெறும். எப்படி சொன்னாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளுவார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, அன்பு பக்தி என்கிற இரண்டும் தேவை. அதைத்தான் அடிகள் பெருமான் சொல்லுகிறார், பக்தி வலையில் படுவோன் காண்க என்று. ஆக பக்தி என்கிற வலையை வீசினால் ஈசன் வந்து நம் இடத்திலே அவன் மாட்டிக்கொள்வான், அவன் சோரனாக ஒளிந்து கொள்ள மாட்டான் என்று அடிகள் பெருமான் சொல்லுகிறார். இந்த உயிருக்கெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம் இந்த திருச்சதகம் என்று சொல்லுவார்கள். நமக்கு தேவையான எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு மனசோர்வுகள் வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துன்பத்திற்கெல்லாம் யாரிடம் சென்று கேட்டால் விடிவு காலம் பிறக்கும் என்று ஏங்கி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான், இந்த திருச்சதகத்தை நீங்கள் பாராயணம் செய்வீர்களானால் திருவாசகத்தை முழுக்க ஓதுவீர்களானால் திருமுறைகளை நீங்கள் ஓதுவீர்களானால் நீங்கள் யாரிடத்திலையும் போய் உங்க குறைய சொல்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது. மணிவாசக பெருமானே சிவபெருமானே திருவாசகத்தின் வாயிலாக திருமுறையின் வாயிலாக உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய குறைகளை அதற்கான விடைகளை திருமுறையே சொல்லிவிடும். சொல்வது மட்டுமல்லாது அந்த குறைகளை தீர்த்தும் வைத்துவிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருவாசகம். அதை நம்முடைய அடியார்கள் சிரமேற்கொண்டு செய்து வருகிறார்கள். இதை ஏளனம் செய்யாது, கேலி செய்யாது. அன்பர்கள் இதை பண்ணோடு பாட வேண்டும் என்பதற்காக நான் மிக எளிமையாக பாடிக்கொண்டிருக்கிறோம். இசைக்கருவிகள் இல்லாது இதை பாடிக்கொண்டிருக்கிறோம். இதையே இசைக்கருவிகளோடு வைத்து பாடினால் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கான நோக்கம் நாம் நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் அடியார்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே செய்து வருகிறோம். இது பண்ணோடு பாட வேண்டும், எல்லோரும் இதை எளிமையாக படிக்க வேண்டும், பாமரனும் ஓத வேண்டும், ஏழை எளியவரும் திருமறை என்றால் என்னவென்றே தெரியாதவர்களும் எழுத்து தெரியாதவர்களும் எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட இந்த திருவாசகத்தை கேட்டு ஓதணும் அல்லது ஒரு பாட்டையாவது அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த பணியை செய்து வருகிறது. அன்பர்கள் ஏற்றி போற்று இதோடு சேர்ந்து ஒத்துப்பாடி திருவாசகத்தை மட்டுமல்ல திருமுறைகளையும் வந்த வண்ணம் தெரிந்த வண்ணம் கூடிய வண்ணம் நன்றாக பாடி ஈசனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பதிகமல்லாது வேறு ஒன்றாலும் ஈசனுடைய திருவுருளை பெற்றுவிட முடியாது என்ற உண்மையை அடியவன் சொல்லவில்லை. அருளாளர்கள் அருபான்மை நாயன்மார்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லியது பாடு ஈசனை பாடு, ஈசனை பாடு, ஈசனை பரவு, பாடுவார்க்கு அருளும் எந்தை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த பணியை வழங்கிய நல்ல அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். திருச்சி தம்பலம்.
0: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

சிற்றம்பலம் தில்லையம்பலம் தொல்லை இரும்பிரவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏ

கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்ப

சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த

கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாய் கசிந்து உள்ளுருகும்

காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணி பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட

0: தில்லையுட்கூத்தனி தென்பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானி ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து சிவா திருச்சி கம்பளம் தில்லையம்.
1: எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருமுறைகள் 12 மிகச் சிறந்தனவே, அதில் ஒன்றும் மாற்றமில்லை. திருமுறைகள் தாமாக 12 இல்லை, அவங்கவுங்க பாடினாங்க, நாமும் 12 வகுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆமாமா, நாம திருமுறைகளை 12 வகுத்து கொண்டுமே தவிர பாடிய பெருமக்கள் 12. ஞானசம்பந்தர் நான் பாடியது முதல் 3 சொன்னாரா? இல்ல, அவர் தோரோடேசுவியன் முதல் கல்லூர் பெருமன வேண்டா வரைக்கும் பாடினார். நாம இன்னென்ன பண்கள் எல்லாம் முதல் திருமுறை, இன்ன பண்கள் எல்லாம் 2 திருமுறை, இன்ன பண்கள் எல்லாம் 3 திருமுறை, நாம வகுத்துக்கிட்டமே தவிர அவங்க 12 வகுக்கல. அவளா அந்த வகையிலே 8 திருமுறையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். நம்முடைய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் ஒவ்வொரு திருமுறைகளும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு. அதுல நம்ம 8 திருமுறையாக இருக்கிற திருவாசகத்துக்கு ஒரு தனித்தன்மை என்னன்னா, திருவைந்தெடுத்தை தொடங்கி சொல்லுகிறது. திருவைந்தெடுத்து நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. முதல் திருமுறை தோருடைய செவியன் தான் தொடங்குது. 12 திருமுறை உலகளாம் உணர்ந்து உதற்கறிவன் என்று தொடங்குது. நீங்க இங்கே ஒவ்வொரு திருமணையும் பார்த்து பாருங்க, எல்லா திருமணையும் திருவைந்தெழுத்தை வைத்து தொடங்குகின்ற திருமுறை 8 திருமுறை. இருக்கும்போதே தொல்லை இருந்தறிவிங்கிற பாடல் பின்னி இருக்கவங்க பாடினது, மணிவாசர் பாடினது இல்லை. அதனால அந்த வெண்பான எல்லாரும் பெரியவங்கெல்லாம் பாடினதுங்கிறதா நாங்கள் பாடுறமே தவிர, தொல்லை இரும்பிறவி சூடுந்தல் நீக்கிங்கிறது திருவாசகம் என்னும் தேன் என்ன செய்யும் இதை செய்யும்னு சொல்றார். அது மணிவாசர் பாடுவாரா? நான் பாடின திருவாசகம் இப்படி செய்யும்னு சொல்லுவாரா? அந்த வெண்பா யாரோ பெரியவங்க பாடினது, அதை விட்டுடுங்க. அப்ப திருமுறை எப்படி தொடங்குகிறது? நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குது. திருவைந்தெழுத்து வைத்து தொடங்குகின்ற திருமுறை 8 திருமுறையாக இருக்கிற திருவாசகம். அந்த மாதிரி ஒரு அருமையான திருவைந்தெழுத்து தொடங்குறது. இந்த திருவாசகமும் திருக்குவையாரும் ரெண்டும் சேர்ந்துதான் 8 திருமுறை. அல்ல, அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து முதலும் முடிவுமாக என்னன்னா என்ன கிடைக்கும்? முடிவாக இருக்கிறது திருக்குவையார். அதுல 400 பாட்டு, 400 பாட்டுல 4 வரி, 4 வரியில என்ன இருக்குது, எப்படி முடியுது? நான் சொன்னேன், உயிர்க்கு ஊதியமே என்று முடிகிறது. இப்ப திருக்குவையாறுல நிறைவாக முடிகிற சொல் தொடர் உயிர்க்கு ஊதி, ஊரன் உயிர்க்கு ஊதியமே என்று முடிகிறது. இந்த உயிர்க்கு ஊதியமே என்று முடிகின்ற சொல்லையும் இந்த நமச்சிவாய வாழ்க என்பதை இணைத்து விட்டால் என்ன தெரியுது? இந்த நம்முடைய உயிர்களுக்கெல்லாம் ஊதியம் நமச்சிவாய என்பதுதான். எனவே 8 திருமுறை நமக்கு முழுமையாக அறிவுறுத்தி முடிப்பது என்னன்னு கேட்டா, நாமெல்லாம் பெற வேண்டிய ஊதியம் திருவைந்தெடுத்து இடையரா சொல்வதுதான் என்று சொல்லுவோம். அந்த ஒரு அறிவிப்பாடு உடையது 8 திருமுறை என்பது. இரண்டாவதான ஒரு அமைப்பு, இந்த நம்முடைய திருவாசகத்துல இயற்கை வர்ணனை எல்லாம் அதிகமா கிடையாது. முழுக்க முழுக்க நன்றி உணரும். குருநாதா, நீ என்னை ஆட்கொண்ட, நீ என்னை விட்டு விட்டியப்பா, நான் எந்த கடை தேர முடியும் என்று சொல்லி அந்த பிரிவாற்றாமை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எவ்வளவு பெரிய பெருமான் இந்த கேவலமான ஆன்மாவுக்கு தானே எழுந்தருளி திருப்பெருந்துறையில எனக்கு ஆட்கொண்டானே என்று நன்றி உணர்வு. எனவே ஒரு பக்கம் என்னை விட்டு விட்டானே என்ற பிரிவு ஆற்றாமை, இன்னொன்று அப்படிப்பட்ட பெரியவன் இப்படி ஒரு சின்ன என்னை ஆட்கொண்டான் என்று நன்றி உணர்வு. இந்த ரெண்டும் கலந்ததுதான் திருவாசகம். திருவாசகம் முழுது என்ன சொல்கிறது என்றால், இரண்டு சொல்கிறது. ஒன்று, இறைவனை பிரிந்த பிரிவாற்றாமையை பற்றிய கூற்றுக்கள். இன்னொன்று, அவன் செய்த உதவியை நன்றி உணர்வோடு பாராட்டுதல். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் திருவாசகம் என்று முடிக்கிறது. ஆதலால் இயற்கை வர்ணனையே அறியும் இல்லை. அப்படி இயற்கை வர்ணனை இல்லாத ஒரு திருமுறை திருவாசகம். திருக்குவையாறுல இயற்கை வர்ணனை இருக்கு, திருவாசகத்தில் இல்லை. இன்னொன்று, மூன்றாவது, இந்த மகளிரை வைத்து அவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டை வைத்து பாடியது திருவாசகம். இந்த எண்ணிய சிறப்புகளோடு கூட இன்று நாம் திருவாசகத்தில் சிவபுராணத்தை தொடங்குறோம். திருவாசகத்தில் சிவபுராணம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று. அதனாலதான் 7 மெதுவாக கற்றுக் கொடுத்தணும். தாய்மொழி இந்த ஒரு வெண்பா சொன்னமே, அந்த வெண்பா பிறகு யாரோ பாடினது, ஆனால் யாரும் நல்ல பெரியவங்க பாடியிருக்காங்க. திருவாசகம் என்னும் தேன் என்ன செய்யும்? தொல்லை இரும்பிரவி சூழும் தலைக்கு அப்படின்னு, தொல்லை இரும்பிரவி, இப்ப நமக்கு இருக்கிற அந்த பிறவி இருக்குது, தொல்லை தரும்படியான பிறவி, இது என்னைக்கு வந்ததோ, தொல்லை என்னைக்கு வந்ததோ தெரியல. ஆமா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இப்படி எல்லாம் இருந்து இன்னைக்கு என்னமோ மனிதனா வந்திருக்கிறோம். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அப்ப இத்தனை பெரிய பிறக்கணும்னு சொன்ன தொல்லை கிமு என்னைக்கோ என்னைக்கோ பிடிச்ச பிறவி, ஆகவே பழமையாக வந்து கொண்டிருக்கிற பிறவி, தொல்லை தருகின்ற பிறவி. எனவே தொல்லை இரும்பிறவி, இந்த பிறவிக்கு என்ன காரணம் சாமி அப்படின்னாரு. இந்த பிறவி மேல் மேல் வர்றதுக்கு காரணம் நமக்கு இருக்கிற இருக்கிற மலங்கள், ஆணவம் கண்ணும் மாயங்கிற அந்த மலங்கள் தலை அப்படின்னாரு. அப்படியா, பிறவி நீங்கணும்னா எது நீங்கணும்? இந்த ஆணவம் கண்ணும் ஆகிய தலை நீங்கணும். அப்போ தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி, இந்த பிறவி ஏற்படுவதற்கு காரணமான அந்த தலையை நீக்கும், நீக்கினதுனாலேயே பிறவியை நீக்கிடும். அப்பா, தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி, அப்படி அந்த அந்த மாதிரி இந்த தலை நீங்கிச்சுன்னா நமக்கு என்னன்னு கேட்டா, பிறவி நீங்கிட்டதுன்னா என்ன இருக்கு? அருமையா இருக்கு. அல்லல் அறுத்து துன்பமே இல்லை, ஆனந்தம் ஆக்கியது, துன்பமே இல்லாத இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் சாமி சொன்ன மாதிரி, இன்பமே என்னாலும் துன்பமில்லாத வாழ்தர். இது எப்படி சாமி கிடைக்கும்? எல்லை மறுவானெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். எல்லை மறுவானெறியளிக்கும், இந்த நெறி அருள்நெறி, அந்த அருள்நெறி அது வந்து எந்த எல்லை ஒரு ஒரு இறுதி உடையதல்ல. அந்த நெறி அருள்நெறி கிடைச்சிருதுன்னா அந்த ஆன்மாவுக்கு அதான் சாஸ்வதமானது, நிலையானது. எல்லை மறுவா நெறியளிக்கும் யார் கொடுத்த சுவாமி? வாத ஊர் எங்கோன் திருவாத ஊரில் தோன்றிய மணிவாசக பெருமான். அவர் அருளிய நூல் என்ன? திருவாசகம். அப்படி மட்டுமா சொல்றது? இல்லப்பா, தேன், திருவாசகம் என்னும் தேன் இந்த ஆன்மாக்களை உயிர்களுக்கு இருக்கின்ற அந்த பிறவியை நீக்கும், அந்த பிறவிக்கு ஏதுவாக இருக்கிற தலையை நீக்கி நீக்கும்.
2: திருவாசகத்தை நல்லா படித்து வந்தவர்கள் இவர்கள் வெண்பா பாடிட்டாங்க. அந்த வெண்பா பாடிட்டு இப்ப சொல்ற பழக்கம் உண்டு திருவாசகத்தை, அதனால சொன்னேன். சரி, இனிமேல் நம்முடைய சிவபுராணம் இது பெரிய 95 அடிகளை உடையது. இதை படிக்கின்ற பொழுது நாம் என்ன பண்ணணும் கேட்டா, முதலில் இந்த சிவபுராணம் முழுதும் என்ன சொல்லுகிறது, எத்தனை செய்தியை சொல்லுகிறது என்று பிடிச்சிக்கிறது. ஒரு சொல்ல முடியல, விரல் இருக்குன்னு விடையன அந்த காலத்தில் சொல்றது. அது மாதிரி இருந்துட்டு பிரிச்சுட்டோம்னா விளங்கிடு, வேற ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ரொம்ப எல்லாரும் வழங்கணும் அல்லவா. இந்த சிவபுராணம் முழுதும் சொல்லுகின்ற கருத்துக்களை ஆறு வகையில் அடக்கலாம், ஆறு வகையில் அடக்கலாம். அப்போ ஆறு பிரிவா பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னா சிவபுராணம் முழுதும் சொல்வது என்ன என்று தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல என்ன இருப்பது, என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, வாழ்த்து சொல்லுகிறார். வாழ்த்து, இந்த சிவபுராண திருவாசகம் ஒரு நூல், அதுல இந்த சிவபுராணமே ஒரு தனி நூலாக செஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு நூல் செய்யணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த காலத்துல கடவுள் வணக்கம் சொல்லணும், வாழ்த்து சொல்லணும், வாழ்த்து சொல்லி தான் சொல்லணும். ஆகவே இந்த சிவபுராணம் என்ற ஒரு அருமையான நூலை செய்கின்ற நம்முடைய மணிவாசக பெருமான் முதற்கண் வாழ்த்து கூறுகிறா. அப்போ முதல் தலைப்பு என்ன, ஆறு செய்தியில முதல் செய்தி என்ன? வாழ்த்தும் வணக்கமும் சொல்ற. சரி, இது எத்தனை சொல்ற? 1 முதல் 16 அடிகளில் சொல்லுகிறார். 16 அடிகளிலே இந்த வாழ்த்து வணக்கம் சொல்லுகிறார். அப்போ சிவபுராணம் என்ற ஒரு அருமையான நூலை செய்வதற்கு முன்னே நம்முடைய மணிவாசக பெருந்தகை வாழ்த்தும் வணக்கமும் சொல்லுகிறார். அது முதல் செய்தி. முதல் செய்தி என்ன? எல்லாம் தெரிஞ்சதுதான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று சொல். இந்த வரியிலிருந்து எது வரைக்கும்? 16வது வரி என்று கேட்டா, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி என்பது வரையிலும் வாழ்த்து என்று சொன்னார். பதினாறு வரிகள், என்றும் பதினாறு, நமக்கு என்றும் பதினாறுன்னு சொன்ன அது மாதிரி வாழ்த்து, பெருமானுடைய வாழ்த்து என்றும் பதினாறாக இருக்கிற வாழ்த்து. ஏன் பண்டும் இன்றும் என்றும் உள்ளவருடன்றே பல்லாண்டு கூறுது என்றல்லவா தெரியும். ஆமா, அவன் என்னைக்கு என்று சொன்ன கீழும் கீப்பி இல்லாத ஆதி மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி, அவன் இன்றும் இருப்பவன். அதனால் அந்த என்றும் பதினாறாக இருக்கின்ற எங்கள் பெருமானுக்கு இந்த முதல் பதினாறு வரிகள் அப்படியே எதுவா இருக்கு, வாழ்த்து வணக்கமாக. முதல்ல என்ன வாழ்த்து தொடங்குது என்று கேட்டால், பெருமானுடைய திருப்பெயரை சொல்லுகிறது. பெருமானுக்கு என்ன பெயர்? இப்ப திருவண்ணாமலையில் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர்? அண்ணாமலை நாள், உண்ணாமலை நாய். திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு, நம்ம இவரெல்லாம் வந்து தேவியாபுரம் தம்பி எல்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால திருப்பனந்தாள் நாங்க படிச்சது, அதனால மறக்க முடியுமா? திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு என்ன பெயர்? செஞ்சடையப்பர் பெரிய நாயகி. வைசருங்கோயில் இருக்கிற பெருமானுக்கு வைத்தியநாதர் தையல் நாயகி, இப்படி பெயர் இருக்கு. தில்லையில இருக்கிற பெருமானுக்கு நடராஜா சிவகாம சுந்தரி, இப்படி எல்லாம் பெயர் சொல்றோம். அப்ப இறைவனுடைய பெயர் பலராக இருந்தாலும் கூட இறைவனுடைய பெயர் எதுன்னு கேட்டா திருவேந்தெழுத்து தான் பெரு. திருவேந்தெழுத்து தான் இறைவனுடைய பெயர். அப்போ திருவேந்தெழு நம்ம அவனுடைய பெயரை சொல்லி வாழ்த்துகிறோம். எது? நம சிவாய வாழ்க, சிவாய நம, நம சிவாய என்றெல்லாம் சொல்லுகிறே பெருமானுடைய திருப்பெயர், அவனுடைய பெயர் அது. அப்போ உலகத்துல எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அங்க அவனுக்கு ஒரு தனித்தனி பெயர் இருக்கு. ஆனா எங்க இருக்கிற பரம்பரோடுக்கும் பொது பெயர் என்னன்னு, நமச்சிவாய என்பதுதான். அப்ப ஆண்டவனுடைய திருநாமத்தை முதலில் வாழ்த்துகிறார். அப்ப ஆண்டவனுடைய பெயர் திருவேந்தெழுத்து தான் என்று எப்படி சொல்றீங்க? கேட்டீங்கன்னா எப்படி சொல்றீங்க? எண்ணிலேன் உன் திருநாமத்து எழுத்து ஐந்தும். திருவாசகமே பெருமானி எண்ணிலேன், எண்ணிலப்பா எதை எண்ணிலன்னார்? உன் திருநாமத்து, உன்னுடைய பெயர் திருப்பெயராக இருக்கிற எழுத்தைந்தும். அப்போ இறைவனுடைய திருப்பெயர் திருவேந்தெழுத்து தான் என்று யார் சொல்ற? மணிவாசர். இன்னொருத்தர் யாராவது சொல்லியிருக்காங்களா சுவாமி? நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில் தீவன்னர் திறமுறுக்கால் தேசாராயில் அப்பர் சுவாமிகள். அப்ப திருநாமம் ஐந்தெழுத்து தான். அப்போ இறைவனுடைய திருப்பெயராக இருக்கிற நமச்சிவாய வாழ்க என்ற அவனுடைய திருப்பெயரை மனமுன்னார முதல்ல வாழ்த்துற. இப்படி தொடங்குற வாழ்த்து பதினாறு வரி வரைக்கும் போகுது. நாதன் தாழ்வாழ்கே. நாதன் இந்த உயிர்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் நம்ம ஒருத்தன்தான். நமக்குரிய தலைவன் ஒருத்தர் இருக்கிறான்னா அது பெருமான் தான், வேறையாவனு கிடையாது. அப்ப சொன்ன நாம் யாருக்கும் குடியல்லோம். இவன் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போவான், வேணா தலைவன் நமக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இடைக்காலம் மூணு காலம். நமக்கு தலைவன் ஒருத்தன் பெருமான் தான். நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் என்றெல்லாம் பாடினாரே. அதனால நமக்கு தலைவன் யார்? நம்முடைய பெருமான் தான். எனவே நாதன் தாழ்வாழ்கே. பெருமானி எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற உன்னுடைய திருவடி வாழ்க. இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே. பெருமானி நான் நினைக்கணும் நினைக்கலையோ, நீ உன் கருணையினால என் நெஞ்சிலேயே இருக்கப்பா, நெஞ்சிலே இருக்கு. அதுவும் கருணை, உன் கருணை. ஐயா கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள, கண்மூடி கண் திறக்கிற நேரம் கூட பிரிய மாட்டானா? ஆடா ஆடா, இவைப்பொழுதும் அப்படி அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் கூட என்ன விட்டு பிரிய மாட்டான. நம்ம எல்லாம் இந்த வரி ஈர்த்ததே இல்லையோ, ஃபாதர் மதர்னு சொல்லி 20-25 ஆண்டு ஆங்கில நாட்டில் இருந்து இங்க வந்த ஜியு போப்பை இந்த வரி அப்படியே உருப்பிச்சான். அவங்க எல்லாம் கர்த்தா கர்த்தாவே சொல்லுங்க, கர்த்தா ஆண்டவன் சொல்றாங்க, கர்த்தான்னு சொல்றாங்க. இந்த கர்த்தா நாம போய் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றோம். கேட்காமையே தட்டாமையே இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. உயிர் எழுக்குமா இருக்கு. எங்கேயோ பிறந்த ஃபாதர் மதர் படித்தவன் எழுத்துது, அதோட விட்டுருங்க. நாம தட்டி அவன் திறக்கல, நாம கேட்டவன் கொடுக்கல, அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான். ஏதா எந்த நேரம், எந்த நேரம்
1: ஒரு கண்ணு அடாடா அந்த நேரம் கூட எங்கேயும் போக மாட்டானா?
2: நம்முடைய கர்த்தா யார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வா. இதெல்லாம் என்ன வர சொல்றது? இமைப்பொழுதும் கண்ணிமிக்கின்ற பொழுதும் என் நெஞ்சில், என்னுடைய நெஞ்சில் நீங்காதவன் நீங்காதவனா இருக்கின்ற தாழ் திருவடி வாழ்க வாழ்கன்னு பதவியை சொல்றத தெரியாத விலங்குல உங்களுக்கு அருமையா இல்ல இமைப்பு. நீங்க அதுக்காக அந்த காலத்துல டீச்சிங் மெத்தட்ல ஒன்னு சொன்னாங்க, அந்த சூழலை சொல்லி அந்த வரிய சொல்லப்பா தானா விளங்கிடும். அதான் டீச்சிங் மெத்தட் என்றெல்லாம் பிஏடிஎம் படிக்காத எங்க பேராசிரியர் அப்படி சொன்னாங்க. அதனால நீங்க உங்களுக்கு இப்ப இமைப்பொழுதும் ஒரு கண்ணிமைத்து கண் திறக்கிற நேரத்தில் கூட நாமனு இருக்கும்படியா செய்யல, அவையும் உள்ளத்துல நீங்காம இருக்கிறான். நீங்காதான் தாழ்வாழ்கேன் நமச்சிவாய வாழ்கேன் தாழ் வாழ்கே இவிப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கே. சுவாமி அந்த அந்த பெருமானுக்கு உங்களுக்கு எங்க தொடர்பு ஏற்பட்டதோ அப்படின்னர். கோகழியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்கே. கோகழி அது என்னங்க இருக்கு சுவாமி? கோ என்றால் பெருன்னு அர்த்தம், கழி என்றால் துறைன்னு அர்த்தம், கடல் துறை உப்பங்கழின்னு சொல்றமே. கழின்னு என்ன? அந்த கடல் வந்து இந்த கழிங்கிறது இந்த கரையை ஒட்டி இருக்கிற பகுதிக்கு கழின்னு பேரு. அந்த கழியை தானும்னா கடல், ஒரே ஆழமான கடல் அல்லவா? அப்ப கோன்னா பெரிய, கழின்னா துறை, திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. திருப்பெருந்துறையில் எனக்கு குருநாதனாக எங்க பெருமான் ஆண்டான். அப்போ ஐயாவுக்கும் அந்த ஆண்டவனுக்கு தொடர்பு திருப்பெருந்துறை. இதை பின்னால் இருக்கவங்க கோகடி திருவாவூர்துறைன்னு ஒரே எழுதி வச்சாங்க. அபத்தம் அபத்தம் திருவாவூர்துறையும் இல்லை ஒரு ஆவதையும் இல்லை அல்லவா? அதனால கோகடி என்பது திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை அதனால கோகடி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. அந்த திருப்பெருந்துறையில் தான் அப்படிப்பட்ட பெரியவனாக இருக்கின்ற எங்கள் பெருமான் எனக்கு குருமணி குருநாதனாக வந்த ஆண்டான். எப்படி சொன்னாரா? இங்கேயாவது பின்னால சொல்லியிருக்கார். செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி குதிரை வாங்குவதற்காக அப்படியே பணம் மடியில் இடுப்புல கட்டிட்டு வர்றார் மாண்புமிகு அமைச்சர். வருகின்றவர் திருப்பெருந்துறை வந்தார். வந்தவர் ஒரு குருந்தமரம், அது கீழே ஒரு குருநாதர் இருக்கிறார். அந்த குருநாதர் எப்படி இருக்கு உடம்பெல்லாம் சொக்கச்சவேன்னு இருக்கான்.

0: பக்கத்துல என்ன பார்த்தாரு, பார்த்தோடனே பக்கத்துல கோயில்,
1: திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி,
0: அங்க இருக்கோர் யாரு,
1: அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய்,
0: குருநாதனாக இருந்து ஆட்கொண்டான். இது பக்கா திருவாசனையே சான்று, அசைக்க முடியாது. இதெல்லாம் வேறு இரண்டாவது கருத்து கிடந்தது. அப்போ திருப்பெருந்துறையில் தான் அந்த இந்த ஆன்மாவுக்கு அந்த பெருமான் குருநாதனாக வந்து ஆட்கொண்டான். ஆதலால்
1: கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே.
0: நமக்கு ஆண்டவனார் அருள் செய்யப்பட்டது ஆகமங்கள் என்று சொல்றது. ஆகமங்கள் இறைவனால் அருளி செய்யப்பட்டது ஆகமம் என்பதை விளக்கமாக சொன்ன திருமுறை திருமூலர் திருமந்திரம். திருமூலர் திருமந்திரம் அதுக்கு தனிச்சிறப்பது. இறைவனுக்கு ஐந்து முகம், அந்த ஐந்து முகம் எல்லோருக்கும் தெரியும். ஆறாவது முகம் ஒன்று உண்டு, அது கீழ் நோக்கிய முகம், அது ஞானிகளுக்கு தான் தெரியும். எனவே பெருமானுக்கு எத்தனை முகம், ஆறு முகம். அப்பாவுக்கு தப்பாம புள்ள பிறந்தது சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கு ஆறு முகம். ஆகவே அப்பாவுக்கு ஆறு முகம், பிள்ளைக்கும் ஆறு முகம். அந்த ஆறு முகத்தை மறைஞ்சிருக்கிற அந்த கீழ் நோக்கிய முகத்தை விட்டுவிட்டு எஞ்சிய ஐந்து முகங்களால் தான் ஆகமத்தை அருளினான். ஆகமத்தை அருளினான் யார் சொன்ன? நீங்க மற்ற திருமுறை ஆசிரியர் உள்ளது, திருவாசகத்திலேயே இருக்குது, திருவாசிரியர் எங்க இருக்குது.
1: ஆகமம் ஐந்து துண்ணிய ஐந்து ஐமுகங்களால் அருளியும்
0: பெருமானி ஆகமங்களை எல்லாம் உன்னுடைய ஐந்து திருமுகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினாய் என்று திருவாசகத்திலே இருக்கு. அதனால்தான் அவன் அருளிய ஆகமங்கள் வேறு, அவன் வேறல்ல.
1: ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் 8 திருமுறை. சிவஞான முனிவர் அருளிய காஞ்சிபுராணத்திலிருந்து மாணிக்க வாசகர் துதிப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை முதல் பதிகத்தில் முதல் பாடல் தோடுடைய செவியன். வணக்கம். ஓம் சிவாய நமா.

திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய முதல் பதிகம். தோளுடைய செவியன் என்று தொடங்கும் அற்புத பதிகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம், பண் பழம் பஞ்சுரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த துஞ்சலும் என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய ஐந்தெழுத்து திருப்பதிகம் பொது. ஆயுள் முழுவதும் எந்தவித குறையும் இன்றி வாழ்வதற்கு ஓர வேண்டிய திருப்பதிகமாகும். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.